0: எல்லாவற்றையும் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வாய் என்ற தலைப்பில் ஊழியர் ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று சாமுவேலின் புத்தகம் 30:8 வாசிக்கலாம்.
2: தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
3: ஆண்டவரிடத்திலே தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்துக் கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்றைய கவனிங்கள், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று அவன் ரெண்டு கேள்விகளை தான் கேட்டான். ஆண்டவர் மூன்று பதிலை சொல்கிறார். முதலாவது, நீ அதை பின்தொடர் என்று சொல்கிறார். இரண்டாவது, பிடிப்பேனா என்று கேட்டதற்கு பிடிப்பாய் என்று சொல்லுவது மட்டுமல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தாவீது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனோடு கூட இருந்த பலரும், கிட்டத்தட்ட 400 அவனோடு கூட இருந்தார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகள், தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு, அந்த நாட்களில் தொழிலே என்னது, கொள்ளையடிக்கிறது தான் தொழில். அப்படி கொள்ளையடிப்ப, இன்றைக்கும் சோமாலியா போன்ற நாடுகளிலே கொள்ளையடிப்பு தான் தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவன் வேறு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வந்து இவனுடைய எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனை சேர்ந்த மனுஷர்களும் வந்து பார்த்தபோது ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட வைக்காத அளவுக்கு அங்கே ஜனங்கள் குடியிருந்தார்கள் என்பதற்கு அடையாளமே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எதிரிகள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் போன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் கையில் இப்போ கல் எடுத்துக்கிட்டாங்க. எந்த தாவீதோடு கூட ஒன்றாக இருந்தார்களோ இப்ப தங்களுக்கு பிரச்சனை வந்தவொடனே கல்ல கையில் எடுத்துட்டாங்க. அது மனுஷ இயல்பு தானே. கல்ல கையில எடுத்துக்கொண்டு, தாவீதே நீ சாக வேண்டும், உனக்காகத்தானே நாங்கள் வந்தோம், இப்பொழுது எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து விட்டோம் என்று கல்லை கையில் எடுத்துக்கொண்டார். 400 கூட இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்பொழுது அவன் தனியாகத்தான் நிற்கிறான். ஒரு அலையிலே சொல்லுவோமா, தனியாக நிற்கிறான். ஆனால் அவன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் தனியாக நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி அவன் தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்ட உடனே வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நஷ்டங்கள் எது வந்தாலும் நாம் ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்கள் கையில கொடுத்திருக்கிற நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற இந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் வீட்டிலே போய் மாட்டி வைப்பதினால் சகலமும் உங்களுக்கு வந்து விடாது. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு, அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், செய்ய வேண்டியது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவருடைய அர்த்தம் என்ன, தேவன் எனக்கு பதில் கொடுத்து விட்டார், அதை சுதந்திரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்பொழுது அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்டான். போ, பின்தொடர், பிடிப்பேனா, பிடிப்பாய். பிடிப்பாய் என்பது மட்டுமல்ல, சகலத்தையும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன, ஒன்று கூட குறையில்லாமல் எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நடந்த இந்த வெள்ளத்தினாலே பல பொருட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சிலர் உயிரை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் பல காரியங்களை இழந்திருக்கிறார்கள். சபைக்கு தேவன் சொல்கிறார், நீ கடந்த ஆண்டிலே எதை இழந்தாயோ அந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டிலே நாம் இழந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தாவீது எல்லாவற்றையும் இழந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் சவுல் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அடுத்து தனக்கு பின்பு இவனைத்தான் கர்த்தர் ராஜாவா மாத்த போறாருன்னு தெரிஞ்சு சவுல் தாவீதை கொல்ல பாக்குறான். ஏன்னா சவுல் தாவீதை கொன்னுட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம மகன் ராஜாவா வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பாக்குறான். தன்னுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காடு மேடு மலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, இப்படியே நான் எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது, என்னைக்காவது சவுல் என்னை பிடிச்சிருவான், என்னை பிடிச்சி என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல அங்க ஆலோசனை கேட்கல, தானே ஒரு தீர்மானம் எடுத்தான். கவனிங்க, நாம் என்றைக்கு சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோமோ அங்கேதான் இழப்புகளும் நஷ்டங்களும் வருகிறது. தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது நஷ்டங்கள் வராது, இழப்புகள் வராது. நாமே சுயமாக சில தீர்மானங்கள் எடுக்கும் போதுதான் நஷ்டங்கள் வருகிறது. இது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, எண்டாவது ஒரு நாள் சவுல் என்னை பிடித்து விடுவான் என்று சொல்லி பயந்து நான் பெலிஸ்தியருடைய தேசத்திலே போய் அங்கே தங்குவதை விட நல்ல காரியம் இல்லை என்று பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு போறான். எந்த பெலிஸ்தியனை கொன்னானோ, அவர்களை எதிரியாக நினைத்தானோ, இப்ப உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த எதிரிகளிடத்திலே தஞ்சம் புக போகிறான். அங்க போய் பெலிஸ்தியருடைய ராஜா இடத்துல போய் கேட்கிறான், அவன் சிக்லாக் கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், பேர் என்னது? சிக்லாக், சிக்கு லாக்கு. ஆண்டுடைய சித்தம் இல்லாம போனீங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க, லாக் ஆயிடுவீங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிக்லாக். இந்த சிக்லாக்கு போனா மாட்டிக்கிட்டான். சில நேரம் உங்களுடைய பலவீனத்திலேயோ, கவனக்குறைவினாலேயோ, பாவத்தினாலேயோ, அஜாக்கிரதையினாலேயோ, கீழ்ப்படியாமையினாலேயோ சில இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எதுவாயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீ ஜெபிப்பாயானால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உங்களை உன் பாவத்தினால் கூட இழப்பு வந்திருக்கலாம், உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்திருக்கலாம், உங்களுடைய அறியாமையினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே, அதாவது இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறுபடியும் என்னிடத்தில் வந்து கேட்டால் நீ திருப்பிக் கொள்ள முடியும். ஆமென். தாவீது என்னென்னலாம் அப்படியெல்லாம் இழந்தான், அவனோடு இருந்த மனிதர்களும் ஒரு சம்பவத்தில் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவன் இழந்த சில காரியங்கள் உண்டு. முதலாவது அவன் எதை இழந்தான்? தன் உறவுகளை எல்லாம் இழந்தான். வேதத்தில் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஒன்று சாமுவேலின் புத்தகம் 18:20-27 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலுடைய மகள் மீகாளை திருமணம் முடித்திருந்தான். திருமணத்துக்கு முன்பாக அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால், அல்லது ராஜாவுக்கு மருமனாக வேண்டும் என்றால் பரிசம் கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல தான் பொண்ணு வீட்டில இருந்து என்ன கேட்கிறாங்க? வரதட்சணை கேட்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல யூத பரம்பரையில, யூத பாரம்பரியத்துல மாப்பிள்ள பொண்ணுக்கு சீர் வரிசை கொடுத்து வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு வரணும். ஏன்னா இத்தனை வருஷம் உங்க அப்பா உன்னை வளர்த்து கொடுத்தாரு, எனக்கு மனைவியா கொடுக்க போறாரு, எனக்கு வளர்த்து ஒரு மனைவியை கொடுக்கறவருக்கு அவருக்கு நான் ஏதாவது கொடுக்கறேன்னு சொல்லி மாப்பிள்ள தான் அங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜாவுக்கு மருமகனா இருக்கு, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு பொண்ணு இல்ல, பொருள் இல்ல என்று சொன்ன போது, பெலிஸ்தருடைய நுனித்தோளினாலு ராஜாவுக்கு நீ மருமகனாகலாம் என்று சொன்ன பொழுது உயிரை கையிலே பிடித்து கொண்டு அவன் 100 நுனித்தோலை கேட்டான், 200 நுனித்தோலை கொண்டு வந்து அவன் கொடுத்தான். உயிரை கையில பிடித்து கொண்டு அப்படி அவன் வீர தீர செயல்களை செய்து இந்த மீகாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். ஆனால் தொடர்ந்து சவுல் இவனை விரட்டி கொண்டே போகும் பொழுது, வீட்டை விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று போகும் பொழுது, இந்த உயிருக்கு உயிரா கட்டிக்கிட்டானே, இந்த மனைவி கூட போகல, எங்க அப்பா உன்னை கொல்ல பாக்குறாரு, எப்படியா தப்பிச்சு போன்னு புருஷனை விரட்டி விட்டா இவ சொகுசான வாழ்க்கை வாழ்றான். கல்யாணத்துல என்ன சொல்றோம்? இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், நன்மையிலும் தீமையிலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். ஞாபகம் இருக்கா? நீங்களும் சொன்னவங்க தானே. அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல அரண்மனையில நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுதெல்லாம் புருஷனை, எங்க புருஷன் மாதிரி உண்டா, எங்க வீட்டுக்கார மாதிரி உண்டா அப்படின்லாம் சொல்றது. இப்ப அவனுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே, நீ பொழைச்சிட்டு போ, நான் சொகுசா எங்க அப்பா வீட்டிலேயே இருக்கேன். நல்ல மனைவி இல்ல, நல்ல மனைவி விரட்டி விட்டா. இவன் பார்த்தா அவன் ஊர் ஊரா ஓடிக்கிட்டே இருந்தா, திரும்ப வந்தா எப்படியாவது சவுல் கொண்டுருவான்ட்டு நேர சிக்லாக் போயிட்டான். இந்த சவுல் பார்த்தான், இந்த தாவீது இனிமேல் வரமாட்டான், எப்படி அவன் ராஜாவ மாட்டான், அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி இவனுடைய மகளை வேற ஆளுக்கு கட்டி வச்சிட்டான். இவளும் சரின்ட்டு, சரியப்பா நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு சிலர் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா பிள்ளையா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பிள்ளையா தான் இருக்கணும். அப்பாவுக்கு பாசம் இருக்கும், நானும் பொம்பளை பிள்ளைய பெற்றவன் தான். ஆனாலும் எதுதான் முக்கியம்? புருஷனுடைய சொல் கேட்டு நடக்கிறதா முக்கியமான காரியம். இப்ப இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே, இதெல்லாம் நான் சொல்ற இடத்துலதான் எனக்கு கர்த்தர் சொத்துறேன். 1 Samuel 25:44 வாசிங்க. 1 Samuel 25:44.
2: சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலி மூரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான்.
3: பல்திக்கு கொடுத்திருந்தான், வேற ஒரு ஆள் கட்டி வச்சு இவளும் தோத்துறோம், இதுவன் போனவன் வரமாட்டான், நமக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுன்ட்டு அவன் கூட போயிட்டான். போய் பிள்ளை பத்தாளா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா சாகுற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்ல, மலடியா இருந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. இப்ப தாவீது நல்ல கவனிங்க, தேவன் தன்னால் அபிஷேகம் பெற்றவனுக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அவனை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். உலகத்துக்கு முன்னாடி நீங்க தோல்வி அடைஞ்சது போல தெரியலாம், உலகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் இழந்தது போல தெரியலாம், கர்த்தரோடு மட்டும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் என்றா இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஒன்றே ஒன்று, தேவனை விட்டுவிடக்கூடாது, தேவனோடு ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெபிக்காமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 2016 நான் ஜெபிக்கிற மனுஷனா மாறுவேன்னு சொல்லி. இயேசுவை நம்புற கூட்டமா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களுமே தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புத்தகம் 3:13-15 வசனங்களை வாசிக்கலாம்.
2: அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசின் கடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான்.
3: ஆமே. அவனு பாருங்க, நான் இவ்வளவு தூரம் நேசிச்ச மனைவிய நான் விட மனசுல, அவ என்னதான் கெட்டு போயிருந்தாலும் சரி, அவ என்னதான் அடுத்தவனோட கூட போயிருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய மனைவி வேணும். ஏன்னா என் உயிரை கையிலே பிடித்து கொண்டு பெலிஸ்தனை கொன்று நான் அவளை சம்பாதித்தேன். இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். என்னதான் உலகத்து பக்கம் திரும்ப ஓடினாலும் விடமாட்டார், நான் உயிர் கொடுத்து மீட்ட என்னுடைய பிள்ளை இல்லையா சொல்லுவோமா? அதனால தான் அடிச்சாவது நம்மளை கொண்டு வர்றார். சரி, இப்ப தாவீது முதலாவது உயிருக்குயிராய் நேசித்த இந்த மீகாளை திரும்ப பெற்றுக்கொண்டான், அவளை மீட்டுக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொண்டான் சொல்லுவோமா? ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் அந்த உறவை இழந்துட்டேனே, இந்த உறவை இழந்துட்டேனே, அவங்களை இழந்துட்டேனே, இவங்களை இழந்துட்டேன்னு. கர்த்தர் சொல்லார், இழந்து போன உறவுகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். வீட்டு வாசப்படியிலே மிதிக்க மாட்டேன்ட்டு உங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொண்டு வர வல்லவரா. நீ அண்ணன் மேல பாசம் வச்சுட்டு ஐயோ எங்க அண்ணன் வரமாட்டாரா வரமாட்டாரா, எங்களை நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறார், கர்த்தர் இழந்து போன உறவுகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? சரி, இந்த காரியத்தில் நாம் நிற்காமல் அடுத்து தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். இரண்டாவதாக, தாவீது இழந்தது என்ன? தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 11:4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பச்சேபாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குளிப்பதை பார்த்தான், அவள் மேல் ஆசைப்பட்டான், ஆளை அனுப்பினான், அவளோடு தகாத உறவு செய்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். நன்றாக கவனியுங்கள், ஆண்டவருக்கு உரமாய் பாவம் செய்த அந்த தாவீது கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளை. அவன் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான், தவறிவிட்டான், பாவம் செய்து விட்டான். ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொண்டானா? பெற்றுக்கொண்டான். அதற்கும் என்ன செய்தான்? தேவனிடத்தில் ஜெபித்தான். சங்கீதம் 51 நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. அன்றைக்கு தாவீது பண்ணின அந்த பாவ அறிக்கையின் சங்கீதத்தை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இல்லையிலேயே சொல்லுவோமா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறார்களோ, தவறுகிற ஒவ்வொருவரும் வாசிக்கிற ஒரு சங்கீதம் உண்டென்றால் இந்த 51 சங்கீதம் தான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவன் ஆண்டவரிடத்துல கதறுகிறான். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான், ஆனால் ஏதோ சில மாம்ச இச்சைகளினாலே, ஏதோ சில சிற்றின்ப பிரியத்தினாலே நீ பாவத்திலே விழுந்திருப்பாயானால், ஒருவேளை இவனுடைய பாவம் விபச்சார பாவமா இருக்கலாம், உன்னுடைய பாவம் வேறு பாவமாக இருக்கலாம், வேறு எந்த பாவமா இருந்தாலும் நீ பரிசுத்தத்தை இழந்து போயிருப்பாயானால், தேவனிடத்திலே வந்து கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால், நீ இழந்த பரிசுத்தத்தை மீண்டுமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள், 1 ராஜாக்கள் 15:5 தாவீது
2: ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே
3: தன் உயிரோடு இருந்த நாளெல்லாம்
2: ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையாக
3: செய்தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயப்படுத்துமா? ஐயா, அவன் ஒரு பரிசுத்தவான் தான், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் தான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் தான். ஏதோ சில ஆசை, மாம்ச இச்சை, கண்டினியூஸா ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது, அவன் பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே வேண்டாம் என்று போய்விடவில்லை. நான் ருசித்த தெய்வத்தை மீண்டுமாய் ருசிக்க விரும்புகிறேன். என்மேல் தேவ வல்லமை இருந்ததே, தேவனுடைய அபிஷேகம் இருந்ததே, தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தாரே, பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனாக்குவேன் என்று சொன்னாரே, என்னுடைய துன்பத்திலும் என்னுடைய துயரத்திலும் என்னுடைய தனிமையிலும் என்னை காப்பாற்றின தெய்வம் அல்லவா, ஆடுமேய்த்துக் கொண்டிருந்த என்னை அரசாக்கினது அந்த தெய்வத்தின் அன்பல்லவா என்று ஆண்டவருடைய அன்பை நினைக்க நினைக்க உள்ளம் உடைய ஆரம்பித்தான். எனக்கு அந்த பரிசுத்தம் மீண்டும் வேண்டும், எனக்கு அந்த வல்லமை மீண்டும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அன்பானவர்களே, கர்த்தர் அவனை மன்னித்தார். கர்த்தரே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த ஒரு காரியத்தை தவிர அதுக்கப்புறம் அவன் பாவமே செய்யலைன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அப்படி என்றால் அவன் பாவத்தை மன்னித்து, அந்த விபச்சார பாவத்தை மன்னித்து, வேசித்தன பாவத்தை மன்னித்து, கர்த்தர் மீண்டுமாய் அவனை பரிசுத்தமாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளையே, நீ எந்த பாவத்தில் சிக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானா, இன்றைக்கு நீ கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜீவிப்பாயானா, நீ இழந்த உன்னுடைய பரிசுத்தத்தை தேவன் மீண்டுமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது இழந்து போன ஒன்றை மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொண்டான். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், தாவீது ஜெபமணியின காரியத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51 இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம், இழந்த உறவுகளை பெற்றுக்கொள்வாய், அது போதும். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம், நீ இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் தான் 2016 என் இயேசு வருவாரானால் நீயும் அவரோடு கூட எதிர்கொண்டு மேகங்கள் மேல் போக முடியும். ஆமே. சங்கீதம் 51 முதல் வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு, கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்தி எறியும். அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்கள். 2 என் அக்கிரமம், என் பாவம். 3 என் மீறுதல்கள், என் பாவம். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அதாவது, ஆண்டவரே, நான் தெரியாதனமா அந்த பாவத்துல விழுந்துட்டேன், ஆனா எப்பவுமே அந்த பாவம் எனக்கு முன்னாடி வந்து நின்று என்னை மீண்டும் மீண்டும் பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் மீண்டும் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆண்டவரே, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நீர் எனக்கு முன்பாக இருந்தீர் ஆண்டவரே என்று சொல்கிறான். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 16:8 வாசிக்கலாம்.
2: கர்த்தரை எப்பொழுதும்
3: எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
2: அவர் என் வலது
3: பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படும். அப்படி ஆண்டவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருந்தவன், ஆனால் தெரியாதனமா ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டான். அவருடைய மனசாட்சி குத்துகிறது. ஐயோ, ஒரு காலத்திலே நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆண்டவர் அல்லவா என்னிடத்துல வருவாரு, இப்ப நான் செய்த பாவம் அல்லவா திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்து மீண்டும் மீண்டும் என்னை டெம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் ஜெபிக்கிறான். 4 ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய நீதி விளங்குவதற்காக இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் என்ன நல்லவன் நினைச்சேன், ஆனா பிறக்கும் போதே நான் பாவத்துல தான் பிறந்திருக்கேன், அந்த பாவம் என்ன வஞ்சித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பிறக்கும் போது நல்லவங்க கிடையாதுங்க, அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து எப்படி எப்படியோ நமக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஆசைகள் தான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது செயல் வடிவிலே வெளியே வருகிறது. அதை அவன் ஒத்துக்கொண்டான். நான் திடீர்னு விழலாண்டவரே, சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் இந்த பாவத்துல விழுந்து விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். 7 சொல்லும் போது, ஐயா, நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்லல, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். அமேன் சொல்லுவோமா? பாவத்தை விட்டு விலக உனக்கு மனசு இருக்குமானா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். நீ பாவத்தை அறிக்கையிடு. நீ பாவத்தை அறிக்கையிட்டால் நீ இழந்து போன அந்த பரிசுத்தத்தை மீண்டும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்,
4: நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கிற எலும்புகள் கழுவுறும். நல்ல கவனிங்கள், பாவத்துடைய விளைவு என்ன? சந்தோஷம் போயிடுச்சு. அதுல அந்த அந்த பாவத்துல சில இன்பம் கிடைத்தது, ஆனால் உள்ளத்தில் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போய்விட்டது. தேவ பிள்ளையே, நீ செய்கிற பாவம் சில இன்பத்தை உனக்கு கொடுப்பதனால் தான் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பாவம் கடைசியிலே உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அது சிக்கின் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்தது ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சில சிச்சைகளை கொடுத்து விட்டார். நொறுக்கின எலும்புகள் கழுகுறோம். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீக்கியல. அதான் என்ன சொல்றான், எப்பவுமே என் பாவம் எனக்கு முன்னாடி இருக்காண்டவரே, தயவு செய்து நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. கரங்களை சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. ஆண்டவரே பாவம் நிக்குது, அதை பார்க்கும்போது நான் திரும்ப விழுந்துருவோம்னு பயமா இருக்கு. நான் பாவத்தை பாராதபடி நீர் எனக்கு முன்பாக வாரம். கத்த சொத்துற அன்பான சகோதரனே, உன்னோடு கூட கத்த பேசி கொண்டிருக்கிறார். சகோதரியே, உன்னோடு கூட கத்த பேசி கொண்டிருக்கிறார். இந்த 2015 நீ விழுந்து விழுந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். 16 நுழைந்திருக்கிற உன்னை மீண்டும் உன்னை பழைய பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு வர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். வருவாயா? உன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே வருவாயா? 9-ம் வசனத்தில் 10-ம் வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அடுத்து கேட்கிறான், இந்த பாவம் எல்லாம் என் இருதயத்தில் குடிகொண்டிருந்தது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு இப்ப கேட்கிறான், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இது பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் அடுத்து பயப்படுற, ஐயோ ஆண்டவரே தப்பி தவறி இந்த அபிஷேகத்தை நான் இழந்து போக கூடாது, இவ்வளவு பாவம் செய்த பின்பும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால் தான் இந்த பாவ உணர்வை கொடுத்து என்னை ஜெபிக்க வைக்கிறார். தயவு செய்து இந்த ஆவியை எடுத்துறாதீங்க. நல்ல கவனிங்க, இதே போல பாவத்துல விழுந்த சிம்சோனை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். ஆனால் தாவீதை விட்டு போல தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. இவன் இந்த ஒரு இடத்தில், ஒரு பெண்ணிடத்தில் தான் விபச்சார பாவத்தில் போனான். ஆனால் சிம்சோன் பார்க்கிற பெண்களை எல்லாம் அவன் விரும்ப ஆரம்பித்தான். தேசித்தன ஆவி அவனுக்குள் இருந்தபடினால் தேவன் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் தாவீதிட்ட இன்னும் அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால மன உடைஞ்சு ஜெபிக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு மன உடைஞ்சு ஜெபிக்க வரல, மனசாட்சி மழுங்கி போச்சுன்னா ஆவியானவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அதை விட பெரிய வேதனை வேற ஒன்றும் இல்லை. இந்த புதிய ஆண்டிலே உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நம்பிக்கை ஊட்டுகிறேன். நீங்க இப்ப அழுது ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள போகிறார். அடுத்து 12-ம் வசனத்துல சொல்றான், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஆண்டவர் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, அதை திரும்ப வேண்டும் என்று அவன் கேட்க, எனவேதான் சொன்னார், நீதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும். நான் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறேன், ஆனால் நீ திருப்பிக் கொள்ள உனக்கு சக்தி உண்டு, உனக்கு பலன் உண்டு, வழி உண்டு. நீ ஜெபமணினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன் இந்த பாவத்தினால் வரக்கூடிய குற்ற மனசாட்சி அவனை ஜெபிக்க விடல, வேதத்தை வாசிக்க விடல, ஊழியம் செய்ய விடல, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் அவனை கொண்டு வர விடல. பரிசுத்தவான்களை பார்த்தா விலகி ஓடுறான், ஒரு கள்ளங்கபடம் இல்லாம பேச முடியல. காரணம் என்ன? உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்ல, ஜெபம் பண்றது, ஏன்னா உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு மறுபடியும் அதை கொடுக்க விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த உற்சாகமான ஆவியை? கர்த்தர் மீண்டுமாய் உனக்கு கொடுக்க விரும்புறார். ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரும், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 13-ம் வசனத்துல சொல்ல, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்ப. ஐயா நான் பாவத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்ணா எனக்கு ஐயோ. அதனால சொல்றான், நான் அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் பாவம் முதல்ல கழுவப்படணும்? ஹலோ ஊழியம் செய்யறவங்க கவனிங்க, உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்குன்னா குறையோட ஊழியம் செஞ்சு பழகாதீங்க. அந்த குறைகளை அறிக்கை பண்ணி விட்டு விட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்யுங்க, இல்லாட்டி பின்னாட்கள் அதுவே நம்முடைய குடும்பத்துக்கு ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி. ஏன் தெரியுமா? இந்த மாம்ச இச்சைக்கு அப்புறம் உரிய அவ கொலை பண்ணிட்டான், கொலகாரனா மாறிட்டான், செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு கொலகாரனா மாறிட்டான். இரத்த பழியும் அவன் மேல் வந்து விட்டது. இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறான். என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், சியோனுக்கும் உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், சியோன் எருசலேமின் மதில்களை கட்டுகிறாங்க.
1: இந்த மதில் என்ன தெரியுமா? ரட்சிப்புங்கிற மதில். பாவம் செஞ்ச போது இந்த மதில் போயிடுச்சு, மீண்டுமாக இந்த மதிலை கட்டி எழுப்ப மாட்டவரே. கர்த்தரோடு கூட பேசுகிறா. நீ இழந்து போன பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தாவீது ஜெபித்தா, மீண்டும் பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டான். எனவேதான் வேதத்துல ராஜாக்களின் புத்தகத்துல கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அந்த பாவத்தில் விழுந்தது உண்மைதான், ஆனால் அழுது ஜெபித்தா, அவனை மன்னித்து அதற்கு பின்பு அவன் எனக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்தான். அந்த தாவீது இழந்ததை பெற்றுக்கொண்டது போல உறவுகளை மட்டுமல்ல உன் பரிசுத்தத்தையும் திரும்ப கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக தாவீது இழந்தது என்ன? 2 சாமுவேலின் புத்தகம் 15, 16, 17, 18 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய மேன்மை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான், இன்னும் சொல்ல போனா வேலை இழந்தான். ராஜாவே தான் அவன் வேலை. மேன்மை இழந்தான், அவனுடைய பதவியை இழந்தான், பட்டத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். யாரு பிடிச்சிட்டு? அவன் மகன் பிடிச்சுக்கிட்டான். இப்ப வெறுங்காலோட ஓடுற மறுபடியும் வனாந்திர வாழ்க்கை. ஆண்டவரே இணையா அந்த வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 19 அதிகாரம் வரும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அவனை கொண்டு வந்து ராஜாசனத்துல உட்கார வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. இப்ப அவன் பின்தொடர்ந்து போறான். ஆண்டு அப்சலோமா பின்தொடரலாமா? எல்லாரும் அனுப்புறான், யோவாப அனுப்புறான், அதுக்குரிய செயல் திட்டங்களை கொடுக்கறான், எல்லாம் செய்யறான். கடைசியில ராஜ்ய பாரத்துல கர்த்தர் கொண்டு உட்கார வைக்கிறார். ராமேன் சொல்லுவோமா? நீ இழந்த மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ இழந்த வேலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். எந்த வேலை இழந்தாயோ அந்த வேலையை கொடுப்பார், எந்த பதவியை இழந்தாயோ அந்த பதவியை கொடுப்பார், எந்த மேன்மையை இழந்தாயோ அந்த மேன்மையை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல படிச்சு பாருங்க. சம்பவங்கள், பெரிய பெரிய அதிகாரங்கள். இதை இப்பொழுது நமக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. யார் அவனுடைய ஆட்சிக்கு வர விரும்பினது? பெத்த பிள்ளையே. எனவே யாரோ ஒருத்தன் உங்களுக்கு விரோதமா வந்துட்டானே நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்கிறார், யார் உன் மேன்மையை எடுத்திருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாய் அந்த மேன்மையிலே உன்னை உட்கார வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த சீட்டை எவனையும் எடுக்க முடியாது. கர்த்தர் உன உட்கார வச்சிட்டாருன்னா உட்கார வச்சதுதான். சில நேரம் நீ இழந்தது போல இருக்கலாம், அது தற்காலிகம் தான். நீ கர்த்தரை தேட வேண்டும். இல்லையிலே சொல்லுவோமா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம வீட்டுல படுத்து படுத்து தூங்கினா எதுவுமே திரும்ப வராது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த புது வருஷத்துல தீர்மானங்க, ஆண்டவரே நான் ஜெபிச்சு ஜெபிச்சு இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து தாவீது 4வதாக இழந்தது சொத்துக்களை இழந்தான். அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சிக்லாக்ல இருந்து ஓட்டிட்டு போயிட்டாங்கல்ல, ஒன்னு கூட விடாம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்துல 30வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க.
2: தாவீதும் அவன் மனுஷரும் 3வது நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள்.
1: 18, 19, 20 வாசிங்க.
2: அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும்,
3: அதாவது இவன் எதெல்லாம் பிடிச்சிட்டு போன, ஆடு மாடு ஒட்டகம் ஆட்கள் பொண்ணு பொருள் செல்வம் எதையெல்லாம் கொள்ளையடிச்சு போனானோ, வாசிங்க,
2: எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்,
3: கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும்,
2: சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவங்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை
3: என்றார். ஒருவேளை யாராவது உனக்குரிய சொத்தையோ உனக்குரிய பொருளையோ பொண்ணையோ அபகரிச்சிருந்தால் அது பத்திரமாக இருக்கும். உன் கையை விட்டு போனது போனது அல்ல, கர்த்தரை திரும்ப கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது போயிடுச்சுன்னு நினைச்ச உடனே எல்லாரும் கல்லெடுத்து எரிய பார்த்தாங்க, ஒன்னாலதானே மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்ட்டு. ஆனா நல்ல கவனிங்க, எதிரி சிறைப்படுத்தி கொண்டு போனான், ஆனா உன்னையும் கர்த்தர் அனுபவிக்க விடல. அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை அனுபவிக்க விடாம எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார். எதை இழந்து போனா? நீ இழந்து போன பொன் பொருள் வீடு அமேன் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட். இந்த இந்த காரியங்கள் எல்லாம் தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இன்னும் சில காரியங்கள் இருக்கிறதை சொல்கிறேன். இந்த காரியங்களை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இழந்து போனதை நீ எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொன்னாரே, நீதான் திருப்பி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவன் செய்த காரியம் என்ன? முதலாவது, எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்வாய் என்று தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா! ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசாதான் எல்லாத்தையும் திருப்ப முடியும். அட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு வசனம் இல்ல, சுத்திலும் 10 வசனத்தை தங்கிட்டு எங்க பார்த்தாலும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சுத்தி சுத்தி பார்த்தாலும் விசுவாசி கேட்டா ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய தாவீது விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய முதலாவது ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். ரெண்டாவது, தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிதான். அந்த தண்டை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னமே பின்தொடர்ந்து போற முயற்சி எடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சொந்த முயற்சியில பெற முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இதை செய்ய அதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாத்தான். இல்லையா சொல்லுவோமா? தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்ச நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை உயர்த்த விரும்புறேன், மகளே நான் உன்னை ஆசீர்விக்க விரும்புறேன், நீ இதை செய்ய அதை செய்ய, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, இவங்களுக்கு போய் இதை சொல்லு சொல்லு, அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா வாக்கு தத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வாக்கு போய்க்காது. ஆமே, விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். நான்காவதாக, தன்னால் முடியும் என்கிற தைரியத்துல போனான். இல்லையா சொல்லுவோமா? இந்த 400 பேரும் கல் எடுத்துக்கிட்டு நிக்கிறான், கூப்பிட்டா எவனா கூட போவானா? அதுல கொஞ்சம் பேர் போனா கொஞ்சம் பேர் நின்றுட்டான். நாமக்கு போனது போனதான அவிசுவாசிகள் நின்றுட்டானுங்க. கொஞ்ச நாள் ஏதோ கூப்பிடறாரு, இது நாள் வரைக்கும் கூட போனமே சரி போவோம் அப்படின்ட்டு போறான். நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாயின்னு சொன்ன உடனே விசுவாசம் மட்டும் இல்ல, அதை நான் பிடிக்க முடியும் என்கிற தைரியம். ஒரு விசுவாசிக்கு என்ன தேவை? தைரியம். இன்னைக்கு தைரியத்தை எழுந்துரு, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்தமோன்னு பயந்து பயந்து சாகரம் பிசாசு பார்ப்பான். இதுதான் சரியான ஆளு நமக்கு, ஏன்னா இது தொடர்நடுங்கி என்ன சொன்னாலும் அது நடுங்கிட்டே கிடக்கும், இது பயந்துகிட்டே கிடக்கும். இதுதான் சரியான ஆளு, நம்ம ஜோடின்னு பிடிச்சிக்குவான். நீங்க தைரியமா நின்னீங்கன்னா பக்கத்துல கூட வரமாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்கலாம், சோத்திர சாத்தானுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடி போவான், பாவத்தை விட்டு விலகி ஓடு. நம்ம எப்படி தெரியுமா? ஒரு வசனம் இருக்கு, அதாவது என்னன்னா, நான்லாம் பெரிய ஆளு, நான்லாம் பெரிய ஜப வீரன், எந்த பாவமும் என்ன ஒண்ணும் செய்யாதுன்ட்டு பாவத்துக்கு எதிர்த்து நிப்பு போய் விழுந்துக்கிறான். பிசாசு காண்டமே, அதாவது பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுறது. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுவானா? பிசாச கண்டா ஏன் ஓடுற? நீ பாவத்துல விழுந்து போயிட்டு, அதனாலதான். பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. ஆமென் சொல்லுவோமா? தன் மடி வேகாமல், தன் வஸ்திரம் வேகாமல், தன் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வசனத்தை மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா விழுந்து போவீங்க. அப்ப பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும், பிசாசுக்கு அதுக்கு தைரியம் வேணும். இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு பிசாசு வேஷம் போட்டு எவனா வந்தானா கூட பயந்துடுறாங்களே. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், பாஸ்டர் பிசாசு அப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், அவன் அப்படி தான் பண்ணுவான், நீ எழுத்துனா ஓடி போயிடுவான். அவன் வேலையை அதை பண்ணுறதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் சொத்திரம். எல்லாவற்றிலையும் அவன் ஜபம் செய்தான். சரி, தாவீதை இழந்து போன காரியங்களை பார்த்தோம். 10 நிமிடத்தில் இன்னும் சில காரியங்கள், 10-15 நிமிடத்தில் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தான். அவன் ஜெபித்தால் மழை பெய்யும், அவன் ஜெபிக்கால் மழை நிற்கும், அப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சில பிரச்சனைகள் வந்தபோது சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டான். சாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தபோது அதை மேற்கொள்ள முடியாமல் தரிசனத்தை இழந்து போனான். எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் சாவை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. சாகணும் சாகணும்னு நினைச்சவன் இன்னைக்கு வரைக்கும் சாகாம பரலோகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் சாக வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனிடத்துல வந்து சொல்கிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நான் உனக்கு வேற இடத்துல பல திட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது உனக்கு என்ன இங்க வேலை? ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் வைராக்கியமா இருந்தேன். நீ ஒருத்தன் சொல்லாத 7000 பேர் இருக்கான். நல்ல சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். 7000 பேரை நான் வச்சிருக்கேன்பா, ஒருத்தன் மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு நீ செய்ய வேண்டிய திட்டம் இன்னும் ஒண்ணு இருக்கு. ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், யெகுவ ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரம் இல்ல, எலிசாவோ உன் ஸ்தானத்துல என்ன செய்ய வேண்டும்?
1: அபிஷேகம் பண்ண வேண்டும், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். நீ இப்படி பயந்துகிட்டு ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்துகிட்டு போய் ஒழிச்சிட்டு இருக்கிய, உன்னை குறித்து ஏராளமான திட்டம் இருக்கிறது என்று ஆண்டவர் தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, ஆகோ என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் என்று ஒதுக்க கூடாது, என்னை குறித்து எனக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு, அந்த தேவ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான் அவன் கர்த்தர் நினைத்த எல்லா காரியத்தையும் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுவோமா? இழந்து போன தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சித்த போது பலர் மூலமாக பல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கலாம், அதை நீ மறந்து போய்விட்டாயோ? உன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு படம் போல கர்த்தர் உனக்கு காட்டின நாட்கள் உண்டு. கர்த்தர் சோத்திரம், நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அது உன்னை விட்டு மறக்காமல் உன் கண்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ ஒரு சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஜெபிப்பாயானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானா, நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்வாய். ரட்சிக்கப்பட்ட புதிதில ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற துடிப்பு உனக்குள் இருக்கவில்லையா? நீ ஞானஸ்தானம் பெற்ற போது ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் உனக்குள் வரவில்லையா? நீ அபிஷேகம் பெற்ற போது தேவனுடைய வல்லமையை சுமந்து கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், தெய்வீக சுகத்தை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ தரிசனத்தோடு செயல்பட்டாயே, அதையெல்லாம் மறந்து போய்விட்டாயோ? உன் தரிசனம் எங்கே போய்விட்டது? உன்னுடைய துடிப்பு எங்கே? கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை தேடி வருகிறார். நீ இழந்த தரிசனத்தை உனக்கு மீண்டுமாய் கொடுக்க விரும்புகிறான். கர்த்தருக்காக எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் ஒரு பக்கத்திலே நீ தூக்கி எறிந்து விட்டு நீ சோர்ந்து போய் பலட்சயமாய் கிடக்கிறாய். கர்த்தர் உன் மீண்டும் உன் தரிசனத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை அந்த தரிசனத்துக்குள்ளே இணைத்து கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒப்பு கொடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றா? ஒப்பு கொடுங்கள். வாலிப நாட்களில எவ்வளவு கனவுகள், கல்யாணம் முடிச்சமே தரிசனம் போயிடணுமோ, இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு காரியத்தை இந்த 2016 சாதிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தில் நான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தரிசனம் அதிகமாக கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த தரிசனத்தை உனக்கு மீண்டும் கொடுப்பாராக. வாலிப நாட்களில் ஓடி ஓடி ஜெபம் பண்ண நாட்கள் எங்கே? மீண்டும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். கர்த்தருக்கு சோத்திரம். இழந்து போன வல்லமாய் சிம்சோன், ஆண்டவர் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காகவே இந்த பூமியில அவனை படைத்தார். அவனுடைய தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சு, குழந்தை கிடையாது. அவங்க குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வாலண்டியரா போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்றார், மனவாவுடைய மனைவிட்ட, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன். எதுக்கு தெரியுமா? நீ கொஞ்சி விளையாடுறதுல எனக்கு ஒரு ஆள் தேவை. என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை மீட்பதற்கு இந்த பூமியில என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நபர் தேவை. எனக்கு வல்லமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனிதனை மீட்க நான் மனிதனை கொண்டுதான் செயல்படுவேன். அப்படி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒருவன் தேவைப்படுகிறது. இங்க இருக்கிறவன் ஒருத்தனுமே லாயக்கு இல்ல. தரிசனம் இல்லாம ஆண்டவரை தேடாம அவனவன் தன்தன் பாதையை தன்தன் பார்வைக்கு நலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனக்காக ஒருவன் தேவை என்று ஒருவனை ஆண்டவர் படைத்தார் பூமியிலே. உங்களையும் என்னையும் அந்த நோக்கத்தில் தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். தேவனால் படைக்கப்பட்டவன் தேவனுக்கு என்று நசரேனாய விரதம் இருந்தவன், விளக்க வேண்டிய காரியத்தை விட்டு விளக்கி கர்த்தருக்காக பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவன். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இருந்தது, கர்த்தருடைய பலம் அவன் மேல் இருந்தது. நிலைக்கால்களை பிடுங்கி கொண்டு போவான், ஒரு கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொல்லுவான். அப்படிப்பட்ட வீர தீர செயல்களை செய்த சிம்சோன் இந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான். அந்த பலம் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய பிரதிஷ்டையின் முடியை அவள் சிரைத்து விட்டாள். தேவ பிள்ளையே, கர்த்தரோடு உனக்கு இருந்த பிரதிஷ்டை எங்கே? தேவனுக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று நீ ஒப்பு கொடுத்தாயே, அந்த பிரதிஷ்டை எங்கே? கர்த்தர் இந்த காலவெளியில உன்னுடைய பிரதிஷ்டையை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி நீ செய்த அந்த பிரதிஷ்டையை நினைத்துப்பார். நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவள், நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவன். மற்றவர்களை போல வாழ்வதற்காக அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் பிரித்தெடுத்தார், ஆனால் இவனுடைய கவனம் எல்லாம் காமத்தில் தான் இருந்தது, கர்த்தருடைய காரியத்தில். போகிற இடத்தெல்லாம் ஒரு வேசியை பிடிப்பான், அல்லது வேறு யாரையாவது, போகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர தேவனுடைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நடந்தது என்ன? அவனுடைய தலையை சிரைத்தார்கள், பலம் அவனை விட்டு போனது. வேதம் சொல்கிறது, ஆவியானவரும் போயிட்டாரு, பலமும் போய்விட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டது, சங்கிலிகளால் மாட்டப்பட்டு பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் நிற்கிறான். வேட்டையாட வேண்டியவன் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? அவனுடைய மாம்ச இச்சை. பலத்தை இழந்து போய்விட்டான். கடைசியில் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் வேட்டையாட வேண்டியவன், இப்போ வேடிக்கை பொருளாக மாறிட்டேன். கண்டவனும் என்னை பார்த்து கேள்வி பண்ணுறான்.

0: நான் கடைசியில் சாதிச்சுட்டு தானே சாக விரும்புகிறேன். எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும். எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும். எதையாவது சாதிச்சுட்டு நான் சாக விரும்புகிறேன். நான் சாதிப்பதற்காகத்தானே இந்த பூமியில் என்ன படைச்சிங்க. வேதம் சொல்கிறது அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது. நீ இழந்து போன பிரதிஷ்டையை இந்த நாளிலே கர்த்தர் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தர் உனக்குள்ளே நீ இழந்து போன ஒவ்வொரு பிரதிஷ்டையும் மீண்டுமாய் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ரெண்டு தூண்களையும் ஒன்று சேர கீழே சாய்த்தான். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டவர்களை விட சாகும் பொழுது அதிகமான பெலிஸ்தர்களை கொண்டு விட்டு தான் செத்தான். நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக சாதிச்சுட்டு தான் சாகணும். இல்லையா சொல்லுவோமா? மற்றவங்களை போல வெந்ததை சாப்பிட்டு வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். இழந்து போன உன் பலனை கர்த்தர் மீண்டும் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இழந்து போய்விட்டாயா உன் பலனை? ஆவிக்குரிய பலத்தை இழந்து போய்விட்டாயா? சிம்சோனை போல இந்த ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜபித்தான். கர்த்தர் நினைத்தருளினார். இந்த காலவெளியில உனக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. சிம்சோன் அன்றைக்கோடு செத்து போய்விட்டான். ஆனால் இந்த ஒரு விஷயம் நினைத்து நாளைக்கு நீ சாக போவது கிடையாது. கர்த்தர் உனக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறா. ஆனால் நீயும் அதே போல கேளே, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம், உன்னுடைய பலத்தை மீண்டுமாய் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன அழைப்பு, இதெல்லாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரத்தில் இருக்கிறது. இழந்து போன சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் 28-30 வசனத்துக்குள்ள திரும்பவும் அவன் இழந்து போன வல்லமையை பெற்றுக் கொண்டான். அடுத்தபடியாக இழந்து போன அழைப்பு என்ன கவனிங்கள். பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். அவன் ஏற்கனவே ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்தான். தோல்வி அடைந்த நிலைமையில் இருந்தான். மீன் பிடிக்க போனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ஆழத்தில் வலையை போடு என்று சொன்னார். அற்புதம் செய்து தான் தேவன் என்பதை நிரூபித்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான். அவன் ஒரு இடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னபோது, இந்த பூமியிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க 12 சிங்காசனங்களில் உட்காருகிற ஒருவரை நீயும் ஒருவனாய் இருப்பாய் என்று சொன்னான். அவளும் மேன்மையை கொடுத்தார். பெரிய அழைப்பு, உன்னதமான அழைப்பு. ஆனால் சில சூழ்நிலைகளுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அங்கிருக்கிற போராட்டத்துக்கு பயந்து கர்த்தரை மறுதளித்து விட்டான். தேவ பிள்ளைய, உன்னுடைய கம்பெனியில சில பிரச்சனைகள் வரும்பொழுது நீ கிறிஸ்தவன் கூட காட்டுகிறது இல்ல. குடும்பத்தில் சில பிரச்சனை வருங்கிறதுக்காக நீ கிறிஸ்தவன் என்பதை காட்டிக்கொள்ளாமலே நீ நடித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த பேதுரா மறுதளித்து விட்ட ஆண்டவரை மறுதளிச்சுட்டு எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு அழைப்பை மறந்துட்டு, வேதம் சொல்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 21:2-3 வசனங்களை வாசிங்கள்.
1: சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம்.
0: சும்மா போல எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அவன் மட்டும் ஊழியத்தை அழைப்ப விட்டுட்டு போலங்க. ஒரு ஆல்டர் கால் கொடுக்கறான், நான் போக போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு அர்த்தம். போறவன் சும்மா போக மாட்டான், என்னத்தையாவது விதைச்சிட்டு போயிடுவான். பேதுரு பாருங்க, போனா போக வேண்டியதானே, நான் போக போறேன். அன்பான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப ஊழியத்தை விட்டு போறேன்னு சொன்னானே, போக வேண்டியதானே. எல்லாத்தையும் போய் சொல்றான், ஐயா நான் போக போறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்னத்தான தலைவனா கத்த தெரிந்தெடுத்தாரு. நீ போனா எல்லாரும் பின்னாடி தானே வருவானுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்க போனா ஒண்ணுமே இல்லை. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பும் ஒன்றுமில்லை. இயேசுவை சந்தித்தபடியால் எல்லாம் கிடைத்தது. நீ இயேசுவை விட்டு விட்டால் மீண்டும் உன் பழைய நிலைமைதான் உனக்கு வரும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? இயேசு இல்லாதப்ப எப்படி தரித்திரத்திலையும் போராட்டத்திலையும் இருந்தியோ, இயேசு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்த்தினாரு. நீ திரும்ப திரும்ப ஆண்டவரை மறுதளிச்சு உன்னுடைய அழைப்பை நீ இழந்து விடுவாயானால் மறுபடியும் அந்த பிகினிங்கும் கொண்டு போயிடுவார். எப்ப தெரியுமா? ஒண்ணும் இல்லாத தரித்திரத்துல கடந்தே அதை காட்டுவார். இப்ப ஆண்டவர் வர்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். கொஞ்சம் ஆழத்துல போடுங்க, வலது பக்கத்துல வலைய போடுங்கிறார். அவர் சொல்ல கேட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுவோமா? அவர் இல்லை.

0: தாம
1: அதாவது அவன் இப்ப ஆயோ ஆண்டவர் சொல்லிட்டு கடல்ல குதிச்சிட்டான். அல்ல கவனிங்க, அவன் வஸ்திரம் இல்லாதபடினால் கடல் என்ன செஞ்சிட்டான், குதிச்சிட்டான். கவனிங்க, அவன் பேச்சு மாறிடுச்சு, அவன் உடம்பு மாறிடுச்சு, அவன் தொழில் மாறிடுச்சு. எங்க இருக்க வேண்டியவன் என்ன, அவன் அவனுடைய பேச்சை பார்த்து இயேசுவோடு இருந்தவன் என்று எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். இப்ப இயேசு இல்லாம போயிட்டான். நீ இயேசுவோடு இருந்தால் உன் பேச்சு மாறும், உன் நடவடிக்கை மாறும். இப்ப போயிட்டான். ஆண்டவர் பழச ஞாபகப்படுத்துறாரு, பேதுரு நான் இல்லாட்டி உனக்கு இந்த கதி தான், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு மேன்மை. கடைசியில் என்ன தெரியுமா கேட்டாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன், அப்ப என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன நடக்குது தெரியுமா, நீ எதுக்கு அழைக்கப்பட்டவன், அந்த அழைப்பை மறந்துட்டு நீ வேற என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிய, நீ என்ன நேசிச்சா போதும், உன்னுடைய அழைப்பை நான் உனக்கு கொடுப்பேன். இல்லையா சொல்லுவோமா, உங்களில் சிலரை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம், ஆனால் குடும்ப கஷ்டம் அல்லது கடன் பிரச்சனை இல்லாட்டா பண ஆசை இப்படிப்பட்ட சில காரியங்களினாலே, குடும்ப சிக்கலினாலே ஊழிய அழைப்பை மறந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் முழு நேரமாக ஊழியம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் எப்பொழுது தெரியுமா, நீங்கள் மீண்டும் உங்களுடைய அழைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான். சொல்லுவோமா, அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. மீண்டுமாக ஆண்டவர் இந்த பேதுருக்கு அழைப்பை திரும்ப கொடுத்தார், தான் இழந்து போன அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா, அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பேதுருவை வைத்து ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய பேதுரு அழைப்பை விட்டு விட்டு மீன் பிடிக்க போனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. நீ அழைப்புக்குள்ள வந்தேனா 3000 ஆத்துமாக்கள் கிடைக்கும், நீ அழைப்பை விட்டுட்டு போனா ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. சொல்லுவோமா, ஆமென். முழு நேரமாக இல்லாவிட்டாலும் கர்த்தர் சில கிருபைகளை கொடுத்து சில தாளந்துகளை கொடுத்து உன்னை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ ஊழியத்தை விட்டு விட்டாயோ, உன்னுடைய அழைப்பை விட்டு விட்டாயோ, இந்த காலவெளியில கர்த்தரனோடு கூட பேசுகிறார், இழந்து போன அழைப்பை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான், இழந்து போன உடைமைகள், இழந்து போன உறவுகள், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன சொத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் ஜெபித்தான், விசுவாசித்தான், தைரியமாய் செயல்பட்டான், கீழ்ப்படிந்தான். எலியா தீர்க்கதரிசி தரிசனத்தை இழந்தான், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தான். சிம்சோன் பலத்தை இழந்தான், திரும்ப அதை பெற்றுக்கொண்டான். பேதுரு அழைப்பை இழந்தான், அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் தாங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமானால் இந்த காலவெளியில திருச்சபையே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை இழந்து போயிருந்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பணியிடுவோம். ஆண்டவரே சமூகத்தில், ஆண்டவரே நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை இந்த ஆண்டிலே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கரங்களை உயர்த்தி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சுறுசுறுப்பா நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இது முக்கியமான நேரம், இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தங்குவதற்கு மிக முக்கியமாய் கத்த வைத்திருக்கிற ஒரு காரியம். உனக்காக எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய ஆசனம் காத்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய மேன்மையை ஒருவனும் எடுக்க முடியாது. நீ உட்கார்ந்த அந்த மேன்மையான ஆசனத்தில் எவன் உன்னை விரட்டி விட்டு அதை எடுத்தாலும் திரும்ப உனக்கு கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். நீ இழந்து போன எந்த பொருளா இருந்தாலும் எந்த நான் சுத்தமாவேன் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என் மேல் இருக்கிற அழைப்பை நான் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நான் வேறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, வீணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அந்த அழைப்பை எனக்கு தருவியாக, அந்த அழைப்பை எனக்கு தருவி

கண்களை உண்மையில் நாங்கள் பதிய வைக்கிறோம். வேற எங்கே செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. We place our eyes on you. We place our eyes on you. கர்த்தர் மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை, நம்மால் தாங்க முடியாத காரியங்களை ஆண்டவர் மேல வைக்கிறது ஒரு பக்கம். கண்களை வைப்பது என்று சொல்றது என்னால முடிஞ்ச காரியங்கள் கூட என்னுடைய பலத்தினால் நான் செய்ய முடியும், ஆனாலும் நான் என் கண்களை உண்மையில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. Lord, I put my eyes on you, not on men, not on people, not on my abilities, but I put my eyes on you. உம்மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சந்தோஷமாய் பாடுவோம்.

0: worship you, Father.
1: கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னா, எல்லா வழிகளும் அடைபடும் பொழுது, வேற எந்த பக்கமும் பார்ப்பதற்கோ நமக்கு ஒத்தாசை வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு நான்கு திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசைகளும் அடைபட்டு விட்டால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உலக மனிதனுக்கு ஒரு பாட்டில் பாய்சன் இல்லை ஒரு மூளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். வேற வழி தெரியாது. நாலு வழி அடைப்பட்டா உலக மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு நான்கு திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. தேவன் அதை ஒருபோதும் அடைப்பதே இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற சூழ்நிலையில எல்லா திசையிலும் அடைப்படலாம். All four directions. But there is a way up above that God never shuts. அதை ஒருபோதும் அவர் அடைப்பதில்லை. வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. If only you can lift your eyes. நிறைய வாட்டி சுத்தி பார்த்தாச்சு, எல்லா வழிகளையும் பார்த்தாச்சு, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்களை நாம் பார்த்துட்டோம், எல்லா பக்கம் சுத்தி பார்க்குறோம். But I want to encourage you to try lifting your eyes up to the heavens. வானத்திற்கு நேராய், அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை, அவரை ஏறிட்டு பார்க்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதே கிடையாது. He never hides his face from people who lift their eyes. Looking is different, but lifting your eyes is different. பார்ப்பது வேற, ஏறெடுத்து பார்ப்பது வேற. இன்னைக்கு ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்க போறோம். Let's look, lift up our eyes to the heavens. That's where my help comes from. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணி அக்கி நீ ஏழு மடங்கானாலும், என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவேன்.

கண்களை நான் ஏறெடுக்கிறேன், கண்களை நான் ஏறெடுக்கிறேன். One direction is still open. When you thought everything was over, one direction. எல்லா வழியும் அடைப்படும் பொழுது ஒரு வழி திறந்திருக்கிறது. கால் ஆண்டவர் சொல்றார், there is still a way open. And you are thinking it's either north, south, east, west, but God says it's not, it's neither of those. It's one direction that is upwards. That we least forget. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி மறந்து போகிற ஒரு திசை இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லா திசையும் பார்த்துட்டீங்க. Look up. Lift your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க, அந்த திசை திறந்திருக்கிறது. கண்களை ஏறெடுத்து அந்த வரியில இந்த பல்லவியில பாக்குறோம், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். There is power in the lifting up of our hands. நம்ம கரங்களை உயர்த்துகிறதுல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண, பிகாஸ் இட் இஸ் பிப்ளிக்கல். வேதத்தில் நம்ம நிறைய பேரை வாசிக்கும், கரங்களை உயர்த்தினார்கள். They lifted their eyes and they lifted their hands. கண்களை ஏறெடுத்தாங்க, கரங்களை உயர்த்தினாங்க. நான் சொல்ற கரங்களை உயர்த்தும் பொழுது நம்ம கரங்களை பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Let this worship be a prophetical worship for somebody in this place. பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார், just lift your eyes and lift your hands. God's going to do something great in your life. உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், என் கரங்களை

கஷ்டப்பட்டு போனதே இல்லை. Take this as a promise from God. You will never be ashamed. தேவன் நம்மை ஒருபோதும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலை குனிய விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். இஸ் எ லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். நிறைய வாட்டி நம்ம பார்க்கிறோம், ஆனால் ஏறிட்டு பார்க்கிறோமா? யூனோ திஸ் லிஃப்டிங் அப் ஆஃப் ஆர் ஐஸ் is at moments of desperation, is moments of intense need. ya vaalkil inda kangala yeeredutu paarkradhu solradhu it's andavare, you know, sadharanam paarkradhu yeeredutu paarkradhu romba vyathyasam irukku. nam aniga kaaryangala vande nam melottama paarkradhu vera, ana yeeredutu paarkradhu vera. nam nariya vatti paatha ipo na oru vela na velile yaro oruthirkaga na kaathirukken appdin sonna, I'm waiting for someone. யாரோ ஒருத்தங்க என்ன பார்க்க வராங்க. நான் இந்த வெளியில போய் நிறைய வாட்டி நம்ம ரோட பார்ப்போம்ல, ஆனா சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ நான் when it's times of expectation, யாரோ வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்கன்னு நான் நிறைய வாட்டி சில வாட்டில ஏறிட்டு பார்ப்பேன். ஒரு ஸ்டேஷன்ல வந்து நம்ம நிற்போம், நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனா சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ ட்ரெயின் வருதா அப்படின்றது கொஞ்சம் ஏறிட்டு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஏறிட்டு பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதை. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை பலி செலுத்தும்படியாய் அவரை கூட்டிட்டு போறாரு. ஐ மீன், யூ நோ, காட் ஆஸ்க்ஸ் ஹிம் டு கோ டு தட் மவுண்டன். அநேக காரியங்களை ஆபிரகாம் பார்க்கறாரு. ஈசா கூட கண்களை எல்லாம் அநேக காரியங்களை பார்த்தான். ஈசாக்கு எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அப்பா விறகு இருக்கு, அவன் கண்களால பார்த்தான், நெருப்பு இருக்கு, பலி எங்க, யூனோ, அவன் கண்களால பார்க்கக்கூடிய சில காரியங்கள் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவன் கேட்ட கேள்வி பாருங்க, பலி எங்க அப்படின்னு கேட்டான் பாருங்களேன். அது எப்போ கிடைச்சது தெரியுமா? வேதம் சொல்லுது 22:13 ஆதியாகமத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குவான். நல்லா கவனிங்க. பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, விறகு கிடைச்சி, விறகு தெரிஞ்சது, நெருப்பு தெரிஞ்சுது. ஆனால் ஒருத்தர் ஏறெடுத்து பார்த்தான் பாருங்களேன், அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி கிடைச்சது. த திங்ஸ் தட் ஹீ டிட் நாட் சீ தஸ் ஃபார், ஈசாக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எப்போ கிடைச்சதுன்னா, when they lifted up their eyes. எனக்கு சொல்கிறேன் இன்றைக்கு, ஒருவேளை யூவ் சீன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை நிறைய காரியங்கள் கண்களால் பார்த்துட்டீங்க, இது இருக்குது, இது இருக்குது, பட் தெர் இஸ் சம்திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். இது இது மட்டும் இல்லையே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறப்போ அது பார்த்தா தெரியாது, நீ ஏறெடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் யூவ் கம் டு அ பாயிண்ட் வேர் யூஆர் லுக்கிங் லுக்கிங் லுக்கிங் அண்ட் யூஆர் நாட் ஃபைண்டிங் திங்ஸ். இந்த காரியம் கண்ணுக்கு தெரியல, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், எவ்வளவோ, பட் காட் சேஸ் வை டோன்ட் யூ லிஃப்ட் யுவர் ஐஸ், கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. ஐ டோன்ட் நோ ஹவ் மச் டு எக்ஸ்பிளைன் திஸ், இதனா எப்படி எனக்கு விளக்குறது தெரியல, பட் ஐ நோ த ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் அஸ் தட் திங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லுக்கிங், வெறும் பார்க்கறது இல்லை, தெர் இஸ் சம்திங் மோர் தேன் தட். ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் பார்க்கறவனா இல்லை, நான் ஏறெடுத்து பார்க்கறேன் ஆண்டவரே. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற பாதை தெரியல, கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்க.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளிலும் 119 சங்கீதம் 37 வசனத்தை நாம் வாசிப்போம். 119 சங்கீதம் 37 வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அதனாலே இங்கே நாம் பார்க்கிறோம், ஜபத்தை குறித்து எப்படியாக வேதத்திலே உள்ள பரிசுத்தவான்கள் ஆண்டிடத்திலே ஜெபித்தார்கள் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதிலையும் ஸ்பெஷலாக இந்த சங்கீதத்தில் தாவீது எப்படியாக தாவீது ஜெபிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த முன்னாடி நேற்று பார்த்தோம், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ உயிர்ப்பிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எந்த காரியத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தாவீது இங்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்த்தோம். இங்கே அந்த தாவீது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், ஏன்னா வசனத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அதனால் நான் வசனத்தில் நான் செத்து போனவனாய், வசனத்தின்படி வாழாதபடிக்கு செத்து போன கிறிஸ்துவாய் நம்ம வாழ்கிறோம். அன்பாலே அதான் நேற்று காலையில் நம்ம பார்த்தோம், தியானித்தோம், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு இரண்டாவது நாள், அன்னைக்கு இரண்டாவது காரியமாக உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அப்போ ஆண்டவுடைய வழிகளில் நாம் நடக்காமல் ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவுடைய வழிகளின்படி நடக்காமல் நம்ம செத்து போன நிலைமையில் இருக்கிறோமா? அந்த வழிகளின்படி நடக்க முடியாதபடிக்கு தான் பிசாசு வேறு வழிகளை நமக்கு காமிச்சிருக்கிறான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம், ஆக நீ எவ்வழி செல்வாய் என்று நம்ம நாவலே கேட்டுக்கொள்ளும். நான் அகல வழியில் சென்று கொண்டிருந்தேன், பாவ வழியில் சென்று கொண்டிருந்தேன், இனி பரிசுத்தமான வழியில், வேதம் காட்டுகிற வழியில், வேதம் நமக்கு சொல்லி தருகிற வழியில் நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கணும். இந்த வழிகளிலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த தாவீது என்ன செய்கிறார், கதறுகிறார், இங்கே ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அவர் சொல்லும்போது, அதுக்கு முதல் வசனத்தை பார்த்தா மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி. இன்னைக்கு நிறையா இன்றைக்கி உலகத்தில் நம்ம மாய, அந்த காலத்திலே தாவீது இப்படி புலம்பிருக்கிறார், மாயை காணாதபடி என் கண்களை விலக்கின்றார். இப்போ இந்த காலத்தில் வந்து மாயையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன்னா கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், 6000 ஆண்டுகளுடைய முடிவு பகுதியில் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறேன். நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம், 6000 முடிவில் வந்திருக்கிறோம். அப்போ எப்போ வேணாலும் ஆண்டுடைய ரகசிய வருகை வரலாம், அதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அப்போ அவருடைய வழிகளில் நானும் நீங்களும் இதை கேட்கிற யாவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும்னு அழகாக அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பாவிலே இது ஏன் இப்படி ஏறெடுத்தார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வழி தப்பி போகிறது தாங்க பிசாசுடைய வேலை. ஆண்டவுடைய வார்த்தையின்படி நம்ம வாழாதபடிக்கு வழி தப்பி போகிறதான். இதுக்கு இதில் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 12வது வசனம், 6:12 வசனத்தில் இப்படியாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், தேவன் பூமியை பார்த்து, பூமி என்ன, யாரை, பூமியில் உள்ள மக்களை, ஜனங்களை பார்த்து, இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். எதை கெடுத்துக்கிட்டான்னா, வழியை தான் கெடுத்துக்கிட்டான். ஆண்டவர் காமிச்ச வழியில் போல, அதுக்கு ஆப்போசிட்டாக போய் தங்கள் வழியை கெடுத்துக்கிட்டதுனால அவர் சீர்கெட்டதை ஒரு மக்களாக மாறிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உன் வழி என் வழி சீர்பட வேண்டும், அதனால் தான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தாவீது கதறுகிறார். ஆண்டவரே உம்முடைய வழிகளின்படி என்னை உயிர்ப்பியும். அன்பாலே உண்மையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்தேன், இந்த கால வேளையில் நான் சீர்கட்டத்தனமாக நான் நடந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நான் ஓடின காரியம் உண்டு. அப்போ ஓடினேன், எதையோ கடவுள் என்று நம்பி என் தாய் தோப்பனார் சொன்னது தான் கடவுள், உண்மையான கடவுள்ன்னு நினச்சி எந்தெந்த காரியத்துக்கோ நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், என் வழி சீர்கட்டு போச்சுங்க. பாவமும் அதிகமாச்சு, பக்தியும் அதிகமாச்சு. பக்தியும் அதிகமானாக்கா பாவம் குறையணும்னு அதான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பக்தி அதிகமாக அதிகமாக பாவமும் அதிகமாச்சு. அப்போ எனக்கே புரியல ஏன் இந்த மாதிரி நடக்கிறோன்ட்டு. அதுமாதிரி அப்போ என்ன அர்த்தம், பக்தி அந்த பக்தி என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கலை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துகிட்ட நான் சாக போகிற அன்னைக்கு என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, உபாகமம் 28 தான் என் மூலம் மூலம்தான் என்னோட பேசி என்னை இப்போ உயிர்ப்பிச்ச கொடுத்து என்னை வச்சிருக்கிறார். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, உபாகமம் 28:9 படிங்களேன், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அதனால இந்த காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வழிகளில் நடக்கும்போது, அதுதான் பெரிய காரியம், அதை கட்டம் போடுங்க. அவர் வழிகளில் நடக்கும்போது, அப்போ ஏசாண்டவர் நமக்கு காண்பித்த இந்த தோரா, நமக்கு இந்த வேதகாமம், நமக்கு இந்த வேதம், பரிசுத்த பைபிள் நமக்கு காண்பிக்கிற அந்த வழிகளில் நீ நடக்கும்போது தமக்கு சொந்த பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்னு சொல்கிறார். அதனாலே உண்மையிலே நேற்று நாங்கள் எபிரேயர் கிளாஸில் வந்து நாங்கள் இந்த ரூத்து புத்தகத்தை தியானித்தோம். இந்த ரூத்து புத்தகம்தான் யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கும் சரி, மற்ற புறஜாதி மக்களாகிய உலகத்தாருக்கும் சரி, அதுதான் காலண்டர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எப்பயுமே இந்த கூடார பண்டிகை வரும்பொழுது அந்த ரூத்து புத்தகத்தை தான் வாசிப்பாங்க. இதை படிக்கும்போது சில கம்பாரிசம் படித்து நாங்கள் கம்பேர் பண்ணி சில இதெல்லாம் படிக்கும்பொழுது அதில் வந்து ரூத்து கேட்பா, என்னை ஏன்டா நீ ஏற்றுக்கிட்ட, என்னை ஏன், எனக்கு என் மேலே ஏன் தயவு காண்பித்த அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் இருக்குது, 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற எழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தால் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிரிலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். எதனால் எனக்கு கிடைச்சி இந்த தயவு, நீ எதனாலேயப்பா எனக்கு இவ்வளோ இந்த போவாசை பார்த்து கேட்குறா. இன்றைக்கி போவாசை வந்து கிறிஸ்து இயேசுக்கு சமமாக சித்தரித்து இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ரூத்தை வந்து புறஜாதி மக்களாகிய நமக்கு ஈக்குவலாக சித்தரித்து இந்த ரூத்து புத்தகம் சொல்கிறது. அதை நாங்கள் எபிரேயரில் நாங்கள் தியானிக்கும் போது அப்போ அந்த போவாசு சொல்கிறாரு, இயேசுப்பை எனக்கு சொல்கிற மாதிரி தான் நான் நினச்சி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு. அதற்கு போவாசு பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு அப்படின்ற, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்காக செய்தும் உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜனத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திலே வந்து எனக்கு எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்படும். புருஷ மரணம் அடைந்த காரியம் அப்படின்னாக்கா, எந்த புருஷ மரணம் அடைந்தான்னா, நான் ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனையை முக்கோடி தேவர்கள், 30 தேவர்களை நான் புருஷனாக கொண்டிருந்தேனா. இன்னைக்கு யாத்ராமத்தில் 1:20 நீங்கள் படிச்சிங்கனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்கிறார் 20:1. அதுக்கப்புறம் 20:22, 23 என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு போட்டிருக்கு நம்ம தமிழ் பைபிளில். ஆனால் மூல பாஷையில் எபிரேயரில் என்னன்னாக்கா, உன் தேவனாகிய புருஷன் நானேன்னு போட்டிருக்குதான். என்னன்னு போட்டிருக்கு, புருஷன். என்னை என்று உனக்கு வேறு புருஷர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எப்படி இப்போ ஏகப்பட்ட 30 புருஷனை நான் கொண்டிருந்தேன் நான். ஆனால் என்னைக்கு ஏசாண்டவர் என் கண்ணை திறந்தாரோ அன்னைக்கு ஏக புருஷனை, ஏசு தான் எனக்கு புருஷன் சொல்லி நான் வந்தேன் பாரு. அதில் தான் அந்த வழியில் நடக்கும்போது தான் உனக்கு கிருபை கிடச்சி. அதான் சொல்கிறார் இந்த போவாசு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ என்ன செஞ்ச, அவன் புருஷன் மரணம் அடைஞ்சிட்டான், இந்த 30 தேவர்களை தூக்கி கடாசிட்டு இயேசுவே நீ தான் வழி, நீ தான் எனக்கு எல்லாம் என்ன சொல்லி வரும்போது தான் ஆண்டவர் சொந்த ஜனமாக நம்மளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பானே, இதை நேற்று உண்மையிலே நான் இதை தியானிக்கும் பொழுது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசித்து நம்மளை நம்முடைய அவருடைய வழியை நமக்கு காண்பித்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் என்பதை குறித்து நான் நினச்சி போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் போவாசு ரூத் இந்த அதிகாரத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம். அதில் கொஞ்ச நாளைக்கு போவாஸ் வந்து ரூத்து பின்னாடி போவார், ரூத்தை ரூத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்வார். அடுத்தது ரூத்து அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அங்கே நாங்கள் படித்தது. பார்த்துங்க, ரூத்து அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், போவாஸ் ரூத்துக்கு எவ்வளோ சலுகைலாம் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு போ, சிந்தனத்தை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, என் விட்ட என் கூட சாப்பிட வச்சுக்கோ, அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் ரூத்து அவளோடு போய் ஐக்கியமான பிறகு ரூத்து அவர் பின்னாடி அவர் காட்டுற வழியில் போக ஆரம்பித்தான். அன்பாவும் இல்லையா? அதே போல் தான் இன்றைக்கி நாம் புறஜாதியாக இருக்கும்போது நம்மளை தேடி ஆண்டவர் வராருங்க. தேடி வந்து அவருடைய வழியை நமக்கு கற்பித்து அதில் நம்மளை உயிர்ப்பித்து அவர் வழியில் செல்லும்படியாக நம்மளை செய்கிறார். அதன் பிறகு நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாகிட்ட பிறகு நீ என்ன ஃபாலோ பண்ணுன்றார், நான் என்ன நீ என் வழியை நீ ஃபாலோ பண்ணி நட அப்படின்றார். அன்பாவும் இல்லையே, இன்றைக்கி அதனால்தான் இன்றைக்கி நீதிமொழிகள் 6:23 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 6:23 பாருங்கள், 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. இந்த போதக சிச்சைன்னா என்னங்க? இன்றைக்கி ஏசாண்டவர் நம்மளோட பேசுகிற அந்த போதகம், இன்றைக்கி போதகம் பண்ணுறார், இன்றைக்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மறைச்சி நமக்கு போதிக்கிறார். அந்த போதனையை நம்ம காதில் வாங்கி அந்த போதனையின்படி நம்ம நடக்கிறவளாக இருக்கிறோமா? அதுதான் சிச்சை. இன்றைக்கி போதனையின்படி, ஏப்பா நீ லவ் பண்ணாதப்பான்னா அது போதனை. லவ் பண்ணுறவனுக்கு அது வந்து கசப்பாக தெரியும். லவ் பண்ணுறவங்களுக்கு அது பயங்கரமான ஒரு சே, இந்த வழியில் எப்படிடா நம்ம நடக்கிறது, இவன் லவ் பண்ணக்கூடாதுன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் போதக சிச்சை. அதன்படி நீ நடந்தனா உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி அநேகர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த சத்து நூலை வேலை செய்கிறவங்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்லும்போது அங்கே வந்தாக்கா நீங்கள் திருடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, பொய் கணக்கு எழுதக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதனால் நாங்கள் வரலைங்க அப்படின்றோம். பாருங்கள், இது உண்மையை சொன்னால் இன்றைக்கி இப்படி தான் ஆண்டவர் நடக்கணும்னு சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம்? நான் உலகத்தான் மாதிரி அப்படி தான் நடப்பேன், அதனால் எனக்கு இந்த சத்தியம் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தர் சொல்கிறார், உன் சபைக்கு வந்தனாக்கா நீ வந்து சினிமா பார்க்கக்கூடாதுன்னுவ, நாடகம் பார்க்கக்கூடாதுன்னுவ, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னுவ. இன்னொரு சபையில் பாரு, எல்லாம் செய்கிறான், அந்த சபைக்கே நான் போகிறேன்னு போகிறார் ஒருத்தர். அப்போ பாருங்கள், இன்றைக்கி போதக சிச்சையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? போதக சிச்சையே ஜீவ வழின்னு சொல்லுது. அப்போ அந்த போதகத்துக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சோமா? அந்த நம்ம அந்த வார்த்தைக்கு அன்பவன் இல்லையே. எனக்கு உண்மையிலே ஆண்டவர் வந்து சங்கீதம் ஒன்று தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நிற்கவே கூடாதுன்றார். நீ என்ன செய்கிற? நீ நானும் அவன் வழியில் தான் நடக்கிறோம். ஆனால் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று. அன்பாவில் இன்றைக்கி ஆண்டவுடைய வழியில் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாவிகளுடைய வழியில் தான் நம்ம உள்ளோர எல்லாரும் பாவிகளும். எத்தனை கிறிஸ்தவர் இன்றைக்கி டிவி பார்த்துக்கொண்டு இப்படியெல்லாம் அவங்க துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏசியா 53 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். 53:6 மறக்காதீங்க அந்த வாசனையை. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், தன் வழியிலே போனோம். இன்றைக்கி எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன் வழியிலே போகிறோன்னாக்கா நிச்சயமாக அவனுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபம்தான். வழி தப்பி போன ஆடுகளைப் போல திரிந்து போகிறோம். இன்றைக்கி அன்பான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கி நாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் வழியில் நடந்து நாம் போனோம்னா நிச்சயமாக கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இன்றைக்கி அவர் மேலே விழப்பண்ணி தான் இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி 613 தேவ கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையின்படி யூதர்களும் செய்ய முடியல, நாமளும் செய்ய முடியல. அதனால தான் ஏசாண்டவர் தானே என்ன செஞ்சார், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாவற்றையும் அவரே என்ன செஞ்சார், முடிச்சுட்டு சிலுவையில் முடிச்சுட்டு வெற்றி சிறந்தார். அவர் சொல்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 7:13 என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 7:13. அடுத்தது யோவான் 13 என்ன சொல்ற, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிற, அதில் பிரவேசி வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்னைக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களா சிலர். இன்னைக்கு நீ அநேகராக இருக்க போறியா, சிலராக இருக்க போறியா? இன்னைக்கு இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றார். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும், அது துன்மார்க்கத்தில் போய் முடிச்சிடும், நான் முடிவு நரகம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை தியாகம் பண்ணணும். லவ் பண்ணாதன்னா உனக்கு கசக்குந்தான், இருதயத்தை எனக்கு கொடுனாக்கா உனக்கு கசக்குந்தான், என் வழியை பார்த்து என் வழியில் நீ உயிர்ப்பிக்கப்படுனாக்கா உனக்கு கசக்குந்தான். ஆனால் அதன்படி செஞ்சேன்னா நமக்கு ஆசீர்வாதம், ஜீவனுக்கு போகிற வாசலில் போய் நம்ம நித்திய வழியில் போய் சேருவான்பான்லே. இன்றைக்கி ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, என் வழியில் வா, நானே வழியும் நான் ஜீவனுமாக இருக்கிறேன் அண்டு. யோவான் 14:16 என்ன சொல்லுது பாருங்கள், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். அன்பானிலே இன்றைக்கி அதனால தான் சொன்னார் இயேசு, தில்லாக சொன்னார், ஒரு என்னை பின்பற்றுகிறாயுங்கள். உண்மையிலே இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறான்னா, நான் அந்த சத்தியத்தின்படி கடைபிடித்து நான் வாழ்ந்துட்டேன், உனக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டேன் வழியை, அந்த வழி தெரியாத நீ என்ன அவஸ்தப்படாத, என் வழியில் நீ ஃபாலோ பண்ணுன்றார். அதனால்தான் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று. அவருடைய அடிச்சுவடுகளை பவுல் பின்பற்றினால்தான் அவரும் தில்லா தன்னுடைய கடிதத்தில் எழுதுறாரு, என்னை பின்பற்றுவாகுங்கள் என்று. அன்பாவில்லை இன்றைக்கி நமக்கு முன்னோடியாக ஏசாண்டவரும் பவுளை போன்ற பரிசுத்தவான்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழியில் நடந்து போயிருக்கிறாங்க. அந்த வழியில் நம்ம நடந்தோம் என்றால் நிச்சயமாக பரலோத்து போகிற வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் நித்திய வழி, ஜீவனுக்கு போகிற வழி. ஆனால் இன்றைக்கி நாம் சொந்த வழியில் போய்கொண்டிருக்கிறோம். அன்பாவில்லை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி தாவீது கதறதை போல நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும், நீர் நடந்த வழிகளின்படி நான் நடக்க எனக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த வழிகளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட கான்சன்ட்ரா நம்ம ஜபம் பண்ணுவோம், கருத்தாய் ஜபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், என்னோடு எங்களோடு பேசுனீங்க, நாங்கள் மனம் போன போக்கில் வழியில் போகாமல் ஆண்டவரே எங்களுக்கு இஷ்டமான வழியில் போகாமல் உம்முடைய வழிகளில் நடக்க என்னை எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் செத்து போன நிலைமையில் உலகம் ஓடுற வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாதபடிக்கு உம்முடைய வழியில் போகிற

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னமே தம்முடைய ஜனத்தை குறித்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1 நீங்கள் பார்த்தீங்கன்னால் தெரியும். மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடி, ஆனந்த சத்தமிடு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். 3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். 4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்ததான மேலான மேன்மையான திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்திவிட்டு கடைசியில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. அப்படி என்றால் இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாருக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால், யாரை குறித்து தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாய்தான் சத்துரு தன் திட்டங்களை, தன் காரியங்களை, தன் ஆயுதங்களை உருவாக்குகிறான், வெளிப்படுத்துகிறான். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், சத்துரு தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக சத்துரு என்ன செய்ய நினைத்தாலும் என்ன ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் அனைத்துமே வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான். வேதம் சொல்லுகிறது அவர்கள் முன்போலவே பெருகியிருந்தார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று. காரணம், ஒடுக்குவதல்ல தேவ சித்தம், ஒடுக்குவது பார்வோனுடைய சித்தம். ஆனால் அவர்களை பெருக பண்ணுவது தேவ சித்தம். தேவ சித்தமே நிறைவேறினது. சவுல் தாவீதை அழிக்க நினைத்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது விருத்தி அடைந்தான் என்று. ஏசபேல் எலியாவின் ஓட்டத்தை முடிக்க நினைத்தாள். ஆனால் கர்த்தர் எலியாவின் ஓட்டத்தை தொடர பண்ணினார். நாளைக்கு இந்நேரத்தில் எலியாவின் கதையை முடிப்பேன் என்று ஏசபேல் எலியாவுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை உருவாக்கும் போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதிரான ஆலோசனைகள், எதிரான ஆயுதங்கள், எதிரான சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை நிர்ணயித்திருப்பார் என்றால் அதுதான் நடக்கும். அதற்கு நேராக தான் நம்மை நடத்துகிறார். சோர்ந்து போக தேவையில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, எதிரியின் திட்டத்தை அவமாக்கி எங்களுக்கான உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா எதிரான ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுகிற உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய அதிசயமான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9. சார்ல்ஸ் கெட்டரிங் என்பவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், பொறியாளர் மற்றும் தொழிலதிபரும் கூட. அவர் தான் கண்டுபிடித்தவைகளில் 176 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமம் பெற்றிருந்தார். அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் கடினமான செயலை செய்து முடிப்பதிலும் மிகவும் கைதேர்ந்தவர். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிக்கலான காரியத்துக்கு தீர்வு காண அதை முதலாவது பல சிறிய பகுதிகளாக பிரித்து விடுவார். பின்பு அவர் இந்த சிறிய பகுதிகளில் எவற்றுக்கெல்லாம் தானாக தீர்வு கிடைத்துவிட்டது என்று பார்ப்பார். மிகவும் கஷ்டமாக தெரிந்த அந்த வேலை பல எளிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதால் அதில் சுமார் 98% பிறரால் செய்து முடிக்கப்பட்டுவிடும். கடினமான அந்த 2% வேலையை மட்டும் அவர் கையாளுவார். ஆக மிக கடினமாக தெரிந்த அந்த செயல் இப்பொழுது மிகவும் சுலபமாக செய்து முடிக்கப்பட்டுவிடும். ஆம் பிரியமானவர்களே, எந்த கடினமான செயலையும் நாம செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிகவும் கடினமாக தெரியும். ஆனால் அந்த மிகப்பெரிய வேலையை நாம் பலரிடம் பிரித்து கொடுத்து விட்டால் அதை எளிதாக செய்து முடிக்கலாம். மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி சென்ற போது ஜனங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் மோசேயிடம் வந்தார்கள். மோசே காலமே தொடங்கி சாயங்காலம் வரை அவர்களுக்கு நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு மோசே செய்த எல்லாவற்றையும் கண்ட மோசேயின் மாமன், நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் நாள் முழுவதும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன? நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீங்கள் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் அவர்களே தீர்க்கட்டும். பெரிய காரியங்களை மட்டும் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும் என்றார். அந்த ஆலோசனையை கேட்டு மோசே செய்ததால் மோசேக்கும் ஜனங்களுக்கும் மிகவும் லகுவாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மிகப்பெரிய காரியங்களை நாமே செய்து முடிக்க முற்பட்டால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். தேவ ஆலோசனைப்படி பிறருடன் இணைந்து செயல்பட்டால் எல்லாவற்றையும் சுலபமாக செய்து முடித்து விடலாம். தேவ ஒத்தாசையோடு செயல்படுவோம், சிக்கலை தீர்ப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61:7. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஈடு செய்கிற நாளாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? இருதயம் நொறுங்குண்டு கட்டுண்டவர்களாய் துயரப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தந்து ஈடு செய்ய போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை 3 நிலைகளில் ஈடு செய்ய போகிறார். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 61:1 சுவிசேஷம் அறிவிக்கப் போகிறார். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவைகளுக்கு, நீண்ட நாள் பதில் இல்லாதவைகளுக்கு நல்ல பதிலை தந்து நற்செய்தியை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 61:3 உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார். அதாவது புதியதை சிருஷ்டிக்க போகிறார். புதிய காரியத்தை இந்த நாளில் நீங்கள் காணப்போகிறீர்கள். எவையெல்லாம் பதில் இல்லாமல் அமைதலாய் மரித்த நிலையில் காணப்படுகிறதோ அவற்றிலெல்லாம் கர்த்தர் தம் சுவாசக்காற்றை ஊதி புதியதை படைக்கப் போகிறார். ஒருவேளை அது உங்கள் பணியிடங்களில் நீங்கள் வெகு நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கலாம், அல்லது திருமணம், பிள்ளைகளின் மேற்படிப்பு, குழந்தைக்காக, அல்லது வியாதியின் மத்தியில் சீரற்று இருக்கிறவைகளை இன்றைக்கு கர்த்தர் சீர்படுத்தி புதிய சிருஷ்டியாய் அவைகளை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். மூன்றாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 61:3 சிங்காரத்தை தரப்போகிறார். சிங்காரம் என்பது ஒரு பரலோக மகிமையின் அலங்காரம். அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து எவையெல்லாம் சாம்பலாய் முடிந்தது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். அதன் மகிமை பரலோகத்தின் மகிமையை பிரதிபலிப்பதாயிருக்கும். இவைகள் மாத்திரமல்ல, இலச்சைக்கு பதிலாக இரட்டிப்பான பதிலையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் தந்து கடைசியாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் உங்களுக்கு ஈடு செய்ததற்கு பதிலாக நீங்கள் அவரை அவருடைய நீதியை துதியாய் செலுத்தி துதியின் ஆடையை தந்து உங்களை மகிழ்வித்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஒவ்வொருக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: தேவனை அங்கீகரிப்பது என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 3 and verse 6.
2: என்னோடு கூட தயவு கூர்ந்து வேதத்தை ஆறாம் வசனத்தை வேதித்திருப்புங்கள்.
1: In all your ways acknowledge him and he shall direct your paths.
2: உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: In all your ways acknowledge him and he will direct your paths.
2: உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: Our God is a God who is wonderful and willing to lead us and direct us.
2: நம்மளுடைய தேவன் மிகவும் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். நம்மை வழிநடத்தும்படியாக அவர் சித்தம் கொண்ட தேவனுமாய் இருக்கிறார்.
1: He is a God who helps us to walk through life with ease and also with great experiences along the way.
2: நம்மளுடைய தேவன் நம்மை வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், கஷ்ட நஷ்டங்களின் மத்தியிலும் ஒரு அனுபவங்களின் ஊடாகவும் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார்.
1: The Bible says the steps of a good man are ordered by the Lord.
2: வேதம் சொல்கிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று.
1: But it's so surprising to me because the God who made heaven and earth will be so humble enough to come and guide small, simple, silly people like us.
2: பாருங்கள், இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரத்தையும் படைத்த பெரிய சிருஷ்டியான தேவன் ஒரு சாதாரண அற்பமான ஒரு மனிதனை நடத்துவதற்காக அவர் இறங்கி வந்து கனிவுடன் நடத்துகிறவராய் இருக்கிறார்.
1: In Psalm 103 verse 14 to 16.
2: சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 14-16 வசனங்கள் முடிய.
1: The Bible says, for he knows our frame, he remembers that we are dust.
2: வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 14 வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார்.
1: As for man, his days are like grass. As a flower of the field, so he flourishes.
2: மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான்.
1: For the wind passes over it and it is gone, and its place remembers it no more.
2: காற்று அதின் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது.
1: Here the Bible talks about the frailty of man's life.
2: இங்கே ஒரு மாயமான ஒரு அற்பமான ஒரு மனிதனின் வாழ்க்கை நிலையை குறித்து வேதம் இங்கே விளக்குகிறது.
1: Man's life is so weak that even a wind can take him off and make him forget in the history of life.
2: பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஸ்திரத்தன்மை இல்லாத எவ்வளவு ஒரு பலவீனமான காரியமாய் காணப்படும் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு காற்று வீசின உடனே காணாமல் போகிற ஒரு புல்லை போல் காணப்படுகிறது.
1: But even for a life that is so frail and weak, the eternal God is willing to guide our steps.
2: இப்படி ஒரு அற்பமாய் புல்லை போல பலவீனமாய் காணப்பட்ட மனிதனுடைய ஜீவியம் இருந்தாலும் இந்த அற்பமான ஜீவியத்தை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He wants to guide our steps.
2: அவர் நம்மளுடைய வழிகளை நடைகளை வழிகாட்டி நடத்த விரும்புகிறார்.
1: Who will God guide?
2: யாருக்கு இந்த ஆலோசனை வழிகாட்டுதல் கிடைக்கும்?
1: The verse talks about three things.
2: இந்த வசனம் மூன்று காரியங்களை பேசுகிறது.
1: Number 1,
2: முதலாவது,
1: the Bible says if you trust the Lord with all your heart.
2: வேதம் சொல்கிறது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவன் மீது சார்ந்து நம்பிக்கை கொள்ளும் பொழுது.
1: Number 2, if you stop leaning on your own understanding.
2: இரண்டாவது, உங்கள் சுய புத்தியை சார்வதை தவிர்த்து விடும் பொழுது.
1: Number 3, when you acknowledge God in all your ways.
2: மூன்றாவதாக, உங்களுடைய வழிகளெல்லாம் தேவனை நீங்கள் அங்கீகரித்து ஒப்புக்கொள்ளும் பொழுது.
1: Today I want to take up the third word.
2: இன்றைய நாளிலும் கூட இந்த மூன்றாவது பகுதியை எடுத்து நான் பேச விரும்புகிறேன்.
1: The moment we acknowledge God in all our ways, he takes over the movement of our life, he takes over our future, he takes over our life paths.
2: அந்த தேவனை நாம் வழிகளெல்லாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது அல்லது அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளது வாழ்க்கையை கையாளுகிறார், நம்மளது எதிர்காலத்தை கையாளுகிறார், எல்லா சூழ்நிலையும் கையாளுகிறார்.
1: If you want to understand the word acknowledgement,
2: இந்த அங்கீகரித்தல் அல்லது ஒப்புக்கொள்ளுதல் இந்த பதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
1: if you see a book that is published,
2: உதாரணமாக ஒரு புத்தகத்தை பிரசுரம் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால்,
1: either in the first page or the first few pages or the last few pages
2: அந்த பிரசுரிக்கப்படுகிற புத்தகத்தின் முதல் பகுதியிலோ அல்லது புத்தகத்தின் கடைசி பகுதியிலோ
1: they will have a section called acknowledgments
2: ஒரு பகுதி இருக்கும் அங்கீகரிப்பு அல்லது ஒப்புக்கொள்ளுதல் என்ற ஒரு பகுதி இருக்கும்
1: what is that part
2: அந்த பகுதி என்ன
1: there they mention the names of people who helped the author in publishing or writing that book
2: அந்த புத்தகத்தை எழுதியவருக்கு இயக்கியவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் புத்தகத்தை கொண்டு வர துணை புரிந்தார்களோ அவர்கள் பெயரெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும்
1: so and so did the correction of the book
2: இந்த புத்தகத்தை திருத்தம் செய்தவர்கள் இவர்கள்
1: proof reading
2: இதை சரிபார்த்தவர்கள் இவர்கள்
1: and people who printed that book
2: இதை அச்சிடப்பட்ட உதவி செய்தவர்கள் இவர்கள்
1: people who designed the book
2: இதை வடிவமைத்தவர்கள் இவர்கள்
1: and from where they took the particular statements and where you have borrowed statements so they put those people and they say mention those people and they say these are the people who wrote this statement from this book it was taken so we acknowledge their you know influence on this book
2: and the புத்தகத்தை எழுதி எழுத்தாளர் எல்லாவற்றையும் தன் சுயத்தில் எழுதாமல் ஒரு சில குறிப்புகளை வேறு ஒரு புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி எடுத்திருப்பார் அந்த புத்தகத்தை எழுதிய வேறு ஒரு புத்தகத்தை எழுதிய நபரின் பெயர்களையும் இங்க நன்றி அறிதலோடு குறிப்பிட்டிருப்பார்
1: so what the author wants to say is
2: குறிப்பாக எழுத்தாளர் என்ன சொல்ல விரும்புகிறார்
1: even though I have written this book
2: நான் இந்த புத்தகத்தை எழுதி இருந்தாலும்
1: I have still borrowed certain ideas from others
2: ஒரு சில காரியங்களை எழுத்து கடனாக வேறு ஒரு இடத்திலிருந்து குறிப்பாக வாங்கி இருக்கிறேன்
1: என்று somebody has helped me in proof reading this book
2: சில பேர் இந்த புத்தகத்தை சரி பார்ப்பதில் உதவி செய்திருக்கிறார்கள்
1: so many people's work has come in and the culmination of many people's work is the book
2: அதனால் இந்த புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் உருவாக்கவில்லை பல பேரோட கூட்டு முயற்சியினால் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது
1: in the same way
2: அதே போல
1: the bible says
2: வேதம் சொல்கிறது
1: in all your ways
2: உங்களுடைய எல்லா வழிகளிலும்
1: you acknowledge him
2: நீங்கள் தேவனை அங்கீகரியுங்கள் அல்லது ஒப்புக்கொள்ளுங்கள்
1: don't act behave or speak as if you are your own making and you did everything yourself
2: நீங்கள் ஒருபோதும் நானாகவே இதை செய்தேன் தன்னிச்சையாக இது நடந்தது என்று உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளாதிருங்கள்
1: but acknowledge god in all your ways
2: நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நடையிலும் தேவனையே முன்னிறுத்தி ஒப்புக்கொள்ளுங்கள்
1: jesus
2: இயேசு சொன்னார்
1: you can do nothing without me
2: என்னாலே அன்றி உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தார்
1: without the tree the branch they cannot give fruit of themselves
2: marangal illamal kilaigalal thanneechiyaga kanigalai kudukka mudiyad endru sollirundar
1: he said I am the vine
2: naane andha draatcha chedi endru sollirundar
1: you are the branches
2: neengal adirukkira kilaigal endru sollirundar
1: until you abide in me you will give fruits
2: ennile neengal nilaithirundal oliye ungalal kani kudukka mudiyad
1: so the bible says in everything acknowledge him
2: adhalal vedam solla ella kaaryathilum devani neengal angigariyungal
1: if you look at the way god created everything in the world
2: paarungal ulagathile devan ellavatrum srishtitha vidhathai neengal paarkum bolude
1: the lord made it sure that everything that was created declared the glory of god
2: devan srishtitha ella srishtippum thannudaiya magime velippaduthum padiyagave thittamai srishtithirundar
1: in psalm 19:1-3
2: சங்கீதங்களின் புத்தகம் 19 சங்கீதம் 1-3 முடிய படிப்போம் என்று
1: சொன்னார் let's read first two verses
2: முதல் ரெண்டு வசனங்களை படியுங்கள் சங்கீதங்கள் புத்தகம் 19 அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது
1: the heavens declare the glory of god and the firmament shows his handiwork
2: வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது
1: day unto day utter speech and night unto night reveals knowledge
2: pagalukku pagal vaarthaigalai poligirathu iravukku iravu arivai therivikkirathu
1: look at this
2: idai paarungal
1: it says everything you see
2: inigal paarkira ella kaaryamum
1: every created being
2: ovvoru srishtigalum
1: it shows the grandeur and the glory of the creator
2: idu devanudaiya magimeyana the srishtippaye velipaduthukirathu
1: you can identify an intelligent design in all of that
2: devan seidha the srishtippila nerthiyana butti kurime neengal paarka mudiyum
1: a small ant shows how god can do miniature things so wonderfully
2: ore erumai neengal paarkumbodhu ippadi oru chinna jeevarasiye kuda devanal srishtikka mudiyum endru neengal unandu kollalam
1: you will be wondering where the heart is within this small tiny ant
2: neengal aacharyapadalam inda sitrambukku எங்கே அந்த சின்ன இருதயம் இருக்கிறது என்று
1: everything so beautifully created
2: ஆனால் அதையும் அழகாக நேர்த்தியாக தேவன் சிருஷ்டித்து இருக்கிறார்
1: but there is only one problem with this
2: ஆனால் இதிலே ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது
1: what is that
2: அது என்ன
1: in verse 3 it says
2: மூன்றாம் வசனம் சொல்கிறது
1: there is no speech nor language where their voice is not heard
2: அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
1: You look at all the creation,
2: இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் பாருங்கள்.
1: The big, bold, beautiful, whatever they are,
2: பெரிது, கம்பீரம், விஸ்தாரமான எல்லாவற்றையும் பாருங்கள்.
1: They can show off beautiful colors, but they cannot speak.
2: அவர்கள் நல்ல ஒரு வர்ண ஜாலத்தை கூட வெளிப்படுத்துகிற சிருஷ்டியா இருக்கலாம், ஆனால் அவைகளால் பேச முடியாது.
1: Some months ago,
2: சில மாதங்களுக்கு முன்பதாக,
1: there was a small cat that was roaming around our house for some time.
2: எங்கள் வீட்டை சுற்றி ஒரு சின்ன பூனை ஒன்று சுற்றி திரிந்திருந்தது.
1: Of late, every time we open the door, it will run inside.
2: ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீட்டின் கதவை திறக்கும் போது உள்ளே ஓடி வந்துவிடும்.
1: And first it was a nuisance.
2: முதலாவது எங்களுக்கு அது ஒரு தொல்லை கொடுக்கும் பிரச்சனையாக கஷ்டமாக இருந்தது.
1: And then because it would meow very beautifully, make that sound in the morning, it would make us become very very gracious.
2: கடைசியில பிற்பாடு போக போக அது காலை வேலையை எழுப்புகிறதான அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டு அதுல நாங்கள் பழகி அதுல பரிச்சயம் ஆகிவிட்டோம், விருப்பப்பட்டு விட்டோம்.
1: And then every day my wife would go and serve milk every day.
2: அதனால ஒவ்வொரு நாளும் என் மனைவி அவர்கள் போய் அந்த பூனைக்கு பால் வார்ப்பார்கள்.
1: And it would be so loving.
2: அது மிகவும் ஒரு நேசிக்கப்படத்தக்கதாய் மாறிவிட்டது.
1: One day it so happened that when the door was opened,
2: ஒரு நாள் இப்படி நடந்தது, கதவு திறந்திருக்கும் பொழுது
1: the cat ran inside.
2: பூனை உள்ளே ஓடியாந்தது.
1: But it not run here and thither.
2: ஆனால் அங்கும் இங்குமாக பழக்கம் போல ஓடவில்லை.
1: My wife said, I cannot even walk, it's just sitting in between my legs.
2: என் மனைவிமார்கள் சொல்ல, என் கால்களின் ஊடாக அது இருப்பதனால் எல்லாம் நடக்க கூட முடியவில்லை.
1: So I came inside.
2: அதல நானும் வந்தேன்.
1: I asked her to move away.
2: அந்த பூனைக்கு சற்று தள்ளுபடி சென்றேன்.
1: And then immediately it came and began to sit between my legs.
2: உடனடியாக அந்த பூனை இப்போது என் கால்களின் ஊடாக வந்து அமர்ந்து கொண்டது.
1: I never happened like this before.
2: இதற்கு முன்பதாக இப்படி இந்த பூனை இப்படி சுபாவத்தை வெளிப்படுத்தியது கிடையாது.
1: We didn't understand what it was trying to communicate.
2: எங்களால் அது என்ன சொல்ல விரும்புகிறதுன்னு புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: Even though we tried to forcibly take the cat and leave outside,
2: ஒருவேளை நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பூனையை கொண்டு போய் வெளியே போட விருப்பப்பட்டாலும்,
1: it will run inside and sit between our legs.
2: மறுபடியும் வந்து எங்கள் கால்களின் ஊடாக அமர்ந்து கொள்ளும்.
1: That evening,
2: அந்த மாலையிலே, அன்று நாள் மாலையிலே,
1: it delivered 3 kittens, small ones.
2: அது 3 குட்டிகளை ஈன்றெடுத்தது.
1: So what it was telling from the morning was,
2: அதனால் காலை முதல் அது என்ன சொல்ல விரும்பினதென்றால்,
1: you are a good pastor's family.
2: நீங்கள் நல்ல ஒரு போதகர் குடும்பம்.
1: And therefore be gracious to me.
2: அதனால் என்னிடத்தில் நீங்கள் கிருபையா இருக்கிறீர்கள், இருந்தீர்கள்.
1: Take care of my delivery.
2: இப்பொழுது என்னோட பிரசவத்தையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: And interestingly though it was a wedding day.
2: அது மிகவும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான காரியம், அது என்னோட திருமண நாளா இருந்தது.
1: It gave birth to 3 kittens.
2: அன்றைய தினத்தில் 3 குட்டிகளை அது ஈன்றெடுத்தது.
1: See these wonderful creatures, but they don't speak.
2: பாருங்கள், அவ்வளவு அழகான ஞானமான சிருஷ்டிகள், ஆனால் அவைகளால் பேச முடியாது.
1: But God has not created us like that.
2: ஆனால் தேவன் அவரே நம்மை அப்படி சிருஷ்டிக்கவில்லை.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Even without speaking, all these creatures declare the wonderful glory of God.
2: பேசாமல் வாய் தரவாமல் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியா இருந்தாலும் அவைகள் மௌனமா இருந்தும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது.
1: But what about us?
2: ஆனால் பேசுகிற நம்மை குறித்து என்ன?
1: 1 Peter 2:9.
2: 1 பேதுரு 2:9.
1: The Bible says, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.
2: 1 பேதுருவின் புத்தகம் 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: Who are we?
2: நாம் யார்?
1: Why are we created?
2: நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்?
1: What is our purpose?
2: அதன் நோக்கம் என்ன?
1: What is our function?
2: நம்மளுடைய செயல்பாடு என்ன?
1: I proclaim the name of God.
2: நான் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுவேன் அல்லது சொல்லுவேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will declare the praises of God.
2: நான் தேவனுடைய மகிமையை குறித்து பறைசாற்றுவேன், பிரகடனப்படுத்துவேன்.
1: That is why the Bible says acknowledge him.
2: அதனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை அங்கீகரியுங்கள்.
1: Acknowledge him.
2: அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Speak about him.
2: அவரை குறித்து பேசுங்கள்.
1: Declare his wonderful works.
2: அவருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபம் பண்ணுங்கள்.
1: You see, one day the whole earth is going to bow down before Jesus and confess his name.
2: பாருங்கள், ஒரு நாள் வர போகிறது, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபித்து அறிக்கை செய்ய போகிறார்கள்.
1: Philippians chapter 2 verse 9 to 11 says that.
2: பிலிப்பியரின் புத்தகம் 2:9-11 இப்படியாய் சொல்லுகிறது.
1: Every tongue will confess that Jesus Christ is Lord.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர், பூதலோத்தோர், பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும்

0: நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: See, when we declare God's praises,
0: பாருங்கள், நாம் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது,
1: when we declare his wonderful works,
0: அவர் ஆச்சரியமான கிரியைகளை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது,
1: when we acknowledge his power in our lives,
0: அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து ஒப்புக்கொள்ளும் பொழுது,
1: what will God do?
0: தேவன் என்ன செய்கிறார்?
1: பைபிள் says,
0: வேதம் சொல்கிறது,
1: if you acknowledge me in all your ways,
0: உங்களுடைய வழிகள் எல்லாம் என்னை அங்கீகரித்து நீங்கள் நினைத்துக் கொள்ளும் பொழுது,
1: I will direct your paths,
0: உங்களுடைய வழிகளை நான் செவ்விப்படுத்துவேன்.
1: What does it mean?
0: அப்படின்றால் என்ன?
1: God will get involved in our life,
0: தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே தலையிடுவார் என்று அர்த்தம்.
1: The Lord will lead our life,
0: தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்துவார் என்று அர்த்தம்.
1: Whatever problems, confusions in our life, he will set it right.
0: எந்தபடியான பிரச்சனைகள், குளறுபடிகள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனே அதை தலையிட்டு சீர்படுத்துவார்.
1: He will guide our steps into pathways of success and prosperity.
0: நம்மளுடைய அடிச்சுவடுகளை, நம்மளுடைய படிகளை தேவன் லட்சியத்தை, வெற்றியை நோக்கி வழிநடத்துகிறவராய் நம் வழிநடத்துவார்.
1: I believe it is God's pleasure to see us acknowledging him in everything.
0: தேவனுடைய விருப்பம், மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அங்கீகரித்து அவரை குறித்து நாம் பிரஸ்தாபிக்க வேண்டும்.
1: In Luke 12 and verse 8 and 9.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 8 9 வசனங்கள்.
1: Jesus said, whoever confesses me before men, him the Son of Man will also confess before the angels of God.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 8 வசனம். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார்.
1: If we confess his name, he will also confess our name before his angels.
0: நீங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அவரும் உங்களுடைய நாமத்தை தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார்.
1: So many of us think this is a very easy exercise.
0: ஆனால் சில பேர் நினைக்கிறார், இது ரொம்ப லகுவான, சுலபமான காரியம் என்று நினைக்கிறார்கள்.
1: But if you read the Bible, this is not as easy as it seems.
0: ஆனால் இப்படி அறிக்கை பண்ணுதல் என்பது லகுவாக காணப்பட்டாலும், வேதத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல.
1: It is a challenging experience.
0: இது மிகவும் சவாலான காரியம்.
1: Why?
0: ஏன்?
1: If you read John chapter 13 and verse 33, Jesus looked at his disciples and said, I will be with you just a little while longer. You will seek me, but where I go, you cannot come.
0: பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடன் இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும்
1: சொல்லுகிறேன். உடனடியாக
0: சீமன் பேதுரு குறுக்கிட்டு
1: சொன்னான், you cannot follow where I am going.
0: இயேசு சொன்னார், நான் போகிற இடத்தை நீ பின்பற்றி வர இயலாது.
1: Verse 37,
0: 37 வசனம்.
1: Peter said to him,
0: பேதுரு சொல்லுகிறார்,
1: Lord, why can I not follow you now?
0: பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்மை பின்னே ஏன் வரக்கூடாது?
1: I will lay down my life for your sake.
0: உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான்.
1: He was so devoted to Jesus.
0: பாருங்கள், இப்படி ஒரு பக்தி மார்க்கமா இயேசுவின் இடத்துல அவன் இருந்தான்.
1: He was so determined to follow Jesus.
0: இயேசுவை பின்பற்றுவதே உறுதியா தீர்மானமாக இருந்தான்.
1: But Jesus responded to him so beautifully.
0: ஆனால் இயேசு அவனுக்கு மறு உத்தரவு மிகவும் அழகாக கொடுத்திருந்தார்.
1: John 13:38.
0: யோவானில் சுவிசேஷம் 13 அதிகாரம் 38 வசனம்.
1: Jesus answered him,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: Will you lay down your life for my sake?
0: எனக்காக உன் ஜீவனையே கொடுப்பாயோ?
1: Most assuredly I say to you, the rooster shall not crow till you have denied me 3 times.
0: சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
1: What was Jesus saying?
0: இயேசு என்ன சொல்கிறார்?
1: Dying for me, following me, let it stay aside for some time.
0: என்னை பின்பற்றி வருவேன், எனக்காக உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்.
1: Let's see if you are able to pass the test where you will be able to withhold and withstand the temptation of denying me and my name.
0: அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்னோட நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கான பரீட்சையில் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்க்கலாம்.
1: Before the rooster could crow,
0: சேவல் கூவுறதற்கு முன்பே,
1: he denied Jesus 3 times.
0: இயேசுவை 3 முறை மறுதலித்து விட்டான்.
1: The man who declared that you are the son of the living God,
0: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினவன்,
1: the man was not able to say, I was with Jesus.
0: அவனால் நான் இயேசுவுடனே இருந்தேன் என்பதை அவனால் சொல்ல முடியவில்லை.
1: Even a young maid shook his faith.
0: ஒரு சின்ன ஒரு வேலைக்காரி அவள் பேதுருவின் விசுவாசத்தை அசைத்து விட்டாள்.
1: Before her, he denied, I don't know this man.
0: ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாக இயேசுவை எனக்கு தெரியாது என்று அறிக்கை பண்ணி தோல்வி கண்டான்.
1: My dear brothers and sisters,
0: அன்பான சகோதர சகோதரிகளே,
1: acknowledging God in our everyday life, in the society we live in, in the workplaces where we live in the

0: witnesses where we study is going to be a challenging experience.
1: பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில், படிக்கிற இடத்தில், அல்லது வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணுதல், அங்கீகரித்தல் என்பது அவ்வளவு சாதாரண காரியமா இருக்க போவது கிடையாது.
0: But the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: if you acknowledge him in all your ways,
1: உன்னுடைய நடைகள் எல்லாம் நீ அவரை அங்கீகரித்து நினைத்துக் கொள்ளும் பொழுது,
0: the Lord will ensure that he will direct our paths.
1: தேவன் உன் வழிகளை செவ்வாய்படுத்தி நடத்துகிறவரா இருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning our prayer should be,
1: இன்றே காலையில நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும்? ஆண்டவரே,
0: in all the ways of my life,
1: என்னுடைய ஜீவன் வாழ்க்கையில இருக்கிற ஜீவ காலத்தில் எல்லா வழிகளிலும் சரி,
0: I will acknowledge you, Lord.
1: உம்மை நான் அங்கீகரித்து நினைப்பேன்.
0: I will acknowledge your greatness.
1: உம்முடைய மகத்துவத்தை நான் அங்கீகரிப்பேன்.
0: I will acknowledge your goodness.
1: உம்முடைய நன்மைகளை நான் அங்கீகரிப்பேன்.
0: I will acknowledge your grace.
1: உங்களுடைய துதியை நான் அங்கீகரிப்பேன்.
0: I will acknowledge your generosity to me.
1: உங்களுடைய உதாரத்துவத்தை நான் அங்கீகரிப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: In everything,
1: எல்லாவற்றிலும்,
0: I will acknowledge you, Lord.
1: உம்மை நான் அங்கீகரிப்பேன் ஆண்டவரே.
0: How many of you can say that this morning?
1: எத்தனை பேர் இந்த காலையில இதை சொல்ல முடியும்?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உமக்கே மகிமை தருவேன் ஆண்டவரே. Hallelujah. எல்லா கணம் புகழ்ச்சி மகிமை உமக்கே நான் தருவேன். உம்முடைய நாமத்தை எல்லா இடத்திலையும் பிரஸ்தாவப்படுத்துவேன். Hallelujah. Praise be to God.
1: என் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: This morning the Lord brought to my memory three men of God in the Bible, or three groups of people in three situations, how they stood firm and acknowledged God in the ways of their life.
1: இன்றைய காலை வேளையில கூட தேவன் எனக்கு மூன்று விதமான நபர்களை, அல்லது மூன்று குழுக்களை, எப்படி அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே, சூழ்நிலைகளிலே, வெவ்வேறுபட்ட சூழ்நிலையிலே தேவனை அங்கீகரித்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணினார்கள் என்று காண்பிக்க விரும்புகிறேன்.
0: And how God was so faithful to bless them and direct their steps.
1: இப்படி அவர்கள் அங்கீகரித்த நிமித்தமாக தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்து அவருடைய வழிகளை எப்படி நடத்தினார் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன்.
0: நம்பர் 1,
1: முதலாவது,
0: turn with me to 1 Samuel chapter 17 and verse 37.
1: என்னோடு கூட 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 37 வசனத்திற்கு வாருங்கள்.
0: The Bible says, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine.
1: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான்.
0: The Lord who delivered me.
1: என்னை தப்புவித்த கர்த்தர்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Thought number 1.
1: முதலாவது சிந்தை,
0: David acknowledged God in the face of a fearsome giant.
1: பாருங்கள், இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு கொடூரமான ராட்சசருக்கு மத்தியிலே, பயமுறுத்துகிற ராட்சசருக்கு மத்தியிலே தேவனை தாவீது முன்னிறுத்தி அங்கே அங்கீகரிக்கிறான்.
0: Let me repeat.
1: நான் மறுபடியும் சொல்கிறேன்.
0: David acknowledged God when he stood before a fearsome giant.
1: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசனுக்கு முன்பாக தாவீது நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் தாவீது தேவனை அங்கீகரித்தான்.
0: A fearsome giant.
1: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசன்.
0: This is a very very important season that the Lord took David through.
1: இது தாவீதை மிகவும் முக்கியமாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கட்டமான ஒரு சம்பவம்.
0: Here is a big confusion, a big crisis in the government of Israel.
1: இஸ்ரவேல் அரசாங்கத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், அல்லது மிகப்பெரிய ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது.
0: The giant Goliath from the Philistines would come up and stand in for 40 days. He would be calling a challenge to ask one person, one representative from the Israelite army to come and fight with him solo.
1: பெலிஸ்தியர் தேசத்திலிருந்து இந்த கோலியாத் என்கிறதான ராட்சசன் 40 நாளும் தினமும் வந்து, ஒருவனும் இல்லையா, இஸ்ரவேலிலே ஒரு ஆண்மகனும் இல்லையா, என்னோட யுத்தம் பண்ண என்று சவால் விடுத்துக் கொண்டிருந்தான்.
0: I think that was a time when the king and all his advisors would be running here and thither trying to find one person who was capable enough to go and fight this giant alone.
1: நான் நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை அவன் சொன்ன பொழுது, கோலியாத் சொன்ன பொழுது, இஸ்ரவேல் முழுவதும் ராஜாக்களும் அதிகாரிகளும் அங்கும் இங்குமாக அலைந்து ஒருவன் கூட இல்லையா இவன் எதிர்த்து என்று தேடி, ஆள்களை தேடி கொண்டிருந்திருப்பார்கள்.
0: I think they would have tried to, you know, look for the capable candidate among the best soldiers in the army.
1: பாருங்கள், அவர்கள் ராணுவத்தில் அங்கங்குமாக அலசரிப்பட்டு, அங்கங்குமாக தேடி, யாராவது ஒருவன், நல்ல தகுதி வாய்ந்த ஒருவன் அகப்படுவானா என்று ராஜாவும் சரி, போர் வீரர்களும் சரி தேடி இருப்பார்கள்.
0: I think they did not find one soldier good enough or willing enough to come and fight this giant.
1: ஆனால் பாருங்கள் இப்படியெல்லாம் தேடியும் அவர்களால் இந்த கோலியாத்தை எதிர்க்க தகுதி வாய்ந்த ஒரு நபரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
0: I think even the captain of the host, the army, was not bold enough to come forward and say, I will go and fight the giant.
1: பாருங்கள் அந்த படையின் சேனையின் தலைவனாய் இருக்கிறவர்கள் கூட இந்த கோலியாத்தை எதிர்த்து நான் போவேன் என்று அவர்கள் சொல்ல முடியவில்லை.
0: The king was not having the boldness or courage to stand up and say, I will go and represent my country and I will fight this giant.
1: ராஜாவுக்கு கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று நான் நாட்டுக்கு பிரதிநிதியாக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு இல்லை.
0: When everyone was frozen in fear,
1: எல்லாரும் பயத்தினால் உறைந்து போய் இருக்கும் பொழுது
0: one young boy comes to the scene.
1: ஒரு இளம் வாலிபன் இந்த சம்பவத்திற்குள்ளாக வருகிறான்.
0: He says, I will go and fight.
1: அவன் சொல்கிறான், நான் போய் யுத்தத்தில் நிற்பேன்.
0: So the interview is going on.
1: இப்பொழுது அவனை நேர்முக காணல் நடந்து கொண்டிருக்கிறது.
0: How do you think you can go and fight this giant?
1: எப்படி நீ அவனை போய் எதிர்த்து நிற்க முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கிறார்.
0: You are a shepherd boy.
1: நீ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இடையன்.
0: You are young.
1: நீ இளம் வயதுள்ளவனாக இருக்கிறாய்.
0: And you don't have any training.
1: உனக்கு அதற்கான யுத்த பயிற்சியும் கிடையாது.
0: You don't have any weapons.
1: உன்னிடத்தில் ஆயுதமும் கிடையாது.
0: You have not witnessed a war.
1: நீ இதுக்கு முன்பதாக யுத்தத்தை கண்டதும் கிடையாது.
0: But look at the other side.
1: ஆனால் அந்த பக்கம் பார்.
0: Oh, he is a man of great stature.
1: அவன் மிகவும் ஆஜானுபாகு உள்ள ஒரு தோற்றத்தை உடையவன்.
0: He is a warrior from his youth.
1: அவனுடைய இளம் வயதிலிருந்து அவன் யுத்தத்தில் பயிற்சிவிக்கப்பட்டவன்.
0: And he is very bold and courageous.
1: அவன் மிகவும் தைரியசாலியுமாய் இருக்கிறான்.
0: He has got big weapons.
1: அவனிடத்தில் ஒரு பெரிய ஆயுதமும் இருக்கிறது.
0: And he has so much of experience in war.
1: அவனுக்கு யுத்தத்தில் அநேக அனுபவங்களும் உண்டு.
0: You cannot stand before him.
1: அவனுக்கு முன்பு அவன் நிற்க முடியாது.
0: So Saul is telling him.
1: இப்பொழுது சவுல் சொல்கிறான், இப்படி சொல்கிறான்.
0: Why don't you wear my clothes, my armor and take up my weapons and go and fight?
1: அதனால் சரி யுத்தத்திற்கு போவது என்று முடிவாகி விட்டது என்று சொன்னால் ஏன் என்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் நீ யுத்தத்திற்கு போக கூடாது?
0: And the Bible says when the clothes were put on David,
1: இப்பொழுது அந்த ஆயுதத்தின் வஸ்திரங்கள் அந்த யுத்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்ட பொழுது,
0: the Bible says David walked to and fro and said, I am not used to this.
1: அந்த வஸ்திரத்தை யுத்த வஸ்திரத்தை தரித்து அங்கும் இங்குமாக நடந்து பார்க்கும்போது அவன் சொன்னான், எனக்கு இது பரிச்சயம் இல்லை.
0: I would say the dress rehearsal, the trial run, it failed.
1: இதற்கு யுத்தத்திற்கு முன்பதாக முன்னாக பாட்ட வெள்ளோட்டம் தோல்வியில் முடிந்தது.
0: All hope is lost.
1: எல்லா நம்பிக்கையும் முற்றும் அற்று போயிற்று.
0: At this moment,
1: இந்த பொழுதிலே
0: David made a very big declaration.
1: தாவீது ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு அறிக்கையை சொன்னான்.
0: The Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of the Philistine.
1: என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: What was he saying?
1: அவன் என்ன சொல்கிறான்?
0: King,
1: ராஜா,
0: I have nothing much to talk about me.
1: என்னை குறித்து நான் சுயவிவரம் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது.
0: I don't have big accolades behind my back.
1: என்னை குறித்து தன்ன பெரிய காரியங்களோ பெரிய பெரிய காரியங்கள் தார்பரியங்களோ கிடையாது.
0: I don't have big achievements that I have done so I can show you in previous wars.
1: என்னுடைய கடந்த காலங்களில் யுத்தத்திலே நான் செய்த சாதனைகளோ அதை யுத்தத்தை சந்தித்த காரியங்களும் கிடையாது.
0: I don't have a certificate in my hands.
1: என்னிடத்தில் அதை குறித்து சான்றுகளும் கிடையாது.
0: I don't have any training experience.
1: அதை குறித்து நான் பயிற்சி எடுத்ததும் கிடையாது.
0: I have not been educated in the army.
1: நான் யுத்தத்திலே நான் தேற்றுவிக்கப்பட்டவனும் பயிற்றுவிக்கப்பட்டவனும் கிடையாது.
0: I have no worldly credentials.
1: உலக பிரகாரமான எந்த தாளந்துகளும் கிடையாது.
0: I am so empty handed.
1: நான் வெறுமையாய் நிற்கிறேன்.
0: I am just a shepherd boy.
1: நான் சாதாரண ஒரு ஆட்டு இளையன்.
0: But if there is one thing I can boast about.
1: ஆனால் ஒரே ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்.
0: I could say
1: நான் சொல்ல முடியும்,
0: that the Lord delivered me in my past.
1: தேவன் என் கடந்த வாழ்க்கையில் என்னை தப்புவித்தவராய் இருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: David spoke about the Lord at that confusing and most critical time of his life.
1: குழப்பமான மிகவும் நெருக்கடியான தன்னுடைய ஜீவ காலத்தில் அவன் வந்த பொழுது தாவீது சரியாக தன்னை குறித்தல்ல தேவனை முன்னிறுத்து அங்கீகரித்து பேசி
0: acknowledged the power of God that was available in the midst of a crisis.
1: இந்த குழப்பமான இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வல்லமையை அங்கீகரித்து உணர்ந்து பேசுகிறான்.
0: David was saying, I cannot do it, but God can do it.
1: தாவீது சொல்கிறான், என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும் என்று சொல்கிறான்.
0: I am weak, but he is strong.
1: நான் பலவீனனாய் இருக்கிறேன், ஆனால் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் பலமுள்ளவராய் இருக்கிறார் என்றுகிறான்.
0: I am a failure, but God is wonderful.
1: நான் தோல்வி கண்டவனாய் இருந்தாலும் என்னை சிருஷ்டித்த தேவன் ஆச்சரியமுள்ளவராய் இருக்கிறார்.
0: I am uneducated, but God is able.
1: நான் படிக்காதவனா இருந்தாலும் என்னை மாற்றக்கூடியவராக இருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How was he able to confidently put that forth?
1: எப்படி அவனால் இவ்வளவு ஒரு தீர்க்கமான நம்பிக்கையோடு சொல்ல முடிகிறது?
0: All he did was he just spoke about his own testimony.
1: அவன் சொன்னதெல்லாம் தன்னை குறித்த சாட்சி, தேவன் செய்த காரியங்களையே சொன்னான்.
0: He remembered the great works of God in his own life.
1: தன்னோட கடந்த காலத்திலே தேவன் வல்லமையாய் தன்னுடைய ஜீவிதத்தில் செய்த காரியங்களை ஞாபகப்படுத்தி சொன்னான்.
0: Dear children of God,
1: அன்பான தேவ பிள்ளைகளே,
0: there can be so many people who can contend with you and they can argue with you about your theology and your faith.
1: உங்களுடைய விசுவாசத்தை குறித்தும் உங்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் அநேகர் உங்களோட தர்க்கித்து தர்க்கமும் பண்ணலாம்.
0: I have heard so many young people who come to me and say, Pastor, please teach me how to share the gospel with my friends.
1: அநேகர் வாலிப பிள்ளைகள் இடத்துல வந்து கேட்பார்கள், பாஸ்டர், எனக்கு எப்படியாவது என்னோட நண்பர் இடத்துல எப்படி சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்று தாருங்கள் என்று.
0: Is there any training program, Pastor?
1: அதற்காக பயிற்சி எடுக்கிறதான வகுப்புகள் இருக்கிறதா?
0: Is there any evangelistic tool? Please give me. I want to go and share the gospel.
1: அதற்கான ஒரு சுவிசேஷ சுற்றுல ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I am willing to get trained to preach.
1: நான் பிரசங்கிப்பதற்கு நான் பயிற்சி பெற விரும்புகிறேன் என்று சொல்வார்கள்.
0: I tell you,
1: நான் சொல்லுகிறேன்,
0: sometimes the theology that you know in your brains can fail you.
1: ஒருவேளை உங்களுடைய மூளையில் இருக்கிறதன இறையியல் அறிவு கூட தோல்வி கண்டுவிடும்.
0: Some of the 7-point arguments that you try to place can fail.
1: ஏழு குறிப்புகளை வரிசையாக பேசுகிற அந்த தர்க்கங்கள் கூட தோற்று போய்விடும்.
0: Some of you would have tried sharing the gospel with your friends either in your school or in your office.
1: ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ இல்ல பள்ளியில் படிக்கிற இடத்திலோ சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்திருக்கலாம்.
0: The moment you introduce Jesus,
1: நீங்கள் இயேசுவை சொன்ன பொழுதிலே,
0: they will ask you a question.
1: அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள்.
0: Are you worshiping 3 gods or 1 god?
1: அவர்கள் உடனடியாக ஒரு கேள்வி கேட்பார்கள். நீங்க 3 கடவுளை ஆராதிக்கிறீர்களா அல்லது 1 கடவுளை ஆராதிக்கிறீர்களா?
0: You are lost for an answer.
1: நீங்கள் திக்குமுக்க அடிவீர்கள்.
0: You say, yes, we are only worshiping 1 god.
1: நாம் சொல்லுவோம், ஆம், நாம் ஒரு கடவுளை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம்.
0: So what about Father, Son, Holy Spirit? Where are they?
1: அப்படி என்ன சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்குது, அப்படி என்றால் என்ன?
0: You try to give so many explanations.
1: அதற்கு ஏதோ ஒரு விடையை சொல்லும்படியாக நீங்கள் சுத்தி சுத்தி பேச முடியும்.
0: And then they ask a question.
1: உடனே அடுத்த கேள்வி கேட்பார்கள்.
0: How can you prove that Jesus was born of a virgin?
1: ஒரு கன்னியின் வயிற்றில்தான் இயேசு பிறந்தார் என்று எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்?
0: How can you prove that Jesus rose again from the dead?
1: இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபிக்க முடியும்?
0: Some of us, we don't know anything, but we'll still join the argument and keep talking and fighting.
1: நம்மளுக்கு இத குறித்து தான அடிப்படை அறிவு கூட சில பேர் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு தர்க்கத்துல பேச வேண்டும், பேசி பேச்சு வளர்த்து கொண்டிருப்போம்.
0: So many times we even lose good friendship by just arguing with our close friends.
1: இப்படி நெருக்கமான நண்பர்களோடு இப்படி தர்க்கித்து கடைசில அந்த நட்பை கூட நம்ம விட்டுவிடும் சூழ்நிலை வந்துவிடும்.
0: Sometimes I've seen this attempt where you try to bring up a nice idea, a nice video, and you post it to someone and you think that this is going to work.
1: சில நேரத்தில் எப்படி சொல்லிட்டு எழுத்தின்படி நீங்கள் சொல்லாவிட்டாலும் காட்சி வடிவிலோ வேற ஒரு தொகுப்பையோ அவர்களுக்கு காட்டி புகுத்தி இதன் மூலமாக நிச்சயமாக அவர்
0: மாறிவிடுவார்.
1: இந்த காணொலியை மட்டும் அவர்கள் பார்த்து விட்டால் அவர்கள்
0: மாறிவிடுவார்.
1: அவன் கேட்ட எல்லா கேள்விக்கான விடையும் இது முழுவதுமாக இதில் இருக்குது நினைப்போம்.
0: But after the video is posted,
1: ஆனால் அந்த காணொளியை நீங்கள் பதிவேற்றம் செய்த பிறகு,
0: they ask you one single question.
1: மறுபடியும் ஒரே ஒரு கேள்வி கேட்பார்கள்.
0: And you don't know which video to post the next.
1: அடுத்தபடியாக அடுத்தது என்ன வீடியோ, என்ன காணொளியை போடுவது என்று திகைப்பீர்கள்.
0: I don't know how many of you have gone into this situation.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியாது.
0: I tell you,
1: நான் சொல்லுகிறேன்,
0: your theological explanations can fail.
1: உங்களுடைய இறையியல் கூற்று அல்லது அறிவு தோற்று போய்விடும்.
0: Maybe you may not be able to win a very very complicated argument.
1: இப்படி ஒரு குழப்படியான சிக்கலான தர்க்கங்களை உங்களால் உங்களுடைய இறையியல் அறிவினால் மேற்கொள்ள முடியாமல் போகலாம்.
0: When you open your mouth and talk about Jesus, eh, we know it's a foreign religion, come from west.
1: இயேசுவை குறித்து நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே அது வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு கடவுளின் கொள்கை என்று சொல்லிவிடுவார்கள்.
0: You may get stuck in the tracks.
1: உடனடியாக வாய் பேச முடியாம நின்று போய் விடுவீர்கள்.
0: But there is one thing about which nobody can argue with you.
1: ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேசும்போது ஒருவராலும் எதிர்த்தோ தர்க்கமோ பண்ணவே முடியாது.
0: You know what is that?
1: அது என்ன தெரியுங்களா?
0: It is your own personal testimony.
1: உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் சாட்சி.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: What the Lord did for you, you share that truthfully, and I tell you, nobody will be able to contend your testimony.
1: நீங்கள் உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த தனிப்பட்ட ஜீவியத்தில் செய்த அற்புதங்களின் சாட்சிகளை நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஒருவனாலும் அதை எதிர்த்து பேச முடியாது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The Lord healed me.
1: தேவனே சுகப்படுத்தினார்.
0: The Lord saved me.
1: கர்த்தரே ரட்சித்தார்.
0: The Lord protected me.
1: தேவனே பாதுகாத்தார்.
0: The Lord lifted me.
1: தேவனே உயர்த்தினார்.
0: The Lord gave me an admission.
1: தேவன் எனக்கு ஒரு இடத்திலே ஒரு நுழைவு கிடைக்க பண்ணினார்.
0: The Lord gave me a child.
1: தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார்.
0: The Lord did this miracle for me.
1: தேவன் இந்த அற்புதத்தை எனக்கு செய்தார்.
0: Nobody can argue with that.
1: இதை சொல்லும்போது யாராலும் எதிர்த்து மறுப்பு தெரிவிக்க முடியாது.
0: There is a beautiful story in the Gospel of John chapter 9.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு கதை ஒரு சம்பவம் இருக்கிறது.
0: There is the miracle of Jesus where he healed a man who was born blind.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு அற்புதத்தை அங்கே காண்கிறோம். ஒரு பிறவி குருடனாய் இருக்கிறவனை இயேசு அங்கு சுகப்படுத்துகிறார்.
0: After the healing was done,
1: அந்த சுகம் கிடைத்த உடனே
0: people began to question him.
1: அவனை அநேகர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள்.
0: People who had seen him on the roadside, they asked him, "Hey, is he the same man or he looks like him?"
1: வலியரகே இருந்து சுகப்பெற்ற அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இவன்தான் ஒரு காலத்தில் குருடனாய் இருந்தவனா இல்லது இவனை போல இருக்கிற வேறு ஒருவனா?
0: And they found out that that is the man, same man who was born blind but healed by Jesus.
1: பிறகு தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இதே மனிதன்தான், பிறவி குருடன், இதே சரியான மனிதன்தான், இயேசுவினால் இவன் சுகத்தை பெற்றிருக்கிறான்.
0: So they take him to the Pharisees.
1: இப்பொழுது பரிசேயனிடத்தில் அவனை கொண்டு போனார்கள்.
0: The Pharisees ask him, "Hey, did really Jesus heal you?"
1: பரிசேயன் ஆச்சரியமாய் கேட்டார்கள், உண்மையாகவே இயேசுதான் உன்னை சுகப்படுத்தினாரா?
0: Do you know he is a sinner?
1: அவர் தெரியுமா ஒரு பெரிய பாவி.
0: Because he healed you on the Sabbath day.
1: என்று சொன்ன ஓய்வு நாளிலே உன்னை சுகப்படுத்தி இருக்கிறார்.
0: What do you think about him?
1: இத பத்தி நீ அவரை பத்தி என்ன நினைக்கிறாய்?
0: He said, "I think he is a prophet."
1: அவன் சொன்னா, நான் நினைக்கிறேன் அவர் ஒரு தீர்க்கதரிசி.
0: No, prophet. He is not a prophet.
1: தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது அவர்.
0: He is a sinner.
1: அவர் ஒரு பாவி.
0: Again they call their parents.
1: மறுபடியும்மாக இப்பொழுது நம்பிக்கை படாமல் அவருடைய பெற்றோரை அழைக்கிறார்கள்.
0: Did Jesus really heal him?
1: உண்மையாக உங்கள் மகனை இயேசுதான் சுகப்படுத்தினாரா?
0: They said he is of age, you asked him.
1: அவனுக்கு நல்ல ஒரு புத்தி அறிவு உள்ள ஒரு வயதில் இருக்கிறான், நீங்கள் அவனையே கேட்டுக்கொள்ளுங்கள்.
0: They come to him again.
1: மறுபடியும் அந்த நபரிடத்தில் சுகம் பெற்ற நபரிடத்தில் வந்தார்கள்.
0: Give glory to God. The man who healed you is a sinner.
1: தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உன் வாயினாலே சொல்லு, உன்னை சுகப்படுத்தின ஒரு பாவி என்று சொல்.
0: Verse 25
1: வசனம் சொல்லுகிறது.
0: The man finally said.
1: அவன் முடிவாக ஒன்றை சொன்னான்.
0: Whether he was a sinner or not, I don't know.
1: அவர் பாவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது.
0: But one thing I know.
1: ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும்.
0: I was once blind, but now I am seeing.
1: ஒரு காலத்துல பிறவி குருடனா இருந்தேன், இப்ப நான் பார்க்கிறேன்.
0: What was that?
1: இது என்னது?
0: I don't want to get into your argument whether it is right to heal on the Sabbath day or not. I don't want to get into all the theological arguments.
1: உங்களுடைய நியாய பிரமாணத்தின் கோட்பாடுகள்படி ஓய்வு நாளிலே சுகத்தை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது என்ற இறையல் தர்க்கங்களை நான் பண்ண விரும்பல. அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது.
0: I don't want to be a judge whether he is a prophet, sinner or anybody.
1: அவர் தீர்க்கதரிசியோ பாவியோ என்று நான் நியாயந்திருக்கிற ஒரு நியாயாதிபதியும் கிடையாது.
0: I don't want to get into that argument.
1: இப்படி பல தர்க்கங்களுக்கு நான் என்னை தலைசாக்க விரும்பவில்லை.
0: I just want to say one thing.
1: ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன்.
0: I was blind, now I'm seeing.
1: நான் குருடனாய் இருந்தேன், இப்போது நான் பார்க்கிறேன்.
0: How many of you can say the Lord had done something for me?
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் எனக்கு காரியங்களை செய்திருக்கிறார்?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Don't go around arguing with people.
1: ஜனங்களோடு சென்று தர்க்கங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை.
0: Don't get into fights.
1: அவர்களோடு ஒரு சண்டையில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை.
0: Without knowing any scripture, don't start into get into a dialogue.
1: எந்த ஒரு வேத வசனம் அறிவு இல்லாமல் சட்டென்ற அந்த தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம்.
0: Go and share what the Lord has done for you.
1: தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அதை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளுங்க.
0: That is what David did.
1: இதை தான் தாவீது செய்தான்.
0: He didn't know much about the Bible.
1: வேதத்தை குறித்து கூட அவனுக்கு அதிகமாக தெரியாது.
0: He did not memorize many verses from the law.
1: அநேக சட்டதிட்டங்கள் அந்த சட்ட நியாய பிரமாணத்தின் வசனங்களையும் அவன் மனப்பாடம் பண்ணினது கிடையாது.
0: All he told to the king was only one thing.
1: ராஜாவினிடத்தில் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான்.
0: Dear king,
1: ராஜாவே,
0: the Lord saved me.
1: தேவன் என்னை ரட்சித்தார்.
0: From the paw of the lion and from the paw of the bear.
1: சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தேவன் என்னை தப்புவித்தார்.
0: He will also deliver me from the hand of this Philistine.
1: ஆதலால் அப்படி தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: When he made this statement.
1: இந்த அறிக்கையை அவன் சொன்ன பொழுது
0: the great king gave him permission to go and fight.
1: பெரிய ராஜா அப்படியே போய் யுத்தத்தை நடத்தும்படியாக அவன் ஒப்புதல் கொடுக்கிறான்.
0: He sent him as a representative of an entire nation.
1: அந்த முழு தேசத்தின் ஒரு பிரதிநிதித்துவவாதியாக தாவீதை சவுல் அனுப்புகிறான்.
0: His despise was cancelled right there.
1: அவனுடைய புறக்கணிப்புகள் அங்கே முடிந்து போய் விட்டது.
0: He said, "You go, God will be with you."
1: நீ போ, தேவன் உன்னோடு இருப்பார்.
0: God will be with you.
1: தேவன் உன்னோடு இருப்பார்.
0: That took him into a pathway to become the next king of the land of Israel.
1: இப்படி போன தாவீது தான் அடுத்தபடியாக அவனை ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு வழிவகை செய்தது.
0: God directed his paths right there.
1: தேவன் அவனுடைய வழியை சரிப்படுத்தி நடத்தினார்.
0: He was not born in a king's family.
1: அவன் ஒரு ராஜ பரம்பரையிலும் பிறக்கவில்லை.
0: He was not a warrior by birth.
1: அவன் பிறப்பிலே ஒரு யுத்தவீரனும் அல்ல.
0: Just a young shepherd boy.
1: ஒரு இளமையான இளம் ஆட்டு இடையன்.
0: But God orchestrated a new way for him and took him into a future he could not even imagine.
1: ஆனால் தேவன் அந்த ஆட்டு இடையனை அழகாக ஒருங்கிணைப்படுத்தி வர்ணித்து அவனை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனை உயர்த்தி வைத்தார்.
0: The pathway that God took him through was nothing but the direction of God.
1: அவனை தேவன் வழிநடத்தின வழி என்று சொல்வது ஒன்றுமில்லை, அது தேவனே அவன் கூட இருந்த ஆலோசனை காட்டின வழிகள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How did God direct the steps of David?
1: தாவீதுடைய வழிகளை நடைகளை தேவன் எப்படி வழிகாட்டினார்?
0: He acknowledged God.
1: அவன் தேவனை அங்கீகரித்தான்.
0: You see, so many times your testimony can take you to places you don't even imagine.
1: பாருங்கள், சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையின் சாட்சியே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு போய்விடும்.
0: When you lift up his name,
1: அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது,
0: When you acknowledge his wonders,
1: அவருடைய அதிசயங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
0: What will God do?
1: தேவன் என்ன செய்வார்?
0: If you look at the life of David,
1: தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள்.
0: When David declared what the Lord had done for him,
1: தாவீது தேவன் தனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அறிக்கை பண்ணும் பொழுது,
0: On the other side, the Philistine was also declaring what he will do.
1: அந்த பக்கத்தில் பார்க்கல பிலிஸ்தர்களும் சொல்றார்கள், அவர் என்ன பண்ணுவ அவர்களும் அறிக்கை செய்கிறார்கள்.
0: They say the Philistine looked at David and said, by this evening I will chop your body into pieces and I will feed them to the birds of the air.
1: அவர்கள் பிலிஸ்தர்களும் சொல்ற, இன்று மாலைக்குள்ளாக உன் உடம்பை துண்டு துண்டாக போட்டு வானத்தில் இருக்கிற பறவைகளை இரையாக போடுவோம் என்று.
0: But whose word stood?
1: ஆனால் யாரோட வார்த்தை நின்றது?
0: The word of David stood.
1: தாவீது சொன்ன வார்த்தை மாத்திரமே நின்றது.
0: Hallelujah. The Lord did not commit David to the wish of the Philistine.
1: தேவன் தாவீது இப்படி உயர்த்தினே மித்தமாக அந்த பிலிஸ்தருடைய சித்தத்திற்கு தாவீதை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை.
0: There was a hedge of protection around him.
1: அவனை குறித்ததான ஒரு பரிபூர்ண பாதுகாப்பு இருந்தது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The God did not give David in the hands of the Philistine.
1: தாவீதை பிலிஸ்தரின் கைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை.
0: God protected him.
1: தேவன் அவனை பாதுகாத்தார்.
0: What is the word?
1: வார்த்தை என்ன?
0: When you acknowledge God even before fearsome giants.
1: ஒரு பயப்படத்தக்க ஒரு உருவத்திற்கு முன்பதாக கூட நீங்கள் தேவனை அங்கீகரித்து தைரியமாய் பேசும் பொழுது,
0: The Lord will bless you with his protection.
1: தேவன் உங்களை பாதுகாப்பின் ஆசீர்வதித்தால் மூடுவார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The person, the thing, the situation before you can be staring at your face like a big giant.
1: ஒருவேளை உங்களுக்கு முன்பாக நிற்கிற நபரோ அந்த சூழ்நிலையோ ஒரு பெரிய மலை போன்ற ராட்சச சுபாவமாய் காணப்படலாம்.
0: It can be too huge to handle.
1: அது உங்களால் கையாள முடியாத மிகப்பெரிய காரியமா இருக்கலாம்.
0: Your experience don't match.
1: உங்கள் அனுபவத்தால் அதை ஈடுகடுத்த முடியாது.
0: The education cannot match.
1: உங்கள் கல்வி அறிவினால் அதை ஈடுகடுக்க முடியாது.
0: All your armor cannot match.
1: உங்கள் இருக்கிற எல்லா ஆயுதங்கள் கூட அதற்கு ஈடாகாது.
0: But before that,
1: ஆனால் அதற்கு முன்பதாக,
0: before that mountain,
1: அந்த மலைக்கு முன்பதாக,
0: before that giant,
1: அந்த ராட்சசனுக்கு முன்பதாக,
0: before that formidable person,
1: அந்த தவிர்க்க முடியாத பெரிய நபருக்கு முன்பதாக,
0: all you have to do is,
1: எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால்,
0: acknowledge the power of God.
1: தேவனுடைய வல்லமையை அங்கீகரியுங்கள்.
0: Acknowledge the power of God.
1: தேவனுடைய வல்லமையை அங்கீகரியுங்கள்.
0: Acknowledge the greatness of God.
1: தேவனுடைய மகத்துவத்தை அங்கீகரியுங்கள்.
0: He who is in me is greater than he that is in the world.
1: அவன் உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் என்னில் இருக்கிற பெரியவர்.
0: I can do all things through Christ who strengthens me.
1: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றினால் செய்ய முடியும்.
0: He gives me victory in all places in Christ Jesus.
1: எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் நித்தியமான ஜெயம் கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: When you declare his greatness,
1: இப்படி அவருடைய மகத்துவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது,
0: when you acknowledge his greatness,
1: அவருடைய மகத்துவங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
0: the Lord will put a hedge of protection around you.
1: தேவன் உங்களை சுத்தி ஒரு பலத்த பாதுகாப்பை போடுவார்.
0: People are challenging against you.
1: ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கு சவால் விடலாம்.
0: But the Lord will protect you.
1: ஆனால் தேவன் உங்களை பாதுகாப்பார்.
0: No weapon formed against you will prosper.
1: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போய்விடும்.
0: No tongue that is raised before you will stand.
1: நியாயத்திலே உனக்கு முன்பாக குற்றம் செய்ய எந்த நாவும் முன்பாக நிற்காது.
0: The Lord will protect you.
1: தேவரே உன்னை பாதுகாப்பார்.
0: How many of you believe that this morning?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
0: How many of you believe that this morning?
1: எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீர்கள்?
0: Oh, the name of the Lord is a strong and mighty tower.
1: ஓ, எனக்கு தேவனுடைய நாமம் ஒரு பலத்த கோட்டையும் துருகுமா இருக்கிறது.
0: The righteous will run into it and they'll be safe.
1: நீதிமானதற்குள்ளாக ஓடி சுகமாய் இருப்பார்.
0: Whenever you declare the name of God,
1: எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களோ,
0: He guides you in a new path.
1: அவர் உங்களை ஒரு புதுவிதமான வழியில் நடத்துகிறார்.
0: Even though you walk through the valley of the shadow of death,
1: நீங்கள் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியில் நடந்தாலும் சரி,
0: Even though there is threats coming against you,
1: அந்த வழியில் வழியிலே உங்களுக்கு பயமுறுத்துற காரியங்கள் வந்தாலும் சரி,
0: don't be afraid,
1: பயப்படாதீர்கள்,
0: no harm will befall you,
1: எந்த பாதையும் உங்களை அணுகாது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will not be afraid of evil,
1: நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம்,
0: because the Lord will be your shield,
1: ஏனென்று சொன்னால் கர்த்தரே உங்களுக்கு ஏடகமாய் நிழலாய் இருப்பார்.
0: When will the Lord direct your steps,
1: எப்பொழுது தேவன் உங்களை வழி நடத்துவார்,
0: a new way,
1: புது வழியில நடத்துவார்,
0: a way of protection,
1: ஒரு பாதுகாப்பான வழியில நடத்துவார்.
0: When will that happen,
1: அது எப்போது நடக்கும்?
2: பாகம் இரண்டினை மற்றொரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. எல்லையற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர், அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டு நேசித்தவரை, ஓ இந்த வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு இணையே இந்த உலகத்தில் ஒரு அன்பு இல்லை அப்பா. புழுதியில் இன்று எங்களை கூப்பினவர் நீர், எங்கள் பாவத்தை கழுவினவர் நீர், பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா.

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, எங்களை நேசித்தவரே, புழுதியில் இன்று உயர்த்தினவரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ மாத்திரமே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே.

அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே, கழுகினை போல எங்களை சுமந்து காக்கிற நல்ல தேவனே, நீரங்கள் ஏகோ.

உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியினாலே ஜெயித்தவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. நீர் எங்களே யெகோவா ஈரே. உம்மை

0: ஜீவிதத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீரங்கள் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, அனைத்தையும் மருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே, சகலத்தையும் பார்த்துக் கொள்கிறவரே, உம்முடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்துக் கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டி கட்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லவராகிய தேவனை இந்த வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் அனைத்தையும் மருளுகிறவர், எனக்கென எல்லாவற்றையும் தருகிறவரே. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்கு என்று எல்லாவற்றையும் தருகிறவர், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
1: உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன்.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன், எல்லா மகிமைக்கு பாத்திரர், பிதாவாம் தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எங்கள் மகத்துவமுள்ள ராஜனே, எங்கள் மாறாத கண்மலையே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை பரிசு

நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட. உன்னத தேவனே, மகத்துவமுள்ள ராஜனே, சர்வ வல்லவரே, மாறாத தெய்வமே, எங்களை கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தினவரே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர்

0: நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே,
1: சகல கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அணுதின தியானம்.
2: நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. பிலடெல்பியா என்ற பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தின் உறைவிடம். உலகம் முழுவதிலும் இருந்த பட்டணங்களுக்குள் இந்த பட்டணம் மிகவும் செல்வச் செழிப்பாகவும் அதிகாரம் நிறைந்த பட்டணமாகவும் காணப்பட்டது. ஆனால் கிபி 17 இந்த புகழ்வாய்ந்த பட்டணத்தை வலிமை மிகுந்த ஒரு பூகம்பம் வந்து தாக்கியது. மிகவும் புகழ்பெற்ற கட்டடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாய் போனது. இந்த பூகம்பத்தை தொடர்ந்து 1 மாத காலம் அளவும் பூமி அதிர்ந்து கொண்டே இருந்தபடியால் மக்கள் பயந்து போய் வெளியே வந்து தற்காலிக கூடாரங்களை அமைத்து அதிலே குடியிருந்தார்கள். அவர்களை பயம் சூழ்ந்தது. காரணம், கொள்ளையர்கள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு அடிக்கடி வந்தனர். அவர்கள் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் இழந்ததால் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். அதன் பின்பு பட்டணம் ஓரளவுக்கு மீண்டும் சரி செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில்தான் அங்கிருந்த ஒரு சிறிய சபையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கடிதத்தை எழுதினார். இயேசுவானவர் பிலடெல்பியா சபையை குறித்து தனக்கு வெளிப்படுத்தினதை அவர்களுக்கு கடிதமாக எழுதினார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்களுக்கு எழுதி அனுப்பினார். பிரியமானவர்களே, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளில் மனிதர்களின் முழு கவனமும் தங்கள் இழப்புகளின் மேலும் தங்களுக்கு எதிராயிருந்த சூழ்நிலைகளின் மேலும் தான் இருக்கும். நமக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் சர்வவல்ல தேவனை நாம் மறந்து விடுகிறோம். எனவே பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாம் தேவனுடைய வசனங்களை கை கொண்டால் தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார். அந்த வாசலின் வழியாக இயேசு கிறிஸ்துவோடு செல்ல நாம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தேவனோடு இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி செல்வார். திறந்த வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிப்போம். உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவின் வாழ்விலும் துன்பமும் இழப்பும் அடுத்தடுத்து வந்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அவர் தேவன் மேல் தான் வைத்திருந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை. யோபுவின் கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் அவரோடு கூடவே இருந்தார். தேவன் அவருக்கு புதிய வாசலை திறந்தார். அவர் இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தும் இயேசுவானவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும்போது நமக்கு தேவன் திறந்த வாசலை தருகிறார். அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது.

நெகேமியாவின் புஸ்தகம் 6 அதிகாரம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான்.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபை சார்ந்தது. ஆனால் அந்த கிருபை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதை லா ப்ரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ், அவங்க லா ப்ரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையை, கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல, அந்த கிருபையை அவங்க அனுபவிக்கலை. இன்றைக்கு கிருபையை அனுபவிக்காதவர்களால் கிருபை பிரசங்கிக்கப்படுகிறபடினாலே கிருபையை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபை என்பது கர்த்தர் என்னுடைய எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் கேட்பாங்க, இதுதான் அர்த்தமா? நம்ம பழைய காலத்து மாதிரி கிடையாது, இது கிருபையின் காலம். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், தப்பு தவறுகளெல்லாம் கூட இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இது என்ன, கிருபை. என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல, ஆண்டவர் கிருபை. நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தால் போதும் அப்படி நினைக்கிறது தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பிய 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டியல அப்படிதான் நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்தால் ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக, அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமான, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்லு நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாட, பாவி பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார், ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போத்தானே உன்னை தேர்ந்து கொண்டார். அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்கணும், நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினால இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம்.
அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? ஃப்ளை அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேற மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டு ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோன்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 8 என்ன பார்க்குறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா? இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறேன். பாவியாக இருந்தீங்க, பாவியாக இருக்கிறவள உங்களை தேர்ந்து கொள்ளுற எந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ, ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, எஸ் கிவன் அஸ் த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்கப் போகுதுன்னு சொன்னால், பைக் ஓட்ட தெரியாமல் இருந்தவர்கள் தானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார், அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார், இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முன்னேற்றோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்கள் தான் அதிகமாக இருக்குது, கிருபை குறித்து ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல் இவள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், சிலர் வந்து கேட்பாங்க, இப்போ வந்து ஆவிக்குரியவர்கள ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா, அதாவது நீ இந்த நிருபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்போ பவுல் எழுதுகிற பொழுது தீர்த்து எழுதுகிற பொழுது நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரிகளை என்ன செய்யும் மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்யலை முன்மாதிரியாக இருக்கட்டும், இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தார செய்கிறாங்க. அன்பாயிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனாதான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும், கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம எப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய் அதை செய்வாய் அப்படி செய்வா இப்படி செய்வாய், புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆராதனை நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் பேசணும், அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்ச சார்ந்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபையை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும் அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தோம்னா நம்ம கிருபையை பெற்றால் அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும் சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்க கூடாது, நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், அந்த கிருபை சார்ந்து நிறைய பேரத்தில் ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவுன்னு சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்கிற பதிலுன்னா அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார்.
இப்போது அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்பட வாழலையே, எப்படி பரலோகத்துக்கு போவார்ன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டாரில் போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையிலெல்லாம் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்பாடல்ல. பரலோகத்துக்கு போகிறவர்கள் நீ என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்யிருக்க, என்ன கிரியை செய்திருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியைகள் அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதின்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் 3 2-3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போய் நீ அதை செய்தே, இதை செய்தே, அப்படி செய்தே, இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட போகணும். நான் சாகிறவர்கள், நான் ஜட்ஜ்மெண்ட்டைக்கு முன்னாடி போகிறவர்கள, கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வெள்ள ஒன்றும் ரட்சிப்பு கேட்ட வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை. ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறதா சொல்கிறாரு. இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறார், இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார். என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 5 ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரியைகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேளை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நற்கிரியைகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறாங்க? கிருபை கிருபை கிருபை, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான். நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்முடைய தகுதியில் கிடையாது. அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடார். நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே. அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதுதான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்போ என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தில் நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கேற்றபடி தான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலாம், எப்படி சாதாரணமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட் ஓட்டணும் எப்படி? அதற்கு தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட 1,000,000 மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிறதில்ல, அவர் அதிகமாக நம்மிடத்தில் இதுவாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தவன். ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மறிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.

உள்ள அந்த வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். உம்முடைய சிலுவை மரணத்தினாக எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யும்.

உம்முடைய திருத்தியிலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

சிந்திப்போம், செயல்படுவோம். நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆட்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மதிப்பீடுகளை எளிதா மாத்திக்கிடுறோம். சில உதாரணங்கள் மூலமா சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னா அது பெரிய தொகையா நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு அதே 100 ரூபாய ரொம்ப அலட்சியமா டிப்ஸா வச்சுக்கிட்டு வர நம்மால முடியும். வேலை செய்யற இடத்துல அதிகமா வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சோர்வா தளர்வா உணர்வோம். வீட்டுல அம்மாவுக்கோ அல்லது நம்முடைய துணைக்கோ உதவி செய்யறது பெரிய சுமையா தெரியும். ஆனா ஜிம்முக்கு போய் பல மணி நேரம் செலவழிக்கிறது ஒரு பொருட்டா தெரியாது. தொடர்ந்து 3 நிமிஷம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனா அது அதிக நேரம் மாதிரி தோணுது. ஆனா 3 மணி நேரம் திரைப்படம் பாக்குறது அதிக நேரமா தெரியல. தோழர் தோழியரோட மணிக்கணக்கா பேசுறோம். அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல. நடைபாதையில பட்டினியோட உட்கார்ந்திருக்கும் 2 ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட போட மாட்டோம். ஆனா அவங்கள படம் வரைஞ்சி ஓவியமா வித்தா 1000 கணக்குல வாங்க நாம தயாரா இருக்கோம். கடைசியா ஒண்ணு, அற்பமான நகைச்சுவைகளை மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அனுப்புவோம். ஆனா இந்த வீடியோவை அனுப்புறதுக்கு முன்னால அனுப்பலாமா வேண்டாமான்னு மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு நாளும் நாம இப்படி இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் புது சிருஷ்டிகளா வாழுவோம். தேவ மனிதர் பவுல் தெள்ள தெளிவா சொல்றாரு, கேளுங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: லைட் அவர்கள் வழங்கும் செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அசைபாடும் ஆவியானவர் தாமே, இந்த வேளையிலே எங்கள் இருதயங்களிலே நீர் அசைபாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த பெண்மணி செய்த அந்த பெரிய ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே எங்களுடைய அன்பையும் ஆண்டவரே அந்த பெண்மணி காட்டின் அன்போடு கூட நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தரங்களை நேசிக்கிறேன் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை சிறுவிலே நீர் எங்களுக்காய் மறிக்கும் அளவுக்கு எங்களை நேசித்தீர் என்றும் எங்களை அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் அநேக சமயங்களிலே கர்த்தரங்கள் மேல் கொண்ட அன்பை நேரத்தில் பேசுகிறோமோ ஒழிய நாங்கள் கர்த்தரமேலே கொண்ட அன்பை குறித்து நான் அதிகமாக பேசுவதில்லை சுவாமி, சிந்திப்பதில்லை ஐயா. தர்மையான பெண்மணி மூலமாக நாங்களும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். அந்த பெண்மணி எப்படி கிறிஸ்துவை நேசித்தாலோ அப்படியே நாங்களும் நேசிக்க எங்களை நீர் கற்றுத்தரும்படி ஆச்சரிக்கிறோம். இவ்வளையில எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும் மீட்பரே கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமர்வோம். தயவுசெய்து வாசிக்கேட்ட யோவான சுவிசேஷம் 12 அதிகாரத்தை முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கேட்டோம். அந்த பகுதி தயவுசெய்து நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்த நான் படிக்கிற அந்த கெய்டிஸ்பர்க் அந்த கிளாஸ்லேருந்து வந்த அந்த லேடி இங்கே வந்து போன பிறகு அடுத்த ஃபாலோயிங் தேர்ஸ்டே எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் ஷீ ஷேர்ட் அபவுட் அவர் சர்ச், திருச்சபை குறித்து ஒரு அருமையான சாட்சியை அவள் எங்களுடைய கிளாஸில் பகிர்ந்து கொண்டால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அவர் ரொம்ப பெக்யூலியராக நம்ம சர்ச்சில் என்ன அப்சர்வ் பண்ணான்னு கேட்டாங்க. அவர் கேள்வி நேரம் வந்தபொழுது, வாட் இஸ் சோ பெக்யூலியர் அபவுட் திஸ் இண்டியன்ஸ் பக்ரா சர்ச் தட் யூ ஆர் நாட் சீன் இன் அமெரிக்கன் சர்ச்சஸ்? யூனோ வாட் ஷி செட்? ஃபுட் வாஸ் வண்டர்ஃபுல், ரைட்? ஷீ செட் ஃபுட் வாஸ் வண்டர்ஃபுல், ரைட்? சரி, இட்ஸ் வாஸ் ஸோ ஹாட் அண்ட் ஸ்பைசி, ஐ ரியலி என்ஜாய் த ஃபுட் மோர் தென் த சர்வீஸ் மாதிரி சொன்னாவோ. Because she didn't understand anything about the service. Anyway, we know, because dal tamil la nadathinaala onnu puriyala. But another thing what she said was, worship service apartha varaikku, one thing that American church do not have, most of the churches do not, mainland churches illadhu, anga enna na pastor prasangam pannumbodhu ellaru thoonaanga sollaga, oru sila thoongirpaanga avulukku theriyum, ana enna sonna na ellaru bible therandhu paathaanga nu solra, something that I never seen in happening in our mainland churches in America. Avu sonna நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் பாருங்க, பாஸ்டர் ரெஃபரன்ஸ் சொன்ன உடனே போட்டா போட்டி போட்டு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல. அப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்க, அப்போ எல்லாரும் உங்க சர்ச்சில் பைபிள் படிப்பாங்களான்னு. எப்படின்னா என்ன கேட்குறீங்க? எங்களுக்கெல்லாம் பியூஸ்லேயே பைபிள் வச்சிருக்கோம், இஷ்டப்பட்டா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுலான்னு அர்த்தம். நான் சொன்னேன், எங்கள் ஆளு எல்லாரும் பைபிள் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து மாட்டோம் இல்லாதபடிக்கு பைபிள் திறந்து படிப்பாங்க. சும்மா எல்லாருக்கும் சொல்லிட்டேங்க, எல்லாரும் வார்த்தை சொன்னேன், எல்லாரும் படிக்கிறது எனக்கு தெரியாதா? அதனால் தயவுசெய்து இது வந்து ரொம்ப பெரிய யூனிக் Uniquely Indians for Christ in Ra. Where ingeyume na paakadhu inge mattume paathadhu enna na, people look up the references and pota poti potu vaasikiraanga appdin sonna, kindly keep up this beautiful witness. Romba sandoshama irundhuchu kettadhu. And the professor vandhu sonnaru, unmaiyile pastor light ipo enga mainline thirichabula enna nadakkunu sonna, they don't touch the bible, bible e varada koyilukku vandu poranga. This is something romba distressing factor. பைபிள் ஓரியன்ட் லுத்தரன் தியாலஜியே பேஸ்ட் ஆன் த பைபிள். லுத்தருடைய ஓல் எம்பசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, சோலா ஸ்கிரிப்சரா, வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் எம்பசிஸ் ஆஃப் எனி வர்ஷிப் சர்வீஸ். அதுல வந்து எங்க ஜனங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாதனால தான் நீ திருச்சபைகள் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அருமையான சாட்சி அவர் சொன்னார். ஸோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு டெல் யூ, த ரீசன் அவர் சர்ச் இஸ் க்ரோயிங் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் பிகாஸ் யூ பீப்புள் ஹவ் தேர்ஸ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். ஐ ரியலி பிரைஸ் காட் ஃபார் இட். அப்புறம் நான் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னா சிறு சேர்ந்து ஒரு மணி நேரம் கூட பண்ணுவாங்க என்ன, சும்மா அள்ளி போட்டேன். அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் போய் பிரிச்சுனேன். அது கம்மியாக பிரீச் பண்ணால் எங்கள் ஆளுக்கு சொல்லுவாங்க, இவர் நல்ல ப்ரிப்பரேஷன் இல்லை போலுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அப்படியா? எங்களுக்கு ஆப்போசிட்டுங்க நாங்கள். எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணானா இவர் சரியாக ப்ரிப்பரேஷன் வரலன்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள். ஸோ கிறிஸ்துவுக்குள் ஐ எம் ரோ சோ ஹாப்பி டு சே திஸ் விட்னஸ் டு யூ, அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, கீப் அப் த விட்னஸ் கோயிங் ப்ளீஸ். டர்ன் டு John chapter 12. I want to just first 8 verses are given to us. In the naale kodukapatta thalaippu nadu the love for the Lord. Devane nesippadhu eppadi? Aney samayangalile namba we always think of God loving us. Siluvai unnu oru vaarathukku munbadhaga pinbadhaga siluvai irukkirathu. Siluvaila enna pesapporona, eppadi God loved us, that is going to be the focus. Indha adu munnala indha pagudhiyum enna solranga na, கடவுள் நேசிக்கிறாரு, கடவுள் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு how are we to love God? நாம் எப்படி கர்த்தரை நேசிக்க முடியும்? தயவுசெய்து யோசித்து பாருங்க. அதற்காகத்தான் இந்த பகுதியை சிலுவைக்கு முழுவதாக வைத்திருக்கிறார்கள். சிலுவை talks about God's love for mankind. This particular passage talks about man's love for God. கடவுளை மனுஷன் எப்படி நேசிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பெண்மணி. பியூட்டி நடன ஃபில்டன் ஷீன் என்று சொல்லக்கூடிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொல்கிறார், இந்த பேஷன் நேரட்டிவெல்லாம் எடுத்து பேசும்பொழுது யோசித்து பாருங்க, எந்த ஆணோ ஏசாமியை காட்டி கொடுக்கல, சாரி எந்த பெண்ணோ, எந்த பெண்ணோ ஏசாமியை மறுதளிக்கல, எந்த பெண்ணோ ஏசாமி விட்டு ஓடி போல, கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்றது யார் தெரியுமா? யோவான சுவிசேஷத்தில் வாசித்தோம்னே, யாரு கடைசி வரைக்கும் ஏசாமி சிலுவை நின்றது யாருங்க? ஏசா வாசிங்க, 28 வசனத்தை வாசிங்க, 25 வசனம் வாசிங்க. இயேசுவின் சிலுவின் அருகே 19:25, யோவான் 19:25, இயேசுவின் சிலுவின் அருகே தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்ப மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின வசனம் என்ன வாசித்தோம்னா, சீஷா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தேவனுடைய இயேசாமியினுடைய குளோத் என்ன பண்றாங்களா, பங்கு போடுறாங்களா. என்ன அர்த்தம்னா, என்ன சொல்ற முந்திர பகுதி வாசினா பிலாத்து. சோ பிலாத்துக்கு சாய்ஸ் வரும்போது கிரைஸ்டா கிரவுடான்னு வரும்போது ஈச் வாஸ் த கிரவுட். இந்த பகுதியில் சோல்ஜர்ஸுக்கு சாய்ஸ் என்ன, யூ வாண்ட் த க்ளோத்ஸ் ஆர் த கிரைஸ்ட், தே சோஸ் த க்ளோத்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த பகுதியில் இந்த லேடிஸ்க்கு என்ன சாய்ஸ் என்ன, யூ வாண்ட் த கிராஸ் ஆர் யுவர் ஓன் செக்யூரிட்டி, தே செட் வி சோஸ் த கிராஸ். சோ என்ன யோவான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா, பெண்கள் ஏசாமி ஆண்களை விட அதிகமாக நேசித்தார்கள். அமெரிக்க நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா, அதிகமான பேர் திருச்சபை அட்டன் பண்றது யாரா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் யார், ஆண்களை பெண்களா, ஆப்வியஸ்லி திஸ் இஸ் பெண்கள். ஏற்கனவே மோர் தென் 65% ஆஃப் பீப்புள் அட்டன் சர்ச்சஸ் கம்பேரிங் டு மென். மென் ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட், மோர் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் மென் விமன் ஆர். ஃபுல்டன் ஷீன் என்ன சொல்றாருன்னா, கடைசி பறந்து சிறுவியில் நீ பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல்வேஸ் விமன் wanting to so boldly identify themselves with the cross are not men. Men were the betrayers, men were the deniers, men were the deserters. They ran away from Christ, whereas women with all their weakness, women ku per enna the weakest sex nu solluvom, but they are the strongest sex in the matter of faith. விசுவாசத்திலே பெண்கள் தான் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காகவே யோவான் இது சொல்றாருன்னு சொல்றார். இப்ப 7 வார்த்தை பேச போறோம். அதுல இந்த ஸ்திரீ அதனுடைய யார் பேசுறது, ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை பேசுற ஆள் யார், ரைட், நீங்க பாருங்க, there are going to be 7 crucifiers ready, getting ready. அதுல வந்து ரெண்டாவது வார்த்தை வந்து என்னது, மூணாவது வார்த்தை என்னது, ஸ்திரீயாதவன் மகன். இது வந்து சொல்லுவது யார் தெரியுமா, யோவான் மாத்திரமே இதை சொல்லுகிறாராம், வேற சுவிசேஷம் சொல்லவில்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், யோவானோட ஹோல் எம்பசிஸ் என்ன அர்த்தம்னா, women were more faithful to cross on the Christ than men. That is his emphasis. சோ இந்த பகுதியில 12 அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த விமன் ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணை எப்படி ஏசாமி நேசித்தால் உங்களுக்கு தெரியுமா, இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்து எப்படி நேசித்தார் நம்ம சிலுவையில பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால இன்னொரு சிலுவை காட்சி நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஒரு ஆண், ஒரு ஒரு பெண், ஒரு ஒரு மனிதன் எப்படி கிறிஸ்துவை நேசிக்க முடியுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பகுதி. சோ ஐ வாண்ட் ஹைலைட் 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் லவ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவை எப்படி நேசித்தார் என்பதற்கு 3 அருமையான உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க, அப்போது மரியாள் நிறைந்தது, ரைட். யூ நோ இன் தி பைபிள் ஃபார் தி வென் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி டாக் அபௌட் மேரி, 6 மேரி இருக்கு பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு, நம்ம சர்ச்சை ஒரு மேரி இருக்காங்க, பைபிள்ல 6 மேரி இருக்குங்க தெரியுமா. இந்த மேரி, இந்த பர்டிகுலர் மேரி வந்து லாசருனுடைய சிஸ்டர் மேரின்னு சொல்றாங்க, ரைட்டா. ஏன்னா லாசர் வீட்டில் தான், லாசரு பெத்தானியில தான் ஏசாமி போறார். ஆகையினால் இட் குட் பி பாசிபிளி மேரி ஆஃப் பெத்தனி, தட் இஸ் லாசரஸ் ஓன் சிஸ்டர், இட் குட் பி, ரைட். ஐ மீன் தட் இன் மைண்ட். வென் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ டாக் அபவுட் திஸ் மேரி, முதல் முறை இந்த மேரி பத்தி எங்க வாசிக்கிறது தெரியுமா, யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆ, வெரி குட். யார வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 10:39 வாசிங்க, 10:39 பிளீஸ், ரைட். முதல் மேல் வாய்ஸ் நினைக்கிறேன் பைபிள் வாசிக்கிறது நம்ம சர்ச்சில். சோ நாங்க எங்குமே ரொம்ப சைலண்ட், பாவம், எங்குமே பேச மாட்டோம், வீட்லயும் பேச மாட்டோம், கோயிலையும் பேசுறது. இந்த பகுதியிலே என்ன வாசிக்கிறோம்னா, மரியாதை பெற்ற சகோதரி இருந்தால் அவள் எங்க இருந்தாலா, ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்கோர் திஸ் ரைட், ஃபர்ஸ்ட் டைம் மேரி இஸ் ஸ்போக்கன் ஆஃப் இன் 10th சாப்டர் ஆஃப் லூக்ல, ஷி வாஸ் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு லூக்கா, ஏசாமி எங்க தெரியுமா, மரி எங்க தெரியுமா காமிக்கிறாரு, ஏசின் பாத்திரம் இருந்து மரியாளாக அவளை காமிக்கிறாள். ரெண்டாவது தடவை எப்போ வாசிக்கிறோம்னா யோவான சுவிசேஷம் 16:32 வாசிங்கள். So second time, same Mary is spoken of. Where is she going? She is going to the feet of Jesus. Interestingly, three times over, the gospel writers are putting Mary only at the feet of Jesus and nowhere else. It is not just a coincidence. That's what I want you to point out. என்னத்துக்காக இந்த காஸ்பல் ரைட்டர்ஸ் மேரியை கொண்டு வந்து எப்பவுமே வந்து ஆண்டர் ஃபீட்லேயே வைக்கிறாங்களா? ஆல் த்ரீ அகேஷன்ஸ், லூக் சாப்டர் 10:39, ஜான் சாப்டர் 11:32, அண்ட் அகெயின் திஸ் பாசேஜ், ஆல் த்ரீ பாசேஜஸ்ல யோவானும் சரி லூக்காவும் சரி என்ன சொல்றாங்கன்னா, மேரி ஆஸ் அ ஃபேசினேஷன் ஃபார் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். ஏன் மேரிக்கு எப்பவுமே ஒரு ஃபேசினேஷன் தெரியுமா? ஏசாமி பாதத்தில் இருக்கிறது அவ்வளோ ஃபேசினேஷன். What is your fascination for Jesus Christ? How do you love Jesus? The first point I would like to highlight is, it was an expressed love. விவரித்து சொல்லப்பட்ட அன்பு. அன்பு வந்து எப்படிலாம் காட்டலாம் உங்களுக்கு தெரியும், ரைட்? வெறும் வார்த்தைகளை சொல்லலாம், அல்லது எண்ணங்களிலே மட்டும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலே ஒருத்தர் மேல் அன்பு வச்சுக்கிட்டு அப்படியே மூடி போட்டு விடலாம். ஆனால் இவ என்ன பண்றது தெரியுமா? She was, her love was an expressed love. எடுத்து காட்டு வெளியே காட்டுகிறாள் தன் அன்பை. எப்படி காட்டினாலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? என்ன எப்படி காட்டுறாள்? வெளியேறப்பெற்ற ராத்தல், ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாத்திரை பூசி அதை தலைமயிரால் மரியாள் வெளியேறப்பெற்ற கலகமில்லாத நலதம். விலை எவ்வளவு போட்டிருக்கு? ஒரே விலை தான், ஒரே ஸ்டோர் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன போட்டுருக்கு தெரியுமா? இந்த எல்லாத்தையும் 300

இப்படியிலுமே மேரி எங்க காமிக்கிறாரு, சங்கீத சுவிசேஷம் என்ன சொல்றாங்க, அவள் எப்பவுமே she has a fascination for the feet of Jesus. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங், I want you to underscore this. யோவான்ல 12ல இதுல இன்னொரு கேரக்டர் பேசப்படுறது, யார் அது? ஆறாம் வசனத்துல, தரித்திரை குறித்து கலக்கப்பட்டு சொல்லாதபடிக்கு அவன் திருடனானபடினாலும் யார் அது? யூதாஸ் காரியோ. See, see the point I want to underscore here. There is a woman, there is a man. யோவான் என்ன சொல்றாருனா, இங்கே கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, இங்கே ஒரு உமன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே பாசேஜ் இவங்க மேனை சொல்லி என்ன சொல்றாருன்னா, லுக் அட் த கான்ட்ராஸ்ட் ஆஃப் த லவ் ஃபார் கிரைஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி லவ் பாத்துக்கிறீங்களா? தட் ஃபெலோ, யூனோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு பேருக்கு உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? மேரிக்கும் யூதாஸ்க்கு என்ன ஒற்றுமை? வாட் இஸ் ஒன் ரிலேஷன்ஷிப் திஸ் ஒன் திங் இன் காமன் பிட்வீன் திஸ் டூ? முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு காமன் பாயிண்ட் என்னது? ரெண்டு பேருமே என்ட ஏ சாமி கிஸ் பண்ணாங்க, ரைட்? ஒருத்த வந்து யூதாஸ் எங்க கிஸ் பண்ணா? ஹி கிஸ்ட் ஹிம் இன் தி ஃபேஸ், ரைட்? ரபி என்று சொல்லி, வாழ்க என்று சொல்லி ஒரு முத்தமிட்டானாம். மேரி எங்க முத்தமிடுறா? ஷி கோஸ் டு தி ஃபீட் அண்ட் ஷி கோஸ் டு பி வித் தி லார்ட் அண்ட் ஈவன் டு தி ஃபேஸ். ஹி பிகேம் கால்ட் கேட்டின் மகனாக மாறிவிட்டான். முகத்தை முத்தமிட்டவன் நரகத்துக்கு போய்விட்டான், ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிட்ட மரியாள் பரலோகம் போய்விட்டான். என்ன சொல்ல வரேன் சொன்னா, என்ன யோவான் என்ன சொல்ற தம்மா, யூ சீ தி கான்ட்ராஸ்ட், போத் பீப்புள் ஹவ் கிஸ் ஜீசஸ், ரைட்? ஒன்லி டூ பீப்புள் இன் தி என்டையர் காஸ்பல் ஸ்டோரி ஹட் தி பிரிவிலேஜ் ஆஃப் கிஸ்ஸிங் ஜீசஸ். ஆஃப் கோர்ஸ் தி மதர் வுட் ஹவ் கிஸ்ட் வென் ஜீசஸ் வாஸ் யங், தட்ஸ் எ டிஃபரண்ட் ஸ்டோரி. ஏசாமி வளர்ந்த பிறகு ரெண்டு பேர் தான் ஏசாமி முத்தமிடும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். ஒருத்தன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான், ஒத்தி அந்த சாக்கியத்தை ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்தினார். So God has given so much a privilege to all our Christians, right? What are we doing with the privilege is a question we need to be asking, right? என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மூன்று இடங்களிலும் I want to just spiritualize the whole situation now. சர்ச்சுக்கு பேர் என்னங்க? What is church called? சர்ச்சுக்கு 95 இமேஜின் யூஸ் பண்ணிருக்கு பைபிள், தெரியுமா உங்களுக்கு? ஜெனசிஸ் இருந்து ரெவலேஷன் வரைக்கும் திருச்சபையை வந்து குறிப்பிடுவதற்கு 95 இமேஜினஸ் யூஸ் தான். அது ஒரு இமேஜின் என்ன தெரியுமா? என்னது திருச்சபை? தேவனுடைய சரீரம், the body of Christ, right? In the body of Christ ல some people like Judas seeking what? Honorable place. Face is a honorable place. முகமானது சரீரத்திலேயே ஒரு ஹானரபிள் ஆன இடம், ரைட்? Some people like Judas seeking the honorable place in the body of Christ. Some people like Mary, எங்க போறாங்க? They go to the place of humility. தாழ்மையான இடத்தை தேடுகிறவர்கள் உண்டு திருச்சபையிலே. திருச்சபையாக சரீரமாகிய திருச்சபையுடைய சரீரத்திலே, இந்த சரீரத்திலே அங்கங்கள் எல்லாம் உண்டு. திருச்சபையான சரீரம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. Some people like Peter, sorry, Judas, they go to the honorable place. அங்க போனதான் அவங்களுக்கு திருப்தி. சிலர் வந்து மேரியை போல எங்க போறாங்கன்னா, எங்க போறாங்க? They go to the feet, place of humility. தாழ்மையான இடமே எங்களுக்கு போதும்னு விரும்புற மேரியர்கள் திருச்சபையிலே உண்டு. யூதாசை போல எங்களுக்கு மேன்மையான இடம் தான் வேண்டும் என்று இருக்கிற யூதாசுகள் உண்டு. சோ என்ன சொல்றாருன்னா, யோவான் திருச்சபையாக சரீரத்திலே, வாட் இஸ் த பிளேஸ் யூ ஆர் சீக்கிங் ஃபார், எந்த இடத்தை நீங்கள் தேடுகிறீர்கள்? சோ இந்த பகுதியிலே அதேதான், இந்த மூன்று இடங்களில் நீ வாசித்தீங்கன்னா, முதலாவது இடங்க பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 10 39 வசனம். இந்த மூன்று இடங்களில் ஒரு ஒற்றுமை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஐ வாண்ட் ஹைலைட் ஒன் திங் தட் ரன்ஸ் த்ரூ ஆல் தி த்ரீ பிளேசஸ் தட் மேரி வாஸ் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ். முதலாவது இடத்துல எங்க இருந்தான் சொன்னா, லூக்கா 10:39 இருந்த இல்லையா? 10:39 என்ன நடக்குது? எதுக்காக பார்த்தல உட்கார்ந்தான் போட்டுருது, அவருடைய வசனத்தை கேட்டது. வசனத்துல என்ன உண்டுன்னு போட்டிருக்கு யோவான்ல. வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. There is a life in the word of God. So she was longing for that life. She was not asking God for, give me a car, give me a bungalow, give me a work. Vela kudu sami apdi kekala, material blessing aga pole. She went to the feet of Jesus asking for what? Spiritual blessing. Aavikuri unavukaga, life of Christ, eternal life gaga ponaan potrudu. Renda adrava Yohan 11:32 la edukaga kaala vilda, marithu pona thanudiya brother ku life gaga. See, there is another life involved. Life from the death. மூன்றாவது இந்த பகுதியிலே இவ ஆண்டவராக இயேசாவை பாத்திர போய் முத்தமிட்டான் போட்டிருக்கு. அது எதற்கு சமம்னு சொல்றார் 7 வசனத்தை வாசிங்கள். அப்போது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு இதுக்காக வைத்திருந்தால். இட் இஸ் கம்பேர்ட் டு தி பெரியல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசாமி மரித்தது யாருக்காக? ஒரு தனிப்பட்ட மக்களுக்காக, உலகத்தினுடைய வாழ்வுக்காக இயேசு மரிக்கிறார். அதுலயும் அகேன் லைஃப் இஸ் இன்வால்வ்.

life for the entire world. So life, eternal life for ourselves, life for our brother, and life for the entire world, whenever you go to the feet of Jesus. ஏசாமி பாதத்தில் நீங்க போறப்பெல்லாம் there is life at the feet of Jesus. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஹியூமிலிட்டியான, ரொம்ப ஹம்பிளான இடத்தை தான் நம்ம சீக் பண்ணணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. யூதாசை போல மேன்மையான இடத்தை தேடினவன் நரகத்துக்கு போய்விட்டான், தாழ்மையான இடத்தை தேடின மரியாள் பரலோகம் போய்விட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஹியூமிலிட்டி தே சே இஸ் எ வெர்ச்சு ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட். காந்திஜி சொன்னாரு, ஹியூமிலிட்டி இஸ் எ வெர்ச்சு ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட். யாரு ஸ்ட்ராங்கான மனுஷனோ அவன் தான் ரொம்ப ஹம்பிளா இருப்பானான். மரங்களிலே அதிகமான பழமுள்ள கிளை என்ன பண்ணும், நேரா நிக்குமா, சாஞ்சு பெண்டா இருக்குமா? பழம் எதுல எந்த கிளையில அதிகமா இருக்கிறதோ அது ரொம்ப சாஞ்சு பெண்டா இருக்குமா. அப்படின்னு என்ன அர்த்தமா, யாரும் வாழ்க்கையில ஆவியில் கனி அதிகமா இருக்கிறதோ அவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்களாம். ஸ்டிஃபா நிக்கிறதுல என்ன அர்த்தம்னா கனியே இல்லைன்னு அர்த்தம். சோ பேசிக்கான ஒரு அனாலஜி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெனரல் லீ, அமெரிக்க தேசத்திலே சிவில் வார்ல பெரிய லீடர், பெரிய ஜெனரல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து ஒரு புத்தகத்தை வாசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சியில் போட்டிருந்தாங்க, ஹவு ஹம்பிள் திஸ் மேன் வாஸ். அவர் வந்து சதர்ன் ஏரியாவில் இருந்தார், நார்தன் ஏரியாவில் இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வருவாங்க. அந்த சிவில் வார் முடிஞ்ச பிறகு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்க்க வருவாங்களா. நார்தன் ஏரியா கொஞ்சம் ரிச் ஏரியா, அதனால் அவங்க எப்பவுமே வீட்டில் வந்து சர்வன்ஸ் வச்சுப்பாங்க, இந்த பிளாக் பீப்புள் வேர் தேர் டு சர்வ் தம். சதர்ன் பீப்புள் கொஞ்சம் ஏழை, அவங்க வீட்டில் சர்வன்ஸ் இருக்காதா. ஜென்ரல் லீ வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க நார்த்தில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சர்வன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி தங்களுடைய எல்லா ஷூஸையும் கழட்டி நைட் தூங்குறதுக்கு முன்னால ரூமுக்கு வெளியே வச்சிருவாங்களாம். அசியூமிங் அந்த சர்வன்ஸ் வந்து கொண்டு போய் அதை நல்லா பாலிஷ் பண்ணி பிளாக் பண்ணி அடுத்த நாள் ரெடியாக வச்சிருவாங்கன்னு சொல்லி. இப்போ பார்த்த உடனே அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜென்ரல் லீக்கு தன்னுடைய எல்லா விசிட்டர்ஸும் அழகாக ஃபெய்த்ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த ரூம் டோராண்ட தங்களுடைய ஷூஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்களாம். ஏறக்குறைய 50 ஷூ நிற்குதான். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஜென்ரலி யாரெல்லாம் படுத்துட்ட பிறகு தானே போய் அந்த 60 ஷூவையும் கொண்டு வந்து தான் ரூம்ல வச்சு நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளவும் பாலிஷ் போட்டு மறுபடியும் கொண்டு போய் எல்லா இடத்தையும் கிளீனா வச்சுட்டாங்க. சோ தே சே இட் இஸ் வென்ட் ஆன் ஃபார் வீக்ஸ் விதவுட் டெல்லிங் எனிபடி அன்டில் ஃபைனலி ஒன் ஆஃப் த கெஸ்ட் ஃபவுண்ட் அவுட் வாட் லீ வாஸ் டூயிங். தே சே இன் தி புக் வாட் அன் அமேசிங் கேரக்டர் ஜென்ரலி இந்த உலக அமெரிக்க தேசம் நீ மறக்காத காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் சச் அ ஹம்பிள் மேன் இன் ஹிஸ் லைஃப். Booker T. Washington, கேள்விப்பட்டிருப்பீங்க, is a great professor, black leader in America. He's another great person. Once he was walking down the street, professor ஆகி பிறகு அந்த Tuskegee Institute ஆரம்பித்த பிறகு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கார். உடனே ஒரு பிளாக் லேடி, பெரிய ரிச் லேடி, விட்டு வெளியே வந்து, ஐ பிளாக் மேன் கம் ஹியர், ஐ ஆனோ கொஞ்சம் வுட்டெல்லாம் சாப் பண்ணோம், வந்து எனக்கு வுட்டெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறா. இவர் ஒன்றுமே சொல்லியா பாருங்க, நேராக போனாரா, எஸ் மேம் வில் டூ இட். ஜாக்கெட் எடுத்து வெளியே போட்டு கெடியை கொண்டு போய் எல்லா உட்டியும் சாப் பண்ணி, சாப் பண்ணது மாட்டே இல்லைங்க, எந்த இடத்துல அடுக்கணும்னு கேட்டாராம். எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அவரே அடிக்கிட்டாராம். அடிக்க முடிச்ச உடனே அவங்க சர்வன் கேர்ள், ஷீஸ் அ பிளாக் கேர்ள், அவன் வந்து பார்த்த உடனே இப்படி தான் ஜென்ரலின்னு கண்டுபிடிச்சிட்டான். ஷி வாஸ் ஷாக் டு டெத், மேம் யூ நோ வாட் த பர்சன் இஸ், அதுக்குள்ள புக்கடி லெஃப்ட் த பிளேஸ், மேம் ஐ கோன்னு சொல்லிட்டு ஒரு பைசா வாங்கிறது போயிட்டாரான். யார் தெரியுமா வந்து போனவர், இஸ் இஸ் நாட் அ பிளாக் மேன், நோ நோ நோ நோ நோ, இஸ் ப்ரொஃபசர் புக்கர் டி வாஷிங்டன், how could he do this to this man? அப்படியே ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் அந்த இன்ஸ்டியூட் போய் அப்பாலஜி கேட்க போனாங்களாம். புக்கர் டி வாஷிங்டன் சிச்சினே சொன்னாரா, ஐ டோன்ட் மைண்ட் ஹெல்பிங் எ ஃப்ரெண்ட் வென் ஹி நீட்ஸ் ஹெல்ப். தட் ஷோஸ் தி ஹியூமிலிட்டி ஆஃப் புக்கர் டி வாஷிங்டன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பவ் டவுன் டு திஸ் கைண்ட் ஆஃப் லீடர்ஸ். அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் டு தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ். யூ நோ இன் இங்கிலீஷ், ஆங்கில மொழியில் 1,000,000 வேர்ட்ஸ் இருக்குதுன்றாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி 30,000 வேர்ட் ஆச்சாம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஏறக்குறைய வழக்கத்தில் இருக்கிற வேர்டுக்கு வந்து 10,000 வேர்டு தானே. இந்த 10,000 வேர்டில் கூட 1/4 ஆஃப் ஆல் தட் யூ ஸ்பீக் அண்ட் ரைட்டு எத்தனை வேர்டு இருந்தால் போதுமா தெரியுமா உங்களுக்கு? 1/4 9 வேர்ட்ஸ் இருந்தால் போதுமா? 9 வேர்ட்ஸ் இருந்தால் 1/4 ஆஃப் ஆல் தட் யூ ரைட் இன் இங்கிலீஷ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வி கேன் மேனேஜ். அந்த 9 வேர்ட்ஸ் என்ன தெரியுமா, அண்ட் பி ஹாவ் இட் ஆஃப் தி ஒரு வேர்ட் இல்லாத வேர்ட் என்ன தெரியுமா, வேர்ட் இல்லையா. So what they say is, out of நம்ம எழுதுற எல்லா லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்ல ரைட் ரிட்டன்லயும் சரி ஸ்போக்கன்லயும்
1/4 of the language, in the 9 words in the way we can manage. Avlo key words, but they are not key in the sense they are not nouns. There are no nouns in this at all, the 9 words. There are no, I never is there at all. What they say is, they are all called connectors or helpers. So, lexicographers, in the connectors and the helpers, you cannot communicate with one another at all. The 9 words, though they are just connectors, they are not nouns. Big noun on irkavandi avasiyilla thirichavailendraga. So enna solranga, God looks for just ordinary connectors in the church, ordinary helpers to glorify his name in the church. You don't have a big noun, periya noun on thirichavil irukkonu avasiyilla. Be a connector, be a helper in the church, and God can use you for the glory of God. Mother Teresa avade famous quotation enna theruma, இங்கிருந்து மால்கம் மக்ரிட்ஜ் பிரிட்டிஷ்லேருந்து என்னதான் இந்த அம்மா பண்ணுறாங்க உலகமே ஆஹா ஓஹோன்னு சொல்லுதேன்னு இந்தம்மா போனாங்களா, அவள் போகும்போது ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் போனாராம். போகும்போது பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக இந்தம்மா செய்கிறதெல்லாம் பார்த்து கண்ணை முடிக்கிறோம். அப்போ ஒரு நாள் கேட்டாராம், எப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க தெரியலையே. அந்த ஒரு இவர் போகிற சமயத்தில் பார்த்து அந்த நேரம் பார்த்து குஷ்ரோகி ஒருத்தன் கால், அந்த அம்மா கையை விட்டா அவள் ஒரு பூவாக எடுத்தாங்களாம் கை உள்ளது ரா அப்படியே வாம்ஸ். சார் ஹவு டேர், இதெல்லாம் எப்படி தான் உன்னால் பண்ண முடியுது தெரியலையே, எப்படிமா இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் கேட்டார். அவர் சொன்னாராம், ஐ சீ இன் திஸ் மேன் கிறிஸ்ட், கிறிஸ்துவை நான் பார்க்குறேன், இதை பணி செய்வது வந்து கிறிஸ்துவுக்கு போல நான் நினச்சி பண்ணுறேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு வரும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை அவர் கன்வெர்ட் பண்ணுச்சு. என்ன வார்த்தை தர சொன்னாங்களா, ஐ எம் ஜஸ்ட் அ பென்சில் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். யாரு, வாட் ஆம் ஐ, பென்சிலுங்க. அப்பா எழுதணும் இல்லையா, ஏசப்பா எழுந்த உலகத்தில் மெசேஜ் கொடுக்க எழுதுறதுக்கு ஒரு பென்சில் தேவை இல்லையா, அந்த பென்சில் தான் நானுன்னு சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when you become a pencil of God, and God can glorify his name through you and me. That is what Mary was doing. Mary was not seeking higher place, honorable place to choose பண்ணலைங்க. ஆகையினால she chose a place of humility, therefore God honored her. Judas sought a place of honor, therefore God humbled him into perdition. So that is the first point I would like to highlight here, was Mary's, it was an expressed love. She expressed her love in public. Nalla gavaninga ellara paathukittirundanga, she did not care two words for it. Matha enna solranga na kavaleye kediyadhu, public ah vandu thanudaiya anbai edirpu velippaduthugiral. Neengala naal indha ulagathile, that is what we should be doing. If you love Jesus Christ, show it publicly by your life, by your words. வார்த்தையில் அது அருமையான கிரியின் மூலமாக தன் அன்பை வெளிப்படுத்துகிற அருமையான மேரியை நான் பார்க்குறோம். ரெண்டாவது, எத்தனை வார்த்தை பேசுகிறான்னு போடுற பகுதியில், டிட் ஷி ஸ்பீக் எனி திங் இந்த 12th சாப்டர், பேசுறதெல்லாம் யார் தெரியுமா, யார், யூதாஸ் தான் பேசணும். யூதா வாயிலிருந்து முதல் வார்த்தை என்ன தெரியுமா, பணத்தை பச்சை வார்த்தையா. பைபிள்லேயே யூதாஸ் ஒரு இடத்துல தான் பேசியிருக்காங்க, இந்த இடமா. என்ன பேசுகிறான், எடுத்தவொன்னே பணம் தான் பேசுகிறாரு அவர். ஓல் ஃபோக்கல் பாயிண்டே அதான், வாயை திறந்தது முதல் தடவை யூதாஸ் இங்குதானா, வாயை திறந்த உடனே பணத்தோட தான் வாயை திறக்கணும். மேரி பாருங்க, ஒரே வார்த்தை கூட இந்த வசனத்தில் பேசல, இந்த பகுதியிலே ஷி நெவர் அட்டட் ஈவன் எ சிங்கிள் வேர்ட், பட் ஷி ஷோட் எவ்ரிதிங் இன் ஆக்ஷன். அவ ஒரு வார்த்தை கூட அன்பை வெளிப்படுத்த பேசலைங்க, ஆனா வாழ்க்கையிலே அன்பை காட்டினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் கோயிங் டு டை ஃபார் அஸ் இன் அதர் வீக்ஸ் டைம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளதாக சிலுவையிலே தேவன் காட்டின அன்பு குறித்து சிந்திக்கிறதான வேளையிலே, ஹவு மச் யூ லவ் ஜீசஸ், are you showing your love in action? Christ is nesikren part paala romba sandoshanga, are you showing it in action? Unga vaarthayil illa, unga vaalkaiyile unga anbai neengal kaatukireergala indha pagudhiyile. That is what we see here. She, every not a single word she uttered in words, but she is showing it in action how much she loved Jesus. So it was an expressed love. Secondly, it was an expensive love. Eppadi expensive, evlo selavaachu avulukku indha anba kaatradhukku, $12,000 செலவு பண்ணாங்க ஒரே நிமிஷம் வேலை. இந்த ஒரு நிமிஷத்தில் $12,000 வேஸ்ட் பண்ணியிருக்கான் ஒரு அவன் பார்வையில் பாருங்க. சோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஷி ஃபர் என்ன, அகைன் அ கான்ட்ராஸ்ட். ஜூடாஸ் என்ன சொல்றான், உடனே கமெண்ட் அடிக்கிற ஜூடாஸ், இந்த 300 பணத்தை விற்று என்ன கொடுத்துருக்கலாம், தரித்திரி கொடுத்துருக்கலாம், ரொம்ப பரிசு ரொம்ப கரிசனம் உள்ளவரை போல ஆக்ட் பண்றான். சோ ஃபார் ஜூடாஸ், மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த மெசையா. For Mary, Messiah is more important than the money. What is your importance in life? Your values, right? Pana vanda odaniye ungalukku ellam theriyum, your values changes, right? Your attitude to people changes.
மனுஷர்கள் நம்ம நேசிக்கிற விதம் மாறும், உலகத்தை காண்கிற விதங்களிலே மாறுதல் எல்லாம் நடப்புறங்க. சமீபத்தில் நடந்த ஒரு ரீசர்ச் சென்டர், தே கண்டக்டட் எ சர்வே. அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 10 மில்லியன் டாலர் உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்னெல்லாம் செய்ய தயாராகிறீங்கோ அப்படின்னு சர்வே. You know, interesting survey was, finding was this. $10 million ஒருத்தர் கொடுத்தா 7% பீப்புள் சொன்னாங்களா, நாங்க எங்க பிள்ளைங்க எத்தனை இருந்தாலும் சரி அடாப்ஷன் கொடுத்துறோம், யாராவது எடுத்துன்னு போட்டோம், 10 மில்லியன் டாலர் நீங்க கொடுத்தீங்கன்னா. செகண்ட் என்ன சொல்றீங்க, அதுல வந்து சாரி 3% said that way. 7% 10 மில்லியன் கொடுத்தீங்கன்னா 7 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, நான் எந்த ஸ்ட்ரேஞ்சரை காமிச்சு கொலை பண்ணா பண்ணிடுறோம், பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, 10 விழுக்காடு மக்கள் சொன்னாங்களா, கோயில் கோர்ட்ல நின்று பொய் சாட்சி சொல்லி ஒரு உண்மையான கொலைக்காரனை கூட நாங்கள் நிரூபிக்க நிரவராத பொறுப்பு இருந்திருக்கு, நாங்கள் பொய் சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன், எவ்வளவு கொடுக்கணும், 10 மில்லியன் நீங்க கொடுத்தீங்க. ஸோ 10 மில்லியன்லையும் பொய் சாட்சி ரெடி, 10 மில்லியன் பிள்ளைங்களை நாங்கள் அடாப்ஷன் கொடுத்துட்றோம், 10 மில்லியன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நாங்கள் கொலை பண்ண தயாரமாட்டோம். அடுத்து 16% of the people said we don't mind going for a divorce if you give us $10 million. 10 million dollar கொடுத்தா டைவர்ஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கறேன், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அப்படினு சொன்னாங்க. 23 விழுக்காடு மக்கள் சொன்னது பயங்கரமான ஸ்டேட்மென்ட். அவங்க என்ன சொன்னாங்களா, we will turn into a prostitutes for 1 week or more if you give us $10 million. ஃபைனலா 41% of the people என்ன தெரியுமா சொன்னாங்களா, if you give us $10 million we leave our family and go elsewhere. Sandeshamada, what I am trying to say is, and the research scholars enna solranga, 10 million dollar manushinkulla vandta is all value changes, adukaga edhayume seiya thayara irukum. So panathirkaga edhayume seigira or Judas inda pagudiyile paname enakku 12000 dollars enu mukkiyam illa pa, yaar mukkiyam, yesu paavanude paadam mukkiyam nenikira or penmani, எனக்கு பணம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு பணம் முக்கியம் நேசிக்கிற ஒரு யூதாஸ். கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல்லா யோவன் என்ன சொல்லுகிறார், சுகத கான்ட்ராஸ்ட்ங்கிறார். பணமா முக்கியம், பணமா மேசையவான் வரும்போது, பாதமான் வரும்போது அவள் பாதத்தை தெரிந்து கொள்ள இவன் பணத்தை தெரிந்து கொள்கிறான். சரி, நம்ம எல்லாம் பரலோகம் போவோம் நான் நினைக்கிறேன், போனோம்னா, யூ நோ வாட் இஸ் ஹெவன், ஹெவன் இஸ் எ பிளேஸ் வேர் த வேல்யூ சிஸ்டம் இஸ் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட், டோட்டலி அப்சைட் வேல்யூ சிஸ்டம்ஸ். ஒருத்தர் இங்கிருந்து போனாரா, பெரிய பேக் தூக்க முடியாத பேக் எடுத்துன்னு மேலே போய் நிற்கிறாரு, பேதர் வர்றார், என்னப்பா ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க, ஏன் லக்கேஜ் பேனில் போட்டுனுட்டிங்களா, ஆமாங்க பரலோகம் வந்தால் என்ன எட்டு வந்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப இது விட்டு என்னால் வாழ முடியாதுங்க, அதை தான் எட்டு வந்துக்கிறேன் உள்ளே, என்னங்க இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்களேன், ஓப்பன் பண்ணால் கோல்டு பிஸ்கெட் உள்ளே வச்சு எட்டு வந்துக்கிறார். இப்போ பேதர் சொன்னாரா, நீங்கள் எட்டு வந்துக்குது என்ன தெரியுமா, என்னது பேமெண்ட்டுங்க என்னாரா, பரலோகத்தில் என்னது இது ரோடு இருக்குது, அந்த ரோட்டை அது மேலே பேத்து வந்துருக்குறீங்க சார், இங்கே ரோடு சார், அது பரலோகத்தில் என்ன ரோடுங்க, நீங்கள் நடக்க போகிற ரோடு என்ன தெரியுமா, யாருங்க தெரியுது, நாங்கள் போனால் தானே தெரியுன்றீங்களா, அது என்ன ரோடு போட்டிருக்கு தெரியுமா, பாதம் வெளில போட்டிருக்க எல்லாமே, அது என்ன தமிழில் என்ன போட்டிருக்கு, பொன்னால் பொறுக்கப்பட்ட வீதிகளின்னு போட்டிருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து எங்கே இருக்குது அது பொண்ணு, கழுத்தில் இருக்குதுங்க, உங்க கழுத்தில் இருக்கிறதெல்லாம் அங்க வந்து காலில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. So enna solla varan sonna, what I'm trying to say is, when you get to heaven, there are total upside down values. இது எல்லாம் ரொம்ப வேல்யூபிள் நம்ம யோசிக்கிறோம், ஒரு நாட்டினுடைய எக்கானமியே கோல்டினுடைய வேல்யூ பத்துன்னு சொல்றாங்க. So what I'm trying to say is, what is so valuable to you in this world, when you get to heaven, it is going to be under a payment. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நல்லா கவனிச்சுக்கோ, இங்க வந்து ரொம்ப வேல்யூபிள் யோசிக்கிறாங்க பேமெண்ட். இங்க என்ன சொல்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்கன்னா டைமே இல்லைங்க, யூனோ இங்க டைமே கிடையாதுங்க. அங்க என்ன தினம் பண்ண போறோம், 24 மணி நேரம் என்ன வேலை உங்களுக்கு, அங்க சொல்லுங்களேன், ஆபீஸ் போறவாலையா, பைபிள் என்னது போட்டிருக்க, 24 மணி நேரம் மூப்பரில் என்ன பண்ணாங்க தெரியுமா, பெயர் விழுந்து ஆண்டவர் தொழுது கொண்டே இருந்தாங்களாம். இங்க நேரமே எதுக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ, அங்க முழு நேரம் அதை தான் செய்ய போறீங்க. See, they gain upside in values. டைட்டானிக் ஷிப் உங்களுக்கு தெரியும், உழுந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் சொல்றாங்க, விமன் சில்ட்ரன்லாம் போய் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரே கமோஷன். கீழே வந்து இந்த ஷிப்ல ஒரே கோல்டு கோல்டு அந்த இந்த முத்துக்கள் விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கீழே சிதறி கிடக்கும். அந்த பாயிண்ட்ல ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஷிப்ல ஏத்திட்டாங்களாம், அந்த லேடி ஒரே நிமிஷம் பிளீஸ் பிளீஸ் கத்துன்னு ஓடுதான் எங்க ரூமுக்கு.
என்ன ஓடுதுப்பா, கீழே நகைகளும் கரன்சி நோட்டும் அப்படியே சிந்தி கிடக்கும், எதையுமே எடுக்கலங்க. நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸில் என்ன பண்ணிருப்போம், இருக்குதா இல்லையான்னு பார்த்து ஓரமாலாம் பார்த்து ஒரு சென்ட் எடுக்கிற ஆளுங்க அவ்வளோ கஷ்டத்தோட இல்லையா, ஓடி என்ன பண்ணாலும் வீட்டுக்குள்ள போய் ஒரு நாலு கிரேட்டு ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்தாலும், ஆரஞ்சு பழத்தை எடுத்தாலும், ஏன்னா இனி உப்பு தண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்கு போது எவ்வளோ நேரம் இருக்குது தெரியாது, குடிக்க தண்ணி வேணுமேன்னு சொல்லி ஆரஞ்சு பழங்களை தெரிந்து கொண்டாலும். ஐயா, நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஒரு பக்கம் ஆரஞ்சும் ஒரு பக்கம் கோல்டும் இருந்தால் இதை சார் ஐயா எனக்கு ஆரஞ்சே போதும் நான் சொல்லுவோம், எம்மாடி இது பத்து இவங்க மேலே இருக்குதா எங்கன்னா அப்படி பார்ப்போம். என்ன சொல்ல வரேன் சொன்னா, யுவர் வேல்யூ சேஞ்சஸ் வென் யூ ஆர் இன் எ கிரைசிஸ் பாயிண்ட். நம்ம கிரைசிஸ் பாயிண்ட் வரும்போது யுவர் வேல்யூ சிஸ்டம் டோட்டலி சேஞ்சஸ். இந்த பகுதி என்ன வாசிக்கிறோம், மேரியினுடைய ஹோல் வேல்யூ சிஸ்டம் இஸ் காமன் என்ன தெரியுமா, மெசையா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த மணி. இன் அதர் வேர்ட்ஸ், பணம் தான் எனக்கு முக்கியமே ஒழிய பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றா. யூதாஸ்னுடைய பார்வையிலே பணம் தான் எனக்கு முக்கியம், பணம் முக்கியம் இல்ல, தட் இஸ் இஸ் வேல்யூ. Because when you get to heaven, that is one place where the old value systems are upside down. So set your heart on the right values. If you believe in Christ, Yesam inge nesithena, he is going to be there too. Your values will not change. Yesam ye thavara vera edana nee ulagathil nesithen sonna anga poi nee yemandu povai. That is the message for all of us. Mary chose the feet of Jesus and not the face of Jesus. Yesam inge avul mukkiyamaanadhu mani illa, she chose the Messiah. Messiah is more important for us. So love Jesus. Nothing else should distract you. And finally, first I said it's an expressed love. Second is an expensive love. And thirdly and finally, there is an evaluation of the love. In the anda vandu, rendu per evaluate pandran. Yudasin parvayile eppadi evaluate pandran thanba? Indha panathai 300 porukkaga vittu darithu kodamal ponadhu enna? Appadina enna artham? A wasted love. அவனுடைய பார்வையில் ஷீ இஸ் சிம்பிளி வேஸ்டிங் மணி, இஸ் எ வேஸ்டட் லவ். ஏசாமி பார்வையில் என்ன தெரியுமா சொல்றார், ஏசாமி இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு என்று இதை தரித்திர எப்போது உங்களிடத்தில், நான் எப்போது உங்களிடத்தில் இறேன். என்ன சொல்றாரு தெரியுமா ஏசாமி, இஸ் இட் இட்ஸ் எ வொர்த்தி லவ். ஏசாமி பார்வையில் எவாலுவேஷன்ல இட் இஸ் எ வொர்த்தி லவ்ங்கிறாரு, யூதாஸ் பார்வையில் இது என்னது, வேஸ்டட் லவ். ஐயா, த வேர்ல்ட் இஸ் எவாலுவேட்டிங் யூ. தெரியுமா உங்களுக்கு அவ எப்படி பண்ணான்னு போட்டு மூணாவது களங்கமில்லாத ராதல் எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாலாம். யூனோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், பழைய ஏற்பாட்டில் யாருங்க இயேசாமி வந்து அபிஷேகம் பண்றது, பழைய ஏற்பாட்டில் யாருக்கு அபிஷேகம் பண்ண முடியாது உரிமை உண்டு, அனாயிண்டிங், ஆசாரியர்களுக்குள்ள பிரிவிலேஜ். இந்த இடத்துல யார் பண்றது, ஒரு லேடி பண்றாளாம். சோ யோவான் என்ன சொல்றாரு, ஏசப்பா கிட்ட பாதத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா எல்லாருடைய தரங்களையும் உயர்த்துகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஒரு பெண் என்று சொன்னாலே பழைய பாட்டு பர்டிகுலர் ஒன்றாம் நூற்றாண்டிலே ஒரு பெண் ரோட்ல பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் ரோட்ல போகும்போது தன் ஓன் மகன் ரோட்ல வந்தானா கூட மகன் வந்து அம்மா கிட்ட பேச மாட்டான், ஏன்னா ஒரு பெண்மணியோடு கூட ரோட்ல பேசுறது கேவலம். ஆகையினால தாயே வந்தா கூட எந்த ஆணும் அம்மா கிட்ட பேசக்கூடாது. சோ பெண்கள் அவ்வளவு தரம் குறைவாக கருதப்பட்ட காலத்திலே ஏசாமி நேத்திரமா சிறார் பெண் எந்த அளவுக்கு கொண்டு போறாரு தெரியுமா, எந்த லெவலுக்கு, ஒரு பிரீஸ்டுடைய லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் திங். இந்த உலகத்துல விமன் லிபரேஷன் எவ்வளவோ பேசுறாங்க, விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்ல, ஐயா முதன்முறைய சரித்திரத்திலேயே பெண்ணினுடைய தரத்தை உயர்த்தின ஒரு ஆண்டுமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாதாரண ஒரு பெண்மணியை, கீழ்த்தனமாய் கருதப்பட்ட ஒரு பெண்மணியை, எந்த விதமான அட்ரஸ் இல்லாத பெண்மணியை எடுத்து ஒரு பிரீஸ்ட் லெவலுக்கு உயர்த்துகிறாரா, பிரீஸ்ட் மட்டுமே பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ண முடியும். இந்த இடத்திலே பிரீஸ்ட் பண்ண வேண்டிய பணியை ஒரு பெண்மணி செய்வதன் மூலமாக பெண்ணினுடைய தரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சரி, ஒரு பெண் தலைமயிரை திறந்து விட்டான்னா ஷீஸ் நாட் அ குட் உமன் அர்த்தமா, ஒன்லி ப்ராஸ்டிடியூட்ஸ் டூ தட். இந்த இடத்துல அவன் என்ன தரம் பண்றா, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு. உலகம் என்ன பேசினா எனக்கு கவலை இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எந்த அளவுக்கு போக தயாரா இருக்கேன் சொல்லும் வகையில தலைமையை பிண்டி திறந்து விடுவதன் மூலமாக தன்னை ப்ராஸ்டியூட் அவளுக்கு தன்னை தாழ்த்தி கொடுத்துக்கலாம். உலகம் என்ன என்ன யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, இயேசப்பாவுக்காக எதையுமே நான் செய்வேன் என்ற அந்த ஒரு ஒரு தியாக மனப்பான்மை இந்த பெண்மணியிலே காணப்பட்டதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு கோ டு எனி லென்த் டு ப்ளீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து ப்ளீஸ் பண்றதுதான் உங்களுடைய எய்மா, அந்த அளவுக்கு போகணும்னா இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக்கிறாள், தன்னை ப்ராஸ்டிடியூட் என்று மற்ற யோசித்தாலும் எனக்கு கவலை இல்லை, இயேசப்பாவை பிரியப்படுத்த தான் என்னுடைய பணியை ஒழிய மற்றவர்களை பிரியப்படுத்துவது எனக்கு கவனம் இல்லை.
Are you pleasing man or pleasing God? As Christians, இந்த கொஞ்ச நேரத்தில் முக்காய் மறிக்க போகிற இயேசு கிறிஸ்து நீ பிரியப்படுத்தின ஒரே வழி என்ன தெரியுமா? Go to any length to please Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய ஃபோக்கல் பாயிண்ட். வேற எதை பத்தியும் மேரி கவலை கிடையாது. இயேசுப்பா பிரியப்படுறாரா? That is my ambition in life. What is your ambition in life? Mary's ambition was பாதமே போதும் பணம் வேண்டாம் என்று சொல்கிறார். யூதாசனுடைய ஆம்பிஷன் பணமே வேண்டும், இயேசுவின் பாதம் வேண்டாம் என்று பிரகடனித்தவன் பரலோகத்தில் நரகத்துக்குள்ளதாக தள்ளப்படுகிறான். So, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, one important illustration I want to bring it to a close. லியோனார்டோ டா வின்சி உங்களுக்கு தெரியும், the Lord's Supper வரைந்தவர். The Lord's Supper அருமையாய் வரைந்து விட்ட பிறகு பல வருடங்கள் அதற்காக கஷ்டப்பட்டு இரவும் பகலும் தூக்கம் இல்லாதபடிக்கு அதை வரைந்து முடித்த பிறகு தன்னுடைய நண்பரை அழைத்து, நண்பரே இதை பாரும், இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கார். பல வருடங்கள் ரொம்ப டயர்டா ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கார். நண்பர் வந்து பல ஆங்கிள் இருந்து அந்த லார்ட் சப்பரை லாஸ்ட் சப்பரை பார்த்து விட்டு பிரமாதம் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சொல்லிட்டே வர்ற சொல்லிட்டே வந்து கடைசியை சொன்னாராம், இதுல ரொம்ப அட்ராக்டிவா உனக்கு எது இருக்குதுன்னு கேட்டாராம். அப்ப அந்த அந்த நண்பர் சொன்னாராம், சாலிஸ், இயேசு கிறிஸ்து இந்த ரசம் கொடுக்குற கப்பு இருக்கு இல்லையா, அது பேர்த்துக்கு சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பு இருக்கு ரொம்ப ரியாலிஸ்டிக்கா வரைஞ்சிருக்கிறப்பா, இதை விட அட்ராக்டிவ் இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது, அந்த சாலிஸ் ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாராம். ஹி தாட் ஹி வுட் பி வெரி ஹாப்பி டு நோ திஸ். லியோனார்டோ வின்சி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட், ஹி வாஸ் ஷாக்ட் டெரிபலி. ஹி வாக்ட் அப் டு த டேபிள், பிக்ட் அப் த பிரஷ், டிப்ட் இட் இன் த பெயிண்ட், வாக்ட் பேக் டு த பெயிண்டிங் அண்ட் வித் ஒன் பிக் கிராஸ் இந்த சாலிஸ் மேல கிராஸ் அடிச்சிட்டாராம். Oh boy, what did he do? Why did he do this? You know, friend kathrana ithana maradugal kashtapattu indha chalisa idiyama panna nee enna panna nee sonni ketara va chalisa vidya Leonardo sonnadhu or famous ana word. He said, in my painting nothing should be more attractive than my master's face. Ennudaiya painting la yesappa avanudaiya face thavara vera edhume romba attractive ah irukke koodadhu. Appo nee solradha paatha yesam face vida indha chalisa attractive nu solra illaya. That shouldn't happen in my painting. So I'm just obliterated. Alchara and solli alchara. Christavukku priyamanavule, what is more attractive for you in your life? Is it money or the other values in life or Christ Jesus? Chom padla. Nalla anduvare, dharmiyana valikaga nadi solugrom. Mariyaludi expressed love kaage, expensive love kaage, evaluated love kaage mak nadi solugrom ya. Anduvare, Judasin parvile adu oru wasted and worthless love ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பார்வையிலே இட் இஸ் எ வர்த்தி லவ் அப்பா. நாங்கள் அநேக சமயங்களிலே மனுஷனை பிரியப்படுத்துகிறாயிராதபடிக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ உதவி செய்யும். $12,000 ஒரே நிமிஷத்திலே அவள் இயேசுவின் பாதத்திலே கொட்டினாள் என்று வாசிக்கிறோம் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அது வேஸ்டடாக தெரியலாம் சாமி, ஆனால் உம்முடைய பார்வையிலே அது எப்படி இருக்குதுன்னு தான் எங்களுக்கு கேள்வி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான வேல்யூ சிஸ்டத்தோடு வாழ உதவி செய்யும் அப்பா. பணமா பாதமா என்று ஒருவேளை கேள்வி வரும்பொழுது பாதமே போதும் என்று தெரிந்து கொண்டு மேரியை போல நாங்கள் பாதத்தையே ஆண்டவராக இயேசுவின் பாதத்தையே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே கத்தருடன் என்ற தலைப்பிலும் 2 நாளாகமும் 17:3-5 ஜீவ வார்த்தையுடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கத்தர் ஜோசேப்பாத்தோடு இருந்தார். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கத்தருடன் என்ற தலைப்பு. இன்றைக்கு அநேகர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நோக்கி ஓடுகிறார்கள். இவர்கள் எவ்வளவு வேகமாக ஓடி விரட்டினாலும் இவர்களுக்கு எட்டாத தூரத்தில் அது ஓடிவிடுகிறது. ஜோசபாத் ஆசிர்வாதத்தை தேடி ஓடவில்லை, ஆனாலும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரை தேடி வந்தன. அதனுடைய ரகசியம் என்ன? வேதம் ஒரே வரியில் அதை விளக்குகிறது. கத்தர் ஜோசபாத்தோடு இருந்தார் என்பதே அந்த வரி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் கத்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கத்தர் உங்களோடு கூட இருக்கும் போது கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். தீர்க்கதரிசியாகிய அசரியா சொன்னார், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்படியாக 2 நாளாகவும் 12 காணலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலமே எழுந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை தியானித்து அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்நாளெல்லாம் அவரை துக்கப்படுத்தாத படிக்கு, அவர் உங்களை விட்டு விலகி விடாதபடி, சிறந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பது போல அவரை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய மேன்மை அவனுடைய செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ படிப்பினாலோ அல்லது ஞானத்தினாலோ ஏற்படுவது இல்லை. அவனுடைய மேன்மை கர்த்தர் அவனோடு கூட இருப்பதில் தான் இருக்கிறது. கத்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் மேலும் மேலும் விருத்தி அடைந்தார். கத்தர் நோவாவோடு கூட இருந்தார். ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். கத்தர் ஏனோக்கோடு கூட இருந்தார். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது எந்த விரோதியும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பொல்லாத மனுஷனும் உங்களுக்கு விரோதமாய் சீர முடியாது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் என்றல்லவாய் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் ஜோசேப்பாத்தோடு இருந்தார். எத்தனை பெரிய சாட்சி இது! உலகம் உங்களை பார்க்கும் போது உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காணட்டும். கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களோடு இருக்கிறதை காணட்டும். ஆவியின் வரங்களும் வலிமைகளும் உங்களோடு இருக்கிறதை காணட்டும். அன்று உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களோடு இருந்ததை உலகம் கண்டது. சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகையை நடப்பித்து அவர்கள்

தேவனால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சங்கீதம் 118:6 நாங்கள் காணலாம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக நீங்கள் 24 மணி நேரங்களின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் பலனடைய பயனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவு செய்வாராக. ஆமென்.

தேங்க்யூ லார்ட் ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவன்

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இந்நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும், தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு தேவன்

0: கொண்டு சென்றவர். ஹல்லேலூயா. அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உங்கள் நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. பிலடெல்பியா என்ற பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தின் உறைவிடம். உலகம் முழுவதிலும் இருந்த பட்டணங்களுக்குள் இந்த பட்டணம் மிகவும் செல்வச் செழிப்பாகவும் அதிகாரம் நிறைந்த பட்டணமாகவும் காணப்பட்டது. ஆனால் கிபி 17 இந்த புகழ்வாய்ந்த பட்டணத்தை வலிமை மிகுந்த ஒரு பூகம்பம் வந்து தாக்கியது. மிகவும் புகழ்பெற்ற கட்டடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாய் போனது. இந்த பூகம்பத்தை தொடர்ந்து 1 மாத காலம் அளவும் பூமி அதிர்ந்து கொண்டே இருந்தபடியால் மக்கள் பயந்து போய் வெளியே வந்து தற்காலிக கூடாரங்களை அமைத்து அதிலே குடியிருந்தார்கள். அவர்களை பயம் சூழ்ந்தது. காரணம், கொள்ளையர்கள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு அடிக்கடி வந்தனர். அவர்கள் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் இழந்ததால் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். அதன் பின்பு பட்டணம் ஓரளவுக்கு மீண்டும் சரி செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில்தான் அங்கிருந்த ஒரு சிறிய சபையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கடிதத்தை எழுதினார். இயேசுவானவர் பிலடெல்பியா சபையை குறித்து தனக்கு வெளிப்படுத்தினதை அவர்களுக்கு கடிதமாக எழுதினார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்களுக்கு எழுதி அனுப்பினார். பிரியமானவர்களே, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளில் மனிதர்களின் முழு கவனமும் தங்கள் இழப்புகளின் மேலும் தங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகளின் மேலும் தான் இருக்கும். நமக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் சர்வவல்ல தேவனை நாம் மறந்து விடுகிறோம். எனவே பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாம் தேவனுடைய வசனங்களை கை கொண்டால் தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார். அந்த வாசலின் வழியாக இயேசு கிறிஸ்துவோடு செல்ல நாம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தேவனோடு இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி செல்வார். திறந்த வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிப்போம். உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவின் வாழ்விலும் துன்பமும் இழப்பும் அடுத்தடுத்து வந்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அவர் தேவன் மேல் தான் வைத்திருந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை. யோபுவின் கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் அவரோடு கூடவே இருந்தார். தேவன் அவருக்கு புதிய வாசலை திறந்தார். அவர் இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தும் இயேசுவானவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நமக்கு தேவன் திறந்த வாசலை தருகிறார். அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது.
4: ஷம்மா, யெகோவா ஷம்மா.

அப்போஸ்தலனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ

வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்திரியை துன்பப்படுத்தினது. இஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரிக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கும் பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேதத்தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து நாம் அதை தியானிப்போமாக.
1: சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்பாலே இங்கே நாம் பார்க்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பாலே இன்றைக்கி ஜெப மெத்தடில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனால் பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதுனால தான் இந்த வேதத்திலே தெளிவாக அதை குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கி முதல் பொருத்தனை செய்து ஜெபித்தது வேதத்தில் யார் அப்படின்னாக்கா, ஆதியாகம் புத்தகம் 28-22 பார்த்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு தான் முத பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லுக்கு, கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அதனாலே இன்றைக்கி பொருத்தனை பண்ணி கொள்வது என்பது மிக சிறந்த ஒரு ஜப முறையாக இருக்கும். ஏன்னா நான் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். இன்றைக்கி யாக்கோபு பாருங்கள், கோலும் தடியுமாய் போனவனை இரு பரிவாரத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதித்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் அனைவரும் அறிந்தது தான். அந்த கோலும் தடியுமாய் போனவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், ஆண்டவரே இந்த தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த தசம பாகத்தை குறித்து அவன் பொருத்தனை பண்ணதுனால, அதே போல் தசம பாகத்தை அவன் கொடுத்ததுனால அவன் இரு பரிவாரத்தோடு அவன் பெரிய செல்வ சீமானாக வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த பொருத்தனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம்? இன்றைக்கி ஒரு அதுதான் இங்கே அண்ணால்கிட்ட பார்க்கறது ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அண்ணால் பிள்ளை இல்லாதபடிக்கு அவமானப்பட்டு பயங்கரமாக கூனி குறுகும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீர் என்றால் அவனை நான் உனக்குன்னே ஒப்பு கொடுக்குறேன், அவன் தலையில் சவரன் கத்தி படாமல் அவனை ஒரு நஸ்ரேனாக உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுக்குறான். அன்பாவில் இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி தங்கள் பிள்ளைகள் இப்படி கிரிட்டிக்கலான பொசிஷன் வரும்போது, உடம்பு சரியில்லாத இருக்கும்போது, அவர்கள் பிரசவத்தில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது, அல்லது அந்த குழந்தை பிறந்து காம்ப்ளிகேட்டடாக ஆகும்போது அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி பொருத்தனை பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் மற்றவர்களும் சரி, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் உனக்கு கொடுக்குறேன், இவனை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்லாம் பொருத்தனை பண்ணி ஜெபித்த பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு. ஆனால் வளர்ந்து வாலிபனாக மாறும்பொழுது அவளுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அதையெல்லாம் மறந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வேலைக்கு போகும்போது தான் அவனுக்கு எதுவுமே வாய்க்காமல் போகுது. அன்பாவில் இன்றைக்கி அந்த காரியத்தில் நிறையா பெற்றோர்கள் தவறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நிறையா பிள்ளைகள் மேலே அந்த பொருத்தனையின் அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அதை பற்றி கேரே பண்ணாமல், பெற்றோர்களும் கேர் பண்ணாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தோடு போயிடுறாங்க. அதனால இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி ஆயில் கைதியாக ஜெயிலில் இருந்தாவில், அப்போ நான் சொன்ன ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயமாக உன்னை வெளியில் கொண்டு வந்தால் நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வேன்னு பொருத்தனை பண்ணு, ஆண்டவருக்கென்று சாட்சியாய் உலகம் முழுவதும் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுப்பா, நானும் எங்களுடைய சபையாரும் உனக்காக ஜெபிக்கிறவனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி அந்த சிறை கைதியிட்ட சொல்லிட்டு வந்தேன். வந்து ஜெபித்தோம், சின்சியராக ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவர் அழகாக அற்புதமாக ஜெபத்தை கேட்டு அழகாக அந்த தம்பியை விடுதலை செய்தார். அப்போ விடுதலை செஞ்ச உடனே சொன்னேன், தம்பி இனிமேல் நீ நம்ம பண்ருட்டியில் வந்து சபையில் சாட்சி சொல், இன்னும் அநேக இடத்துல போய் சாட்சி சொல், ஆண்டவருக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைசை அர்ப்பணி, ஆண்டவருக்கென்று நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவனும் சரி அங்கிள் நானும் அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனால் அவன் ஒரு நாள் கூட பண்ருட்டியில் வந்து சாட்சி சொன்னதே இல்லை. ஆனால் அவ்வளோ மக்கள் கண்ணீரோடு அவனுக்காக விடுதலைக்காக அழுது ஜோம் பண்ண பிறகு அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சிது. ஆனால் அவன் வந்து திரும்ப அவன் என்ன செய்யலை, சாட்சி சொல்லலை. அவன் திரும்ப ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து திரும்பி 6 மாதம் அங்கே சாப்பாடு பிடிக்கல அது பிடிக்கலன்னு திரும்பி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாப்புல. வேலைக்கு போயிட்டாப்புல அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாப்புல, அப்புறம் அப்படி ஊழியத்தை மறந்துட்டாப்புல. ஆனால் கடைசியில் பாருங்கள், திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் நடந்தது. அப்புறம் ஹைகோர்ட்டு தீர்ப்பு செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால திரும்ப அவனை போய் என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. அன்பாவும் இல்லை, இது என்ன, ஏன் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அவன் கொஞ்சம் யோசித்து பார்த்தானாக்கா, அந்த பொருத்தனையை சரியான முறையில் நிறைவேற்றாதபடிக்கு அவன் செய்ததுனால். அதனால தான் நீதிமொழிகளை சொல்கிறார், நீ பொருத்தனை பண்ணால் நிறைவேற்று, இல்லைன்னா அது உனக்கு பாவமாக முடியும் கன்னியாக முடியும்னு சொல்லப்படுகிறது. அன்பாவில் இன்றைக்கி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல தப்பு கிடையாது, ஆனால் அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் போகிறது தான் தப்பு. ஓ, அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதில் உள்ள முருகிறார், அதில் வந்து ஒரு வெற்றியை தரார். இன்றைக்கி இந்த இந்த அன்னாள் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், அதே போல் அவளுக்கு அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்த உடனே அவள் என்ன செஞ்சா, பால் மறக்க அடித்த உடனே ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாள். அவள் செய்தது அதுதான், சாமுவேல் என்ற பிள்ளையை என்ன செஞ்சாள், அவள் தாரவாத்து கொடுத்தான். அதனால்தான் அவர் அவளுக்கு வேறு பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்போ பொருத்தனையை நிறைவேற்றினாள் அவள். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பொருத்தனையை நிறைவேற்றாமல் போகிறார்கள். இன்றைக்கி இதை படிக்கும்போது எனக்கு யோவான் யோனாவின் புத்தகம் தான் எனக்கு ஞாபகம் வந்து. யோனாவினுடைய புத்தகத்தில் 2:8-9 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை நம்பிலாம் பொருத்தனை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பொய்யான காரியத்துக்கிட்ட போயெல்லாம் பொருத்தனை பண்ணி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு, ஆனால் மெய் தெய்வத்துக்கிட்ட பொருத்தனை பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரலை. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அன்பாலே அந்த யோனா அந்த மீனின் வயிற்றில் போய் சாக போகிற நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், என்னை விசாரத்தில் கொண்டு வந்து விடு, நான் நெருக்கத்தில் நோக்கி உன்னை கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அளினார், பாதாளம் என் வயிற்றில், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி அவன் சொல்கிறான் பார். அப்போ அந்த யோனாவினுடைய அந்த பாதாளத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து கதறும் பொழுது ஒரு பொருத்தனையோடு கதறினான். நான் அப்போ பொருத்தனையோடு அங்கே ஜெபித்ததுனால அந்த இக்கட்லேருந்து அந்த ஆபத்துலேருந்து அவனுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், விடுதலையை கொடுத்து அவனை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். அந்த மீன் வந்து தரையில் கக்கிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான், நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே இந்த பொருத்தனையை குறித்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சங்கீதத்தில் பாருங்கன்னா, சங்கீதம் 132:5 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 132:5 சங்கீதம் 132:5 என்ன சொல்லுது, 132:1-5 வரைக்கும் படிக்கலாம். தாவீது அவனுடைய சகல உபத்திரத்தை நிறைத்தருளும், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தை நிறைத்தருளும், அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலில் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். தாவீது ஒரு பொருத்தனை பண்ணுறான்.
2: ஆண்டவருக்கென்று ஒரு கூடாரத்தை நான் கட்டுற வரைக்கும் என் கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதில்லை, என் கட்டில் நான் படுக்கிறது இல்லைன்னு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் அதுதான் அந்த பொருத்தனையை பார்க்குறார். அவன் நமக்காக டெடிக்கேட் பண்ணுறான்னா நம்மளை ஒப்பு. பொருத்தனை என்பது என்னங்க? பொருத்தனை என்பது அர்ப்பணிப்பு. பொருத்தனை என்பது என்னன்னாக்கா விட்டு கொடுப்பது, அதாவது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறது தான் பொருத்தனை. நமக்கு நம்மகிட்ட இருக்கிறத ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்கிறது. அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்குறாரு, அப்போ பதில் தருகிறாரு. ஆனால் அந்த பொருத்தனை பண்ணின பிறகு அதை சில பேர் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். அன்பால் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் இங்கே யோபுவும் சொல்கிறாரு, இது தாவீதும் அதான் சொல்கிறாரு, அடுத்தது யார், யோனாவும் அதான் சொல்கிறார். என் பொருத்தனையை நிறைவேற்றும் வரையும், வல்லவருக்கு பொருத்தனை நிறைவேற்றும் அளவுக்கு நான் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். நான் கட்டில் படுப்பதில்லை, நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. அன்பாவில் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? கடவுளுக்காக நான் இதை செய்யணும், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணணும், நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், என் கடன் பிரச்சனை அடைஞ்சதுன்னா ஆண்டவரே என் வருமானத்தில் என் குடும்பத்துக்கு போக மீதியெல்லாம் உனக்கே தரேன். இன்றைக்கி நிறையா பேர் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்கார் பொருத்தனை பண்ண சாட்சி எனக்கு அந்த காலத்தில் நான் கேட்டேன். ஒருத்தர் 2000 ரூபா இருந்தால் அவருடைய குடும்பம் நடக்கும், ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். ஆனால் அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் ரொம்பவும் மிகவும் வறுமையில் பாடினாராம். எத்தனை நான் வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காருடைய மிஷினரியுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் நடந்தது. அவர் 2000 கூட கிடைக்கல அவருக்கு, 1000 அந்த மாதிரி பற்றாக்குறையாக கிடைச்சிது. அப்போ மாதம் அவருக்கு 2000 ரூபா தேவை, வீட்டு வாடகை, அவருடைய சாப்பாடு, அவருடைய தேவைகள்லாம் 2000 ரூபா தேவை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணாராம், என்ன ஆண்டவரே எனக்கு ஒரு 2000 ரூபா கூட கொடுக்க முடியாத ஒரு கையாலாவது தேவனா நீனு, அந்தளவுக்கு நீ வந்து சீப்பாக போயிட்டீங்களா, நீங்கள் அந்த சராசரத்துக்கும் படைத்தவர், நீ எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யவானுள்ள தேவன், ஆனால் உனக்கு எனக்கு உன் பிள்ளையாக்கி நான் உன் ஊழியத்தை செய்கிற எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கறது கூட உன்னால் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொருத்தனை வச்சாராம். நீ 2000 ரூபா எனக்கு கொடுத்தீங்கன்னா 2000க்கு மேலே நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் உனக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு நான் செலவு பண்ணுறான் வர அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாராம். அதனாலே அந்த மாதம் கரெக்டாக 2000 ரூபா அவர் கொடுத்தார், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அடுத்த மாதம் 2100 ரூபா கொடுத்தார். 2000 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு 100 ரூபாவை ஆண்டுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 2500 கொடுத்தாரு, அதே போல் 2000 ரூபா மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு 500 ரூபா ஊழியத்துக்கு பயன்படுத்தார். அடுத்த மாதம் 4000 ரூபா கொடுத்தார், 2000 மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு மீதி 2000 ஆண்டவர் ஊழியத்து போனார். ஆனால் இருக்கிற இப்படி செய்யும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் தான். 20,000, 40,000, 1,00,000 ஆண்டவர் கொடுத்தாராம். அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த 2000 மட்டும்தான் எடுத்துக்கிட்டாராம் அவருடைய செலவுக்கு, மீதி எல்லாம் ஆண்டவருக்கு என்று ஊழியத்துக்கு கொடுத்தாராம். அதனால இன்றைக்கி அந்த காரியத்தை கேட்ட உடனே எனக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே என் கடன் பிரச்சனை அடைஞ்சு என்னை நல்லா நீ ஆசீர்வச்சேன்னா நான் வந்து 2000, 3000 கமிட் பண்ணல, என்னுடைய செலவுக்கு போக, என் குடும்ப செலவு ஒரு மாதம் ஏறும் இறங்கும், திடீர்னு ஒரு செலவு வரும், அதனால் என் குடும்ப செலவுக்கு போக மீதி என்னுடைய பணத்தை உன்னுடைய ஊழியத்துக்குன்னே நான் செலவு பண்ணுறேன்னு. அன்பானே அந்த பொருத்தனை ஆண்டவர் கேட்டார், அதே போல் நிறைவேற்றினேன். என்னுடைய செலவுக்கு போக மீதி இருக்கிற கணத்தில் அள்ளி ஆண்டவருக்குன்னு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் உட்கார வச்சு என்னை சோறு போடுறார். 12 வருஷமாக ஒத்த வருமானம் இல்லை, ஒரு பைசா இல்லை, ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஒருவரிடத்திலும் நான் கையேந்தாதபடிக்கு வெக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உட்கார வச்சு எனக்கு சோறு போடுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுதான். அந்த அன்பாவிலே அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல பெரிய மகத்துவம் இருக்குது. ஆனால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறுவோம். பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணிவிட்டு பொருத்தனை நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டுடைய கோபாக்கணிக்கோ ஆண்டுடைய காரியத்துக்கோ அவருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு அந்த பொருத்தனை நிறைவேற்ற நம்ம அன்னாலை போல் நம்ம தீவிரிப்போம். அன்னால் பால் மறந்த உடனே அதை பார்க்கும்போதே எனக்கு பரிதாபமாக இருக்கும், அந்த காட்சி நினைச்சாலே அழுக வரும் எனக்கு. அன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து பால் மரக்கடித்த அன்னைக்கே வந்து அவள் பல்ல கடிச்சிட்டு தான் இருதயத்தை கல்லாக்கிட்டு என்ன செஞ்சா அந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைய பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று பார்க்கிறோம். அதுதான் அவர் பிளஸ்ஸிங் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் பிளஸ் பண்ண அவரை. அந்த சாமுவேலையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணார், அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அதில். ஆனால் இது தெரியாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கவே தெரியாமல் இருக்கிறோம். அம்மாவிலே பொருத்தனை பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கி வேதத்தில் அநேகர் பொருத்தனை பண்ணி ஜெபித்து வெற்றியை பார்த்துருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஆண்டவரே ஜெப மெத்தடில் ஒரு மெத்தட், ஆண்டவரே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற மெத்தடை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறீர். அது வேதத்திலே அங்கீகரித்திருக்கிறீர். அநேகர் ஆண்டவரே வேதத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சதுனால ஆண்டவரே எவ்வளோ வெற்றியை பார்த்துருக்குறாங்க. அதே போல் பொருத்தனை பண்ணி நாங்கள் நிறைவேற்றினால் அது ஆண்டவரே எங்களுக்கு அது பாவமாகவும் கன்னியாகவும் முடிகிறது என்ற எச்சரிப்பையும் கொடுத்துருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆண்டவரே சகோதர சகோதரிகள் நினைவு கூர்ந்து தங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாக உதவி செய்யும். தங்கள் ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை வியாதிப்பட்டிருக்கும் போது, ஐயோ ஆண்டவரே இந்த பிள்ளை பிழைச்சா உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் வயது ஆக ஆக ஆண்டவரே அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாக வற்புறுத்துகிற குடும்பத்தை பார்த்துரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி பொருத்தனை பண்ணி ஒரு பையன் இன்னைக்கு எங்கள் பன்ருட்டிலே பைத்தியக்காரனாக சுற்றி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அவங்க கொடுக்காததுனால ஆண்டவரே எங்களை மன்னிங்க சுவாமி, அந்த பெற்றோரை மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே பொருத்தனை பண்ணவங்க ஆண்டவரே ஆண்டவருக்கென்று சின்சியராக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற்றுங்கப்பா. அப்படியாய் செய்ய போகிறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த பொருத்தனையின் மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க என்பதை நானும் நாங்களும் அறிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

ஆண்டவருக்கு மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்லவராய் இருந்த ஆண்டவருக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேர கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோம் என்கிற பாடலை எல்லாரும்

அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மேகம் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கினதை ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பீர்கள் என்றால் முழு மனமாக

மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே தன்னை தாழ்த்துகிற நிலைமை இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். மகிமை வெளிப்படுகிற இடத்தில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வது உண்மை. அந்த மகிமை இன்றைக்கு உங்களையும் நிரப்பட்டும்.

பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் உங்களை நிரப்பட்டும், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலை வேளையிலே ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய

எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் நீர் வந்தால் எல்லாம் நடக்கும், இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய

இந்த நாளில் ஒரு விசேஷித்த தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை விளங்குவதாக. ஒரு மேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றாக விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, ஆமேன், ஒருவருக்கும் ஒரு குறையும் கர்த்தர் வைப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க.

என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் ஆமென் என்னை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

அற்புதமாய் நடத்தின என் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய நன்மைகள் குறையவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான செயல்களை காண்பதற்கு கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. ஆமென்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

சிந்திப்போம், செயல்படுவோம். நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆட்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மதிப்பீடுகளை எளிதா மாத்திக்கிடுறோம். சில உதாரணங்கள் மூலமா சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னா அது பெரிய தொகையா நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு அதே 100 ரூபாய ரொம்ப அலட்சியமா டிப்ஸா வச்சுக்கிட்டு வர நம்மால முடியும். வேலை செய்யற இடத்துல அதிகமா வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சோர்வா தளர்வா உணர்வோம். வீட்டுல அம்மாவுக்கோ அல்லது நம்முடைய துணைக்கோ உதவி செய்யறது பெரிய சுமையா தெரியும். ஆனா ஜிம்முக்கு போய் பல மணி நேரம் செலவழிக்கிறது ஒரு பொருட்டா தெரியாது. தொடர்ந்து 3 நிமிஷம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனா அது அதிக நேரம் மாதிரி தோணுது. ஆனா 3 மணி நேரம் திரைப்படம் பாக்குறது அதிக நேரமா தெரியல. தோழர் தோழியரோட மணிக்கணக்கா பேசுறோம். அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல. நடைபாதையில பட்டினியோட உட்கார்ந்திருக்கும் 2 ஏழை குழந்தைங்களுக்கு 1 துண்டு ரொட்டி கூட போட மாட்டோம். ஆனா அவங்கள படம் வரைஞ்சி ஓவியமா வித்தா 1000 கணக்குல வாங்க நாம தயாரா இருக்கோம். கடைசியா ஒண்ணு, அற்பமான நகைச்சுவைகளை மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அனுப்புவோம். ஆனா இந்த வீடியோவை அனுப்புறதுக்கு முன்னால அனுப்பலாமா வேண்டாமான்னு மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு நாளும் நாம இப்படி இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் புது சிருஷ்டிகளா வாழுவோம். தேவ மனிதர் பவுல் தெள்ள தெளிவா சொல்றாரு, கேளுங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, வீட்டுக்கு ஒரு மிஷனரி, எவ்ரி ஹோம் மிஷன். வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேல் 19:18. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தினையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் கணவனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் கணவனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணப்பட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த 1 சாமுவேல் 19:27-28 இவனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். For this child I prayed, he will belong to the Lord. கடவுளுக்கு இருந்தது ஒரே மகன். அவரையும் இவ்வுலகத்திற்குள் இரத்த சாட்சி மிஷனரியாய் அனுப்பிவிட்டார். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் ஊழியத்திற்காய் கொடுத்துவிட கடவுளுக்கு இருந்ததை விட 1 பிள்ளை அதிகம். If you have 2 children, you have 1 too many. இயேசுதான் பரம தந்தையின் செல்ல பிள்ளை. இதை நாம் நீதிமொழிகள் 8:30 வாசிக்கிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன். அவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்ததால் மனு மக்களுக்காய் பிதாவானவர் தமது அன்பு மகனையே பலியாக்கினார். எனவேதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தமது மகனிலும் மேலானது கடவுளுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அவரையே தந்துவிட்டார். எனவேதான் ரோமர் 8:32 வாசிக்கிறோம், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்து விட்டவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? அழியவிருக்கும் நமது உடன் மாந்தர்க்காய் பிரியமானவர்களே, நாம் இதிலும் குறைவாய் செய்யலாமோ? முதிர்ந்த தம்பதியாரான ஆபிரகாம் சாராளின் மகிழ்ச்சியான ஒரே மகன் ஈசாக்கை கடவுள் பலியாக கேட்டார். தனது மகனை விட கடவுளை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்ததால் நொடிப்பொழுதும் அவன் தயங்கவில்லை. புனிதமாக்கப்பட்ட மகிழ்ச்சியாக ஈசாக்கை திரும்ப பெற்றான். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்கள், சுவிசேஷத்திற்காய் இழக்கும் எவரும் 100 மடங்கு திரும்ப பெறுவார்கள். 19 29 மத்தேயு. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கடவுள் மோசேயை நோக்கி, முதற்பேறு அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். யாத்திரையாமம் 13:2. உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெற்றோர் அனைவரும் தங்கள் முதல் குழந்தையை இறைப்பணிக்காய் அர்ப்பணித்திருந்திருப்பார்கள் என்றால் உலகம் என்றோ நற்செய்துமயமாகி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் இரு குமாரர்கள். நான் தான் மூத்தவன். நான் ஒரு மிஷினரியாக மாறுவதற்கு எனது பெற்றோர் பெரிதும் காரணமாயிருந்தனர். 1975 இம்மாதம் 3 நான் முழுநேர பணியாளனானேன். அழைப்பில்லாமல் எனது மகனை அல்லது மகளை ஊழியத்திற்கு அனுப்புவது எப்படி என்று கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளையை டாக்டராக்க அல்லது என்ஜினியராக்க உங்களுக்கு தரிசனம் கிடைத்ததோ? இறைப்பணி என்றதும் ஏன் இந்த பாரபட்சம்? தேவைக்கு மிஞ்சி ஊழியர் இருந்த காலம் சபை சரித்திரத்தில் இருந்ததே இல்லை. அறுப்பு எப்பொழுதுமே அதிகம், பணியாளர் எப்பொழுதுமே பற்றாக்குறை. நன்கு படிக்கிற நிறைய சம்பாதிக்கிற பிள்ளையை ஊழியத்திற்கு அனுப்பி வையுங்கள். வயது சென்ற சகரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் தேவன் கொடுத்த மகன் யோவான், யோவானை அவர்கள் உத்தமமான மக்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பிவிட்டார்கள். கிறிஸ்துவின் முதல் வருகைக்காய் யோவான் மக்களை ஆயத்தப்படுத்தினான். அவரது இரண்டாம் வருகைக்காய் மக்களை ஆயத்தப்படுத்த தங்கள் பிள்ளைகளை உலகெங்கும் அனுப்பி வைக்கும் பெற்றோரும் பாட்டி தாத்தாக்களும் தேவை. இன்று உலக முதியோர் தினம். Today is World Elders Day. குடும்பத்திற்கு ஒரு மிஷினரி எங்கும் புறப்படட்டும். ஐசக் வாட்ஸ் என்பவர் 16 நூற்றாண்டில் பாடிய ஒரு பாட்டு பாமாலையிலே உண்டு.

மேரி ஆன் தாம்சன் என்ற அம்மையார் 18ஆம் நூற்றாண்டிலே டைஃபாய்டு காய்ச்சலில் தனது மகன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல் எழுதினார்கள். அதை வாசிக்கிறேன். கிவ் ஆஃப் தை சன்ஸ் டு பேர் த மெசேஜ் க்ளோரியஸ், கிவ் ஆஃப் தை வெல்த் டு ஸ்பெண்ட் தம் ஆன் தேர் வே. இவனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். வீட்டுக்கு ஒரு மிஷனரி. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த தியான செய்தி எந்தெந்த இல்லங்களில் இன்று துணிக்கிறதோ அந்த இல்லங்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு ஊழியர் கர்த்தாவே சந்திக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக புறப்பட்டு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆளுக்கு ஒரு கை, வீட்டுக்கு ஒரு மிஷினரி என்கிற கோஷத்தோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை என்னுடைய பெற்றோர் ஊழியத்திற்கு அனுப்பி வைத்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் இன்றே தீர்மானித்து தங்களுக்கு இருக்கிற மிகச்சிறந்த பிள்ளையை அதிகமாக நன்றாய் படிக்கிற, அதிகமாய் சம்பாதிக்கிற, கர்த்தாவே நல்ல வாட்டசாட்டமான பிள்ளையை உமக்கென்று சொல்லி ஊழியத்திற்கு சந்தோஷமாக தாராளமாக அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய மிஷினரி அனுப்பு விழா புரட்சி கர்த்தாவே இந்தியாவெங்கும் உலகெங்கும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானகனைப் போல அநேகர் புறப்பட்டு சென்று கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். வீட்டுக்கு ஒரு மிஷினரி, வீட்டுக்கு ஒரு மிஷினரி, வீட்டுக்கு ஒரு மிஷினரி. எல்லாருடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் இந்த கோஷம் துணித்து கொண்டே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியலின் புஸ்தகம் 3:30. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எனக்கு அன்பார்ந்த தேவப்பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள். நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள் கடினமானதாய், போராட்டம் நிறைந்ததாய், யாருமே உதவி செய்ய முடியாததாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற நாளாய், அவற்றை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற நாளாய் இருக்க போகிறது. தானியேலின் புஸ்தகம் 2:49 ராஜாவிடம் தானியேல் வேண்டிக் கொண்டபடி அவன் நண்பர்களை பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படியான பதவியில் வைத்தார் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் கர்த்தர் ஒரு சிபாரிசை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து சிபாரிசின் மூலம் உங்களுக்கு அழைப்பு வரும் நாளாய் இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்கப் போகிறார். தானியேலின் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது, தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் போட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். 30 பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான் என்று வாசிக்கின்றோம். நீங்களும் நினைக்கலாம், இப்பொழுது இருக்கிற போராட்டம் பிரச்சனைகள் 7 மடங்கு அக்னி சூளையைப் போல் இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள். அவைகள் எல்லாவற்றையும் தேவ மேன்மைக்கு என்று ஏற்படுத்தப்பட்டவைகள். சத்துரு விதைக்கும் தீமைகளை தேவன் நன்மையாக மாறச் செய்து தேசங்களில் பேசும்படி உங்களை உயர்த்தப் போகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:13 கூறப்பட்டுள்ளது போல, முச்செடிக்கு பதிலாக தேவதாறு முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று யோசேப்புக்கு விரோதமாக தீமை செய்ய நினைத்தார்கள் அவன் கூட பிறந்த சகோதரர்கள். ஆனால் தேவனோ அவற்றை நன்மையாக மாற்றினார். தானியேலின் புஸ்தகம் 3:1 தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தி வைக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்காதபடியால் தானியேலின் நண்பர்களுக்கு நின்ற துயரமானது மிகவும் கொடூரம். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. ஆனால் தேவனோ 7 மடங்கு அவர்களை உயர்த்தினார். தானியேல் 3:22 கடைசி பகுதியில், சூளைக்கு தானியேலின் நண்பர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது அக்னி சூளை என்று வாசிக்கின்றோம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் 7 மடங்கு வீரியம் கொண்டு எழும்பி வந்தாலும் அவற்றின் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார். தானியேல் 3:25 அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று உள்ளது. ராஜா தேவனை கண்டுகொண்டான் என்றும் வாசிக்கின்றோம். 28 தங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் நீங்களும் போராட்டங்கள் பிரச்சனைகள் 7 மடங்கு பெரிதாய் காணப்பட்டாலும் தேவனை சார்ந்து அவர் சமூகத்தில் பலிபீடத்தில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நன்றி பலிகளோடும் அவரையே விசுவாசியுங்கள். உங்களை மேன்மையான பாதையில் நடத்தி உங்கள் போராட்டம் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 1:30-31 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை ஆமென் அதிகமாய் வலியுறுத்துகிறார். 1 அதிகாரத்தில் அதில் ஒன்றுதான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாம் யாராயிருந்தோ எப்படி இருந்த நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது என அழைப்பை குறித்து பவுல் இந்த 1 அதிகாரத்தில் அதிகமாய் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அதனுடைய 27-28 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொள்ளும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோ என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மை விட ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த ஞானிகளுக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் பைத்தியமாய் தோன்றும். ஆனால் தேவன் அவர்களை வெட்கப்படுத்த நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, மற்றவர்கள் பார்வையிலே நாம் பைத்தியம், நாம் பலவீனர், நாம் இழிவானவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவர்களை வெட்கப்படுத்த. அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஆனால் அதே வேளையில் நாம் இதை மறந்துவிடக்கூடாது. நாம் பலவீனர், நாம் ஒன்றுமில்லாதவர்கள். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது, கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கும் போது அவர் நமக்கு எல்லாமுமாய் மாறுகிறார். அப்போ சில 4 அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு வேத பாரகர் ஆலோசனை சங்கத்தில் இருந்து யாருக்குமே எதிர்பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு ஞானம் வெளிப்பட்டது. காரணம், கிறிஸ்துவர்களுக்கு ஞானமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்மை தேவன் தெரிந்தெடுத்து உலகத்துக்கு முன்பாக நிறுத்தி வெட்கப்படுத்துவதற்கல்ல, மாறாக நம்மை யார் யார் பரியாசம் பண்ணினார்களோ, அற்பமாக எண்ணினார்களோ, அவர்கள் வெட்கப்படும்படி நம்மை பயன்படுத்துவதற்கு தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் சுயத்தாலோ நம்முடைய திராணியாலோ ஒன்று முடியாது. நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கும் போது அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இல்லைனா நாம இல்லை, நமக்கு ஒண்ணுமே இல்லை. அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்வு உண்டாவதாக. எனவே நம்மில் ஏதாவது ஒன்று வெளிப்படுமானால், ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நற்கிரியை 4 பேர் பார்த்து மெச்சிக்கொள்ளும்படியான ஏதாவது ஒரு நன்மையான காரியம் வெளிப்படும் போது அந்த கிரெடிட்டை நாம் எக்காரணம் கொண்டு எடுத்து விடவே கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நாம் ஒன்றுமே இல்லைங்க. இயேசு சீஷர்கள்ட்ட சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று. இயேசுவோடு கூட கடல்ல நிற்க முடிந்த பேதுருவுக்கு இயேசு இல்லாம அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி கூட நிற்க முடியவில்லை. இப்படிதான் நாமளும் இயேசுவோடு கூட நிற்க முடியும். இயேசு நம்மை பலப்படுத்தி என்ன வேணாலும் நம்மை கொண்டு செய்ய வைக்க அவரால் முடியும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ எனக்கு யார் தேவை? ஏசு தேவை. என் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஏசு தேவை. ஏசு தான் எனக்கு எல்லாம். இந்த உணர்வோடு இயேசுவை சார்ந்து இயேசுக்கு உட்பட்டு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை சிறந்திருக்கப்படுவாராக.

பால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது நீங்கள் தான். யாருக்கும் வேண்டாத எங்களை தெரிந்தெடுத்தீங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இது உண்மை. இந்த உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு தந்து நன்றி உள்ளவர்களாய் வாழ வைப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஜப்பான் நாட்டு பேரரசர் ஒருவர் தன் நாட்டில் இருந்த சிறந்த ஓவியர் ஒருவரிடம் ஒரு பறவையின் படத்தை வரைந்து தர சொன்னார். அநேக மாதங்கள் கடந்தன, வருடங்களும் பல உருண்டன. ஆனால் அந்த ஓவியர் படம் வரைந்து தரவே இல்லை. ஏன் என்ற காரணத்தையும் அவர் சொல்லவில்லை. பொறுமையை இழந்த அரசன் அந்த ஓவியருடைய வீட்டிற்கே போய்விட்டார். ஓவியரிடம் சென்று காலதாமதத்துக்கான காரணத்தை கேட்டார். ஓவியர் இதுவரை தான் ஏன் வரையவில்லை என்ற காரணத்தை சொல்லிக் கொண்டிராமல் தான் வரைய பயன்படுத்தும் சட்டத்தை எடுத்து வைத்து புதிய கேன்வாஸ் துணியை அதிலே விரித்து வைத்து படம் வரைய ஆரம்பித்தார். 1 மணி நேரத்திற்குள்ளாக மிக மிக நேர்த்தியான பறவையின் படம் ஒன்றை வரைந்து கொடுத்து விட்டார். அதை பார்த்த அரசன், இவ்வளவு சீக்கிரத்தில் உனக்கு படம் வரைய தெரிகிறதல்லவா, பின்பு ஏன் இத்தனை வருடங்கள் நீ வரைந்து கொடுக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த ஓவியர் எதுவுமே பேசாமல் பெரிய பெரிய பெட்டிகளை கொண்டு வந்து அரசன் முன்பு போட்டார். அதில் பறவையின் இறகுகள், சிறகுகள், தலை, வால், கால் போன்றவற்றை வரைந்து வரைந்து பழகின பேப்பர்கள் நிறைந்து காணப்பட்டன. இவ்வளவு நேர்த்தியான படத்தை சொற்ப நேரத்தில் வரைய எனக்கு இத்தனை ஆராய்ச்சிகளும் பயிற்சிகளும் தேவைப்பட்டன என்று பின்பு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு செயலையும் நாம் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு பயிற்சி மிகவும் அவசியம். இந்த கடைசி கால ஊழியத்தில் தேவன் நம்மையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் தேவனுக்காக நாம் செய்யும் கிரியைகள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடம், நீ பிரசங்கம் செய்வதில் தேறினவனாக மாற வேண்டும், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாகவும் இருக்க நீ ஜாக்கிரதையாயிரு என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இன்று இளைஞர்களும் தங்களை தேவ ஊழியத்திற்காக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக அதிகமான மக்களால் பேசப்படும் மொழிகளை கற்றுக்கொள்ளுதல், மொழிபெயர்த்தல், கம்ப்யூட்டர் போன்றவற்றில் நாம் பயிற்சி எடுத்து திறமைகளை வளர்த்து கொண்டோமானால் தேவன் நமக்கு திறந்த வாசலை தரும்போது நாம் சிறப்பாக ஊழியம் செய்ய அது பேருதவியாக இருக்கும். ஆகவே நம் காலத்தை வீணாக்காமல் ஜெபத்தோடு நம்மை தயார்படுத்துவோம். திறந்த வாசலை தேவன் சீக்கிரம் தருவார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 20 வசனம் முதல் 23 வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்கலாம்.
2: Today let us meditate from Proverbs chapter 6 verses 20 to 23.
1: நீதிமொழிகள் 6:20.
2: Proverbs 6 from verse 20.
1: என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி.
2: My son, keep your father's command and do not forsake the law of your mother. Bind them continually upon your heart. Tie them around your neck. When you roam, they will lead you. When you sleep, they will keep you. And when you awake, they will speak with you. For the commandment is a lamp and the law a light. Reproofs of instruction are the way of life.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: போதகத்தை, கட்டளையை ஞானி பல காரியங்களோடு ஒப்பிடுகிறார்.
2: The preacher and the wise man here compared this commandment and law with many things.
1: ஏற்கனவே நாம் இதை கவனித்திருக்கிறோம்.
2: We have already meditated on this.
1: எப்படி இந்த போதகம் கழுத்திலே பூண்டும் ஒரு சரப்பணியை போல இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்திருக்கிறோம்.
2: We have already know how this this teaching is like a chain upon our neck.
1: எத்தனையோ விதங்கள்ல அதை விளக்குறார். ஆனா இங்கே வரும்போது இந்த கட்டளை போதகம் என்பதை விளக்கோடும் வெளிச்சத்தோடும் அவர் ஒப்பிடுகிறார்.
2: So he compares with many other things, but here he compares this commandment and law with a lamp and a light.
1: அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே நடப்பதற்கு இது மிக மிக அவசியம்.
2: He says this is very much essential to walk in your life.
1: யோபு சொல்லும் பொழுது யோபு 29:3 வாசிப்பீர்களானால்,
2: When Job says in Job 29 and verse 3,
1: வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்வார்.
2: He says when his candle shined upon my head and when by his light I walked through darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வாழ்க்கையின் பாதையை கடந்து செல்ல வெளிச்சம் தேவை.
2: For us to walk through the life, the path of life, we need light.
1: ஏன் நமக்கு வெளிச்சம் தேவை?
2: Why do we need light?
1: ஒரு இடத்துல இருள் இருந்தால் தான் வெளிச்சம் தேவை.
2: Only when there's a darkness is present in a place, we need light there.
1: இருளை வேதம் பாவத்தோடு ஒப்பிடுகிறது.
2: The Bible compares darkness with sin.
1: இந்த உலகம் இருளிலே இருக்கிறது.
2: The world is in darkness.
1: ஆகவே இந்த இருண்ட உலகத்துல வெளிச்சம் தருவதற்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா வேதமும் தேவனும் அவசியம்.
2: So in order to give light to this world which is in darkness, we need God and the word of God.
1: ஒருவன் நடக்க வேண்டுமானால், விசேஷமாக இருளிலே நடக்க வேண்டுமானால், அவனுக்கு 3 அத்தியாவசியமான காரியங்கள் தேவை.
2: For a person to walk especially in darkness, 3 things are necessary.
1: முதலாவது அவனுக்கு ஜீவன் இருக்கணும்.
2: Number 1, he need a life.
1: ரெண்டாவது, நடப்பதற்கு கால்கள் இருக்கணும்.
2: Number 2, he need legs to walk.
1: மூன்றாவது, அவனுக்கு வெளிச்சம் வேண்டும்.
2: Number 3, he needs light.
1: இது மூன்றும் இன்றியமையாதது.
2: So all these things cannot be separated.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எனக்கு ஜீவன் இருக்கிறது, நடக்க பலன் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவனுக்கு விளக்கு மாத்திரம் இல்லாமல், வெளிச்சம் மாத்திரம் இல்லாமல் போகுமானால் அவன் ஜீவனுக்கே ஆபத்தாகிவிடும்.
2: So if he says that he has life and legs but no light, then that becomes a danger to his life.
1: விளக்கில்லாத இருளிலே திடகாத்திரமான மனிதன் நடந்து போனாலும்,
2: even if a man, if a strong man walks in a path where there is no light,
1: அவனுக்கு முன்பாக இருக்கிறது படிகட்டா படுகுழியா என்று அவனுக்கு தெரியாது.
2: He is not aware whether it is steps or a pit that is before him.
1: கண் மாத்திரம் இருண்டு போகுமானால் பேர் ஆபத்திலே அவன் சிக்க முடியும்.
2: If his eyes is darkened, then he can enter into great danger.
1: அநேக வழியில இந்த விளக்கு போடாம அல்லது இந்த லைட் போடாம வந்து சில வாகனங்களை ராத்திரி ஓட்டிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா?
2: Sometimes have you seen people driving vehicles without switching on the light?
1: லைட் பல்ப் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் தொடர்ந்து அதை ஓட்டிட்டே போவாங்க.
2: The fuse would have blown out but our people will continue to drive it.
1: இவரெல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஆபத்து, எதிரில் வர்றவங்களுக்கும் ஆபத்து.
2: So it is dangerous even for them and the people who is coming in the opposite side.
1: அதே வேளையில பாருங்க, விளக்கு இல்லனா நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய உயர்வுகளை, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய செழிப்புகளை, வாய்ப்புகளை நம்மால் பார்க்க முடியாது.
2: Similarly, if there is no light in our life, we cannot see the exaltation, the prosperity, the great things that are present before us.
1: மேலே எழும்பச் செய்யும் படிகட்டுகளையே நாம் அறியாம தடுமாறி நிக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா விளக்கு இல்லாத போது.
2: So it is the time when we stumble not knowing the steps that is ahead of us when there is no light.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read John chapter 12 and verse 35,
1: அங்கே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த விளக்கை குறித்து பேசும் பொழுது,
2: Here when our savior Jesus Christ talks about this light,
1: 35 வசனம் பாருங்க,
2: verse 35,
1: அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும்.
2: And Jesus said unto them, Yet a little while is the light with you.
1: இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள்.
2: Walk while you have the light, lest darkness come upon you.
1: இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று வாசிக்கிறோம்.
2: For he that walketh in darkness knoweth not whither he goeth.
1: அப்போ போகிற வழி தெரியணும்னா நமக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும்.
2: So if you want to know the path that you're going through, we need light.
1: வெளிச்சம் நமக்கு முன்பாக இருக்கிறதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது மாத்திரமல்ல.
2: So when the light is present before us, it not only shows that is before us.
1: நீங்கள் அதே யோவான் 11 அதிகாரத்தின் 9 முதல் 10 வசனங்களை பாருங்க.
2: If you read John chapter 11 verses 9 and 10.
1: இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான் என்று வாசிக்கிறோம்.
2: Jesus answered, Are there not 12 hours in the day? If any man walks in the day, he stumbleth not because he seeth the light of this world.
1: ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்று சொன்னார்.
2: And if a man walk in the night, he stumbles because there is no light in him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இதை இன்னும் எச்சரிப்பாக சொல்லுவாரு.
2: He also cautions and warns here.
1: லூக்கா 11 அதிகாரத்தின் 35 வசனம் பாருங்க.
2: Luke chapter 11 and verse 35.
1: உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்வார்.
2: He says, Take heed therefore that the light which is in you be not darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம வந்து இந்த வெளிச்சத்தை வந்து நாம வாழ்க்கையில முக்கியமா நமக்கு முன்பாக வைத்திருக்கிறது ரொம்ப அவசியம்.
2: It is very important for us to keep this light an important aspect in our life.
1: நாம நடந்து போவதற்கு எப்படி விளக்கு தேவையோ, வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கும் வெளிச்சம் தேவை.
2: Like how we need light to walk through, we also need light to lead our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம வந்து தவண்டு போகிறவர்களா இல்ல நடந்து போகிறவர்களா இருக்கணும்.
2: So we should not be people who crawls around but should be people who walks.
1: தவண்டு போறவங்க குழந்தைங்க ஒவ்வொன்றா தடவி தடவி பார்த்துட்டு போவாங்க.
2: So those who crawl are the children who just move around groping everything.
1: ஆனால் ஒரு வளர்ந்த மனிதன், பலமுள்ள மனிதன் என்ன செய்வானா, தவண்டு போக கூடாது, நடந்து போகிறவனா இருப்பான்.
2: But a strong and a matured man is not a person who crawls but he walks.
1: அதாவது ஒரு மனுஷன் வந்து நடக்கும் போதும் கூட அலைந்து திரிகிறவனா இருக்க கூடாது, தனக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து நடக்கிறவனா இருக்கணும்.
2: So also if when a man walks he should not roam around but he should walk so that he may know what is there present before him.
1: நான் ஒவ்வொரு சொல்ற காரியமும் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது.
2: So everything that I say has a deeper meaning.
1: வெளிச்சத்திலே தான் போகிற இடத்தை, தான் சேர வேண்டிய இடத்தை தெரிந்து அறிந்து தெளிவாக நடக்கிற ஒரு முதிர்ச்சி, ஒரு பழக்கம் நமக்கு தேவை.
2: So we need a maturity to know the things that we're going to reach, walk through in the light.
1: இதற்கு என்ன அவசியம்னா வெளிச்சம் அவசியம்.
2: So we need light for this.
1: அதைதான் 1 பேதுரு 2 அதிகாரத்துல வாசிக்கும் போது,
2: That's what when you read in 1 Peter 2:9.
1: 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் பாருங்க.
2: 1 Peter 2 and verse 9.
1: அங்கே வேதம் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: But you are a chosen generation, a royal priesthood, and a holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who had called you out of darkness into his marvelous light.
1: சத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய அழைப்பை பாருங்க.
2: Look at our calling.
1: நம்மளை யாரா ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு?
2: So what has God chosen us?
1: ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
2: As a chosen generation.
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
2: A royal priesthood.
1: பரிசுத்த ஜாதி
2: and holy nation
1: அவருக்கு சொந்தமான ஜனம்
2: and a peculiar people for him
1: இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா நம்மை அந்தகாரத்தினின்று ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் வரவழைத்திருக்கிறார்
2: for us to fulfill this responsibility the lord has called us out of darkness into his marvelous light
1: இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா இந்த விளக்காகிய போதகம் நமக்கு தேவை
2: so what is more important is here is the doctrine of light which is very important
1: இதைதான் ஞானி சொல்லும்போது சொல்றாரு
2: this is what when wise man says
1: நீ வந்து கட்டளையை விளக்காகவும் வேதத்தை வெளிச்சமாகவும் போதக சிக்ஷையை ஜீவ வழியாகவும் நீ பார்
2: So you have to look at the commandment as a lamp, the law as light, and reproofs of instruction as the way of life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கும் போது இதை நாம் அனுபவிக்கிறோம்.
2: When the Lord teaches us each day, this is what we experience.
1: ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கப்படும் பொழுது வேதத்தை நாம் வாசித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தனிப்பட்ட விதமாய் போதிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இருள் விலகுகிறது நம்ம பார்க்கலாம்.
2: So whenever we are taught through the word of God, whenever the Holy Spirit speaks us, when we meditate personally, we can see that the darkness which is present in us is removed from our life
1: வாழ்க்கையில நமக்கு முன்பாக இருக்கிற சிக்கல்கள் நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள் நமக்கு முன்பாக இருக்கிற குழப்பங்கள் சந்தேகங்களை தேவனுடைய வார்த்தை ரொம்ப அருமையா நமக்கு கட்டவிழ்த்து விடுறது நீங்க பார்க்கலாம்
2: you can see the word of god easily loosens all the chains all the doubts all the confusion all the problems and troubles that are present in our life
1: எத்தனையோ பேர் இந்த சாட்சியை சொல்லுவீங்க
2: many of you can say this testimony
1: பாஸ்டர் அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு சரியான நேரத்துல வந்து நான் குழம்பி போய் எந்த பக்கம் திரும்பறது எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது சரியா எனக்கு வழி காட்டினது எனக்கு பாதை காட்டினது
2: you can say pastor in the time when i was totally confused how to go how to proceed beyond the word of god correctly and clearly just led me the way
1: தடவி திரிகிறவன் மாதிரி நான் இருந்தேன்
2: i was like a one who was groping in darkness
1: ஆனால் அந்த நேரம் சட்டதியாக கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல வந்தது
2: but suddenly then came the light of god upon me
1: கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது
2: only when i received the word of god i got that boldness
1: அந்த கர்த்தருடைய வார்த்தை வந்த போது தான் ஒரு வெளிச்சம் போல என் இருளை எல்லாம் அகற்றி விட்டது
2: when i received that word of god i received the, it came as a light that removed all the darkness
1: எனக்கு முன்பாக இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிப்படுத்தினது
2: so all the secrets that are before me were being loosened and shown only by the word of god
1: எனக்கு முன்பாக இருக்கிற பாதையை அதுதான் காம்
2: So it is the one which show the way that is present before me.
1: எனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்துகளை அந்த வெளிச்சம் தான் பாஸ்டர் எனக்கு சுட்டி காட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கா இந்த ஆபத்து அங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது.
2: So that light was the one which highlighted the dangers that was present before me. Otherwise you have not known that there's a danger present there.
1: நாம எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரம் நம்ம மேல் உதித்ததனால தான் அந்த நேரம் நம்ம மேல் பிரகாசித்ததனால தான் எது சரி எது தவறு என்று வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு அந்த வெளிச்சம் நமக்கு உதவி செய்தது.
2: And how many of you can say that just because of the light of god shined upon us on the correct time we were able to see and discern which is right and which is not right
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காண்கிறதுக்கு என் கண்ணல பிரகாசிச்சது
2: and many of you can say lord it pastor it is the light of god which enable me to see the blessings that the lord has kept before me for me
1: நான் ஒரு இருள்ள ஒன்றுக்கு உதவாத ஒரு நிலையில திக்கற்றவன் என்று நினைச்சிட்டு இருந்தேன்
2: so i thought i'm just an I'm nothing I'm hopeless in darkness not knowing what is present before me
1: ella mudinju pochu nenchen
2: I thought everything is over
1: ana kathure velicham pragasithu thammude vaakkathathangalale devan enakkai aayatham panni vaitha nanmaigalai enak kaanvithathu vera onnume illa veda vasanam dhaan
2: but the light of god just shined upon me and showed the things that is present before me it is nothing but the word of god
1: en nambikillada vaalkaiyai olirvida seidathu kathure vaarthai
2: and it is the word of god that brought light into my hopeless life
1: kathure naamathirku mahimai undaavada காரியத்திற்காக
2: glory be to the name of the lord
1: நம்முடைய தேவன் நல்லவர்
2: our god is good
1: அவர் அனுப்பின வார்த்தைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக
2: and may god be glorified for the word that he has sent
1: ஒரு மனுஷன் எப்பொழுது இந்த வெளிச்சத்திலே அவன் நடக்க முடியும்
2: so when can a person walk in this light
1: எப்பொழுது அவன் இந்த வெளிச்சத்திலே நடந்து அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறவனாகவும் தனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்துகளிலிருந்து விலகுகிறவனாகவும் எப்பொழுது ஒரு மனிதன் மாற முடியும்
2: so when can a person become who can walk in this light and receive the blessings of god and depart from the dangers that is present before
1: வேதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் இன்றைக்கு போதிக்க விரும்புகிறேன்
2: I want to teach few truth from the bible
1: முதலாவது ஒரு மனிதன் வெளிச்சத்திலே நடக்க வேண்டுமானால்
2: for a person to walk in the light
1: வாசியங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 4 அதிகாரத்தினுடைய 19 ஆம் வசனம்
2: Proverbs chapter 4 and verse 19
1: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் 18 மன்னித்துக்கொள்ளுங்கள்
2: verse 18
1: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்
2: But the path of the just is as the shining light that shineth more and more unto the perfect day.
1: 19th vasanam.
2: Verse 19.
1: துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள்.
2: The way of the wicked is as darkness they know not at what they stumble.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது ஒரு மனிதன் வெளிச்சத்திலே நடக்கிறவனாய் இருக்க வேண்டுமானால்
2: Number 1 if a person ought to walk in the light
1: avan mudhalavathu dunmarkathai kai vida vendum
2: Number 1 he has to forsake wickedness
1: dunmarkathai kai vida vendum
2: forsake wickedness
1: dunmarka valiyilirundhu oruvan thirumbada varaikkum avanal velichathile nadakave mudiyadhu
2: until a person don't turn from the path of wickedness he cannot walk in the light
1: neethimuligal 2:13 paarenga
2: Proverbs 2:13
1: அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கரிகூழுகிறவர்கள் என்று வாசிக்கிறோம்
2: We read who leave the path of uprightness to walk in the ways of darkness who rejoice to do evil
1: என்னவா அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டுட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிற ஒரு கூட்டம் இருக்கு
2: there is a crowd who leave the path of uprightness to walk in the way of darkness who rejoice to do evil and delight in the frowardness of the wicked
1: அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யணும்
2: so what a person should do
1: அந்தகார வழியில நடக்கிறதுக்கு விரும்ப கூடாது
2: he should not desire to walk in the way of darkness
1: நீதியை கைவிடாமல் நீதியை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் வெளிச்சத்தில் நடக்கிறவனா மாறணும்
2: so he should not forsake righteousness but rather accept it and walk in light
1: தீமை செய்கிறதுல மகிழுகிறவனா இல்ல நன்மை செய்கிறதுல மகிழ்றவனா இருக்கணும்
2: you should not rejoice to do evil but rejoice to do good
1: துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களாக இல்ல நீதிமான்களுடைய நேர் வழியில் மகிழுகிறவர்களா இருக்கணும்
2: and you should not delight in the frowardness of the wicked but should delight in the ways of the righteous
1: நான் சொல்லுவேன் இதுதான் நாம அந்த வழிகளை விட்டு விலகி வர நாம் எடுக்கும் தீர்மானம்
2: so this is the decision that we take to depart from that ways
1: கர்த்தர் நமக்கு ரெண்டு பாதைகளை வைத்திருக்கிறார்
2: the lord has set two ways before us
1: ஒன்றில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது ஒன்றில் இருள் இருக்கிறது
2: and there is light shining in one path and there is darkness in the other path

0: அது வேதமே வெளிச்சம்.
1: இட்ஸ் பிகாஸ் த லா ஆர் த வேர்ட் இஸ் தி லைட்.
0: அதுலயே அவன் தியானமா இருக்கிறான்.
1: அண்ட் ஹி மெடிடேட்ஸ் தட்.
0: அப்படின அர்த்தம் என்ன?
1: வாட் டஸ் இட் மீன்?
0: அவன் அந்த வேதம் சொல்லுகிற பாதைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான்.
1: சோ இட் மீன்ஸ் தட் ஹி கமிட்ஸ் ஹிம்செல்ஃப் டு தி பாத் தட் தி வேர்ட் டீச்சஸ் ஹிம்.
0: துன்மார்க்கத்தை கைவிடாம வேதத்தை தியானம் பண்றேன்னு சொல்றது வீண்.
1: சோ வித்out forsaking wickedness if you say you meditate the word of God that is vain.
0: பாருங்க, ஒரு முறை ஒருவர் ஒரு ஒரு வீட்ல இருந்து ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய கணவனை பத்தி ஒரு கம்ப்ளைன்ட் பண்ணாங்க.
1: சோ ஒன்ஸ் எ சிஸ்டர் கேம் ஹியர் ஷி கம்ப்ளைன்ட் அபௌட் ஹஸ் ஹர் ஹஸ்பண்ட்.
0: ரெண்டு பேரும் விசுவாசிகள் தான்.
1: போத் ஆர் பிலீவர்ஸ்.
0: ஆனா அந்த கணவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, குடி பழக்கம் அவருக்கு இருந்து.
1: பட் தட் ஹஸ்பண்ட் ஹேட் தி ஹாபிட் ஆஃப் ட்ரிங்கிங்.
0: ஆனா கரெக்ட்டா சர்ச்சுக்கு வந்துருவாரு.
1: பட் ஹி வில் கம் டு சர்ச் கரெக்ட்லி.
0: கரெக்ட்டா சர்ச்சுக்கு வருவாரு.
1: ஹி வில் கம் டு
0: அவங்க சொல்ற வரைக்கும் அந்த கம்ப்ளைன்ட் பண்ற வரைக்கும் அவரை பத்தி தெரியாது.
1: Until she complained we have not aware of it.
0: அது உண்மையாவே அதிர்ச்சியா தான் இருந்தது அவங்க சொல்லும்போது.
1: It was really a great shock for us.
0: ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
1: But what is the word she said?
0: பாஸ்டர் காலில் எழும்பினார்னா நெடுமுட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர்
1: பாஸ்டர் when he wakes up in the morning he will be on his knees and he prays very well.
0: ஒரு 10 நிமிஷம் பைபிள் வாசிக்காம அவர் டீ கூட குடிக்க மாட்டார் பாஸ்டர்னு சொன்னாங்க.
1: Without reading bible for 10 minutes he will not even drink his tea.
0: எப்படி?
1: How?
0: ஜோம் பண்ணிடுவாரா?
1: He will pray.
0: பைபிள் வாசிச்சிட்டு தான் டீயை குடிப்பாரா?
1: He will read the bible and only then he will have his tea.
0: ஆனா அவருடைய பக்தி அந்த வெளிச்சம்ன்றது எவ்வளவு நேரம்னு கேட்டா அந்த கால்ல ஒரு அரை மணி நேரம் இருப்பாருங்க, அவ்வளவுதான் வெளிச்சம்.
1: But his devotion or light is just for the half an hour in the morning.
0: அந்த அரை மணி நேரம் பக்தி பரவசத்துல இருந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி இருள்ள நடப்பாரு.
1: So after being in that light or the devotion for a half an hour then we will switch off the light and walk in darkness.
0: காலையில லைட் ஆன் ஆயிடுச்சு.
1: So early morning he switches on the light.
0: வேதமே வெளிச்சம்.
1: The word of God is a light.
0: வேதமே என் தியானம்.
1: So word of God is my devotion.
0: வேதமே என் வழக்கம்.
1: So word of God is my habit.
0: இதெல்லாம் காலை இல்ல, அந்த அரை மணி நேரம்.
1: So this is for just half an hour in the morning.
0: அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு வீட்டை விட்டாரு பாருங்க, அதுல இருந்து அவர் லைஃபை பாத்தீங்கன்னா வேதத்தின்படி வாழ்றது இல்ல, துன்மார்க்கருடைய வழி, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரருடைய வழி, அங்கதான் அவருடைய லைஃப்.
1: So after that time once he leaves home saying he doesn't live in that righteousness but he lives in the way of ungodly, way of sinners and way of this scornful.
0: அதனால தான் சொல்லுவேன், நீங்க வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது.
1: That's why I tell you it is good to read the bible.
0: வேதத்தை தியானம் பண்றது ரொம்ப நல்லது.
1: It is good to meditate the word of god.
0: ஆனா ஏதோ வேதத்தோட உட்கார்ந்திருக்கும்போது மட்டும் தான் அந்த லைட் ஆன் பண்ணிட்டு வேதம் வாசித்து முடிச்ச உடனே தியானம் பண்ண உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு போயிட கூடாது.
1: But it should not be that only when you switch on the light, only when you sit with your bible and then switch off the light once you close your bible.
0: ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
1: You have to take a decision.
0: நான் துன்மார்க்கருடைய வழியில நடக்க மாட்டேன்.
1: I will not walk in the path of wicked.
0: பாவியினுடைய வழியில நிக்க மாட்டேன்.
1: I will not stand in the way of sinners.
0: அவைகளை விட்டு நான் விலகுவேன்.
1: I will forsake and depart from that.
0: வேதம் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்திலே மாத்திரம் நடப்பேன்.
1: I will walk in the light which the word of god gives me.
0: ஆகவே தான் எபேசியர் 5 அதிகாரம் 8 முதல் 13 நீங்கள் வாசிக்கும்போது.
1: That's why read Ephesians chapter 5 verses 8 to 13.
0: அது ரொம்ப அருமையான வேத வசனங்கள் இது.
1: That's a very beautiful scripture portion.
0: வேதம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: For you were sometimes darkness but now are you light in the Lord, walk as children of light.
0: இவங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
1: How was their old life?
0: ஒரு காலத்துல எப்படி இருந்தது? அந்தகாரத்தையே விரும்பி அதிலே நடந்திருக்காங்க.
1: Once upon a time they desired darkness and walked in that way.
0: இந்த அந்தகார வாழ்க்கை கடந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை?
1: So how was their dark life, the old life?
0: அதே அதிகாரம் எபேசியர் 5 அதிகாரம் 3 வசனத்துல இருந்து பாருங்க.
1: If you read Ephesians 5 and from verse 3 onwards.
0: மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது.
1: But fornication and all uncleanness or covetousness let it not be once named among you as becometh saints.
0: அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
1: Neither filthiness nor foolish talking nor jesting which are not convenient but rather giving of thanks.
0: இதெல்லாம் என்னதுன்னா பழைய வாழ்க்கை.
1: So this is old life.
0: இருளின் வாழ்க்கை.
1: This is a life of darkness.
0: அந்தகாரத்தின் வாழ்க்கை.
1: This is a life of their darkness.
0: இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு 9 வசனத்தை பாருங்க.
1: Look at verse 9.
0: ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
1: For the fruit of the spirit is in all goodness and righteousness and truth.
0: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்.
1: Proving what is acceptable unto the Lord.
0: கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
1: And have no fellowship with the unfruitful works of darkness but rather reprove them.
0: அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும்

0: கிரியைகள் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணமா இருக்கிறது.
1: For it is a shame even to speak of those things which are done of them in secret.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் வந்து நம்மட்ட என்ன சொல்றாரு? அதிலிருந்து விலகுப்பா.
1: The Lord says you just depart from it.
0: ஒரு காலத்துல நீ வந்து இருள்ல நடந்த.
1: Once upon a time you walked in darkness.
0: ஒரு காலத்து அந்தகாரத்தை நீ ரொம்ப நம்பின, அதை வந்து நீ ரொம்ப நேசித்த.
1: Once you loved and believed this darkness very much.
0: அதுவே உன்னுடைய வழக்கமாக இருந்தது.
1: That was your regular habit.
0: இப்பொழுது நீ அதை விட்டு விலகி வா.
1: But now you have to depart from it.
0: பழைய செய்கைகளை செய்யாத.
1: Don't do the old things.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதற்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு?
1: So what has the Lord done for this?
0: கொலோசியர் 1:13 பாருங்க.
1: Colossians 1:13.
0: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாய் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்கிறார்.
1: It is who has delivered us from the power of darkness and has translated us into the kingdom of his dear son.
0: ஆண்டவர் என்ன செய்தாரா?
1: What has the Lord done?
0: வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசித்தது மாத்திரமல்ல.
1: The Lord not only shined his light upon us.
0: அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினாராம்.
1: But he has delivered us from the power of darkness.
0: விடுதலையாக்கப்பட்ட நாம் திரும்ப போய் சிறைபிடிக்கப்படக்கூடாது.
1: We who are delivered should not be captive again.
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இதை பற்றி உங்களோட பேசினேன்.
1: Last Sunday I spoke about this to you.
0: எப்படி கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்.
1: Like how the Lord has delivered us from slavery.
0: கட்டப்பட்ட நம்மை தேவன் எப்படி சங்கிலிகள் உடைந்து போகும்படி தேவன் நம்மை தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே விடுதலையாக்கி இருக்கிறார்.
1: Like how the Lord just broke down all the chains of slavery by his power of resurrection.
0: விடுதலையாக்கப்பட்ட நாம் திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள்ளே சிக்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது.
1: So we who are delivered, we should not commit ourselves to come again into that slavery.
0: ஆனா ஒன்றை மறந்துட கூடாது நீங்க.
1: But you should not forget one thing.
0: நீங்க விடுதலையாக்கப்பட்ட பிறகும்,
1: even after you are delivered,
0: அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பிறகும்,
1: even after you are brought out of the power of darkness,
0: ஒரு போராட்டம் இருக்கு.
1: There is a struggle.
0: எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் பாருங்க.
1: Ephesians 6 and verse 12.
0: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
1: For we wrestle not against flesh and blood but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places.
0: அப்போ ஒருவேளை நமக்கு விடுதலை வந்துட்டாலும் என்ன இருக்குப்போம்? போராட்டம் இருக்கு.
1: Even if we have a deliverance, we have a struggle.
0: ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா?
1: But there's a difference here.
0: ஒன்று முன்னால நம்முடைய போராட்டம் எப்படினா அந்த போராட்டம் நமக்குள்ளே இருந்தது.
1: So earlier this wrestling or this struggle was present within ourselves.
0: நாம தான் நம்ம அதுல கட்டப்பட்டவர்களாக அது நம்மை விடுதலையாக்காம நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஒரு போராட்டம்.
1: So that was a struggle where we were bound to it and it had a dominion over us.
0: ஒரு காலம் இருந்தது, நீங்க அந்த சிறைக்குள்ள இருந்தீங்க.
1: Once upon a time you were under its captive.
0: அந்த சிறைக்குள்ள அந்த prisonல இருந்து நீங்க விரும்பினா கூட வெளிய வர முடியாது.
1: So you cannot come out even if you want to come out of that prison.
0: அது போராடியும் பிரயோஜனம் கிடையாது.
1: There is no even if you struggle and wrestle.
0: ஏனா குமாரன் உங்களை விடுதலையாக்காமல் நீங்க விடுதலை ஆகவே முடியாது.
1: It's because you cannot be delivered if the son of God has not set you free.
0: பலத்தினாலும் விடுதலை ஆக முடியாது, பராக்கிரமத்தினாலும் விடுதலை ஆக முடியாது.
1: You cannot be delivered not by power not by might.
0: நீங்க பாவத்திலேயே மரித்து கிடந்தீங்க.
1: You were dead in sin.
0: ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்துட்டாரு.
1: But the Lord has brought you out of this darkness into his marvelous light.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: இப்போ இந்த இருளுக்கு நம்ம மேல் அதிகாரம் கிடையாது.
1: Now this darkness have no dominion over us.
0: இருளில இருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு.
1: The Lord has brought us out of this darkness.
0: ஆனா இந்த அந்தகார இருளின் லோகாதிபதிகள் இருக்காங்க பாருங்க, இவைகள் வந்து வான மண்டலங்கள் இருக்காங்க அல்லது நமக்கு வெளியே இருக்கிறாங்க.
1: So you have these rulers of the darkness of this world, they are outside us.
0: நல்ல கவனிச்சிங்களா?
1: Did you note it?
0: ஒரு காலத்துல நாமளே இருளுக்குள்ள இருந்தோம்.
1: So earlier we were into the darkness.
0: இப்போ அந்த அந்தகார வல்லமைகள் நமக்கு வெளியில இருந்து நம்மோடு போராட முயற்சி செய்யுது.
1: Now these rulers of the darkness are trying to struggle with and strive with us from outside.
0: இப்போ முன்னால நமக்குள்ள இருள் இருந்தது, இப்போ நமக்குள்ள உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர் நமக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறார்.
1: So earlier this darkness was present in us but now the one who is greater in this world is present in us as light.
0: ஆகவே நீங்க தேவனுடைய வல்லமையை பற்றி கொண்டு இந்த இருளின் அதிகாரங்கள் நம்மோடு போராடும் போது கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து நீங்க போராட முடியும்.
1: So therefore when you hold on to the power of God and the light of God you can wrestle against the rulers of the darkness of this world.
0: சாட்சியின் வசனமாகிய வெளிச்சத்தினால அந்த இருளை நீங்க மேற்கொள்ள முடியும்.
1: And you can overcome the darkness with the witness of this word of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம்.
1: Therefore don't be afraid.
0: நான் சொல்வேன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
1: I tell you the one who is in you is greater.
0: ஒரு இருள் எவ்வளவு கார் இருளா இருக்கலாம்.
1: No matter how dark a darkness can be.
0: ஆனால் ஒரு சின்ன வெளிச்சம் பிரகாசிச்சா கூட அந்த இருள் அங்க நிக்க முடியாது.
1: But even if there's a small light the darkness cannot prevail.
0: நீங்க சொல்லுங்க எது வல்லமை உள்ளது இருளா அல்லது வெளிச்சமா?
1: So you say which is powerful whether it is light or darkness.
0: நான் சொல்வேன் எவ்வளவு இருண்ட ஒரு அறைக்குள்ள கூட ஒரு சின்ன ஒரு விளக்கு அவ்வளோ பெரிய அறையில் இருந்த இருளை ஒரு நொடியில வெளியே தள்ளிரும்.
1: Actually no matter how dark a room might be but a small light in that room can just chase away all the darkness out of the
0: room. வெளிச்சம் பிரகாசிக்கிற வரைக்கும் இருள் வந்து அதை மேற்கொள்ளவே முடியாது.
1: Until the light shines this darkness cannot overcome it.
0: அதற்கு அந்த வல்லமை இல்ல.
1: It has no power.
0: உலகத்தில் இருக்க அந்தகார லோகாதிபதியோடு வெளிச்சமா இருக்கிற நம்முடைய தேவன் பெரியவர்.
1: Our God who is the light is greater than the rulers of this darkness of the world.
0: அவருடைய வேதம் பாவத்திற்கு நம்மை விலக்கும்.
1: His word will keep us away from sin.
0: ஒரு வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தமாக்குவான்.
1: How can a young man cleanse his ways?
0: கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதனாலே.
1: By keeping himself according to the word of God.
0: நமக்குள்ள இருக்கிற வேதம் நமக்கு வெளிச்சம்.
1: The word that is present us is a light to us.
0: அந்த வெளிச்சத்தை பற்றிக்கொண்டு அந்தகார கிரியைகளை விட்டு அல்லது துர்குணத்தை விட்டு துன்மார்க்கத்தை விட்டுட்டு நாம விலக வேண்டும்.
1: Holding on to that light we have to forsake wickedness.
0: நீங்க அத வந்து வெறுத்துருங்க.
1: You have to hate it.
0: உங்களுடைய விளக்கம் வந்து மூடி வைக்காதீங்க.
1: You just don't close your light.
0: நிறைய பேர் வேதத்தை வந்து வெறும் ஒரு ஆலயத்துக்காக ஏதோ ஒரு மத சடங்குக்காக மாத்திரம் பயன்படுத்துறாங்க.
1: Many people use the Bible just for the churches or for the religious rituals.
0: அதனால தான் சில பேர் சொல்றாங்க நான் சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன். சர்ச்சை விட்டு வெளிய போன பிறகு தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு.
1: That's why people say until I'm in church I'm very holy but once I leave church I have problems.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid.
0: சபைக்குள்ள நீங்க வசனத்தை வாசித்துட்டு வெளிய போகும்போது மரக்காலால மூடிடாதீங்க.
1: So when you read the word of God here as you go out don't close it with a bushel.
0: அந்த சத்திய வசனத்தை சுடர்களாக பிடித்து கொண்டு போங்க.
1: So hold on that word of God as a light.
0: துன்மார்க்கத்தை விட்டு விலகுங்க.
1: You forsake wickedness and come out of it.
0: நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக மாறுவீங்க.
1: And you will become light to this world.
0: உங்கள் வாழ்க்கையே ஒரு பிரகாசமா இருக்கும்.
1: Your light becomes shining.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப முதலாவது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த வெளிச்சத்திலே நடந்து இருளிலே நடக்காமல் இருக்கணும்னா துன்மார்க்கத்தை விட்டு விலகுங்கள்.
1: Number 1 if you want to walk in the light and depart from darkness forsake wickedness.
0: வெளிச்சத்தை நேசியுங்கள்.
1: You love that light.
0: வெளிச்சத்திலே வாழுங்கள்.
1: You live in that light.
0: வெளிச்சத்தை நீங்கள் விரும்புங்கள்.
1: You love that light.
0: வெளிச்சமே உங்களை வழிநடத்தட்டும்.
1: And the light will lead you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது துன்மார்க்கத்தை விட்டு விலகணும்னு நான் சொன்னேன்.
1: So first I told you we have to forsake wickedness.
0: அந்தகாரத்துல நடக்காம வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன?
1: What is the second thing that we are supposed to do to walk in light not in darkness?
0: 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள்.
1: 2 Corinthians 6:14.
0: 2 கொரிந்தியர் 6:14.
1: 2 Corinthians 6:14.
0: அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
1: Be ye not unequally yoked together with unbelievers, for what fellowship hath righteousness with unrighteousness, and what communion hath light with darkness?
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வெளிச்சத்தில் நடந்து இருளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் முதலாவது சொன்னேன் துன்மார்க்கத்தை விட்டு விலகுங்க.
1: In order to walk in light and depart from darkness, the first thing we have to do is forsake wickedness.
0: இரண்டாவது பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள்.
1: Number 2 fellowship with saints.
0: பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள்.
1: Number 2 have fellowship with saints.
0: அவர் கேக்குற காரியத்தை பாருங்களே.
1: Look at the thing that he asked here.
0: ஒளிக்கும் இருளுக்கும் என்னப்பா சம்பந்தம்?
1: He says what is the connection between light and darkness?
0: அவர் சொல்றாரு அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படாதே.
1: So he says do not unequally be yoked together with unbelievers.
0: இப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய இருளை அவன் அகற்றி வெளிச்சத்தை விட்டு அவன் விலகாம இருக்கணும்னா எந்த நுகத்தோட யாரோட அவன் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறான் என்பதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: So if a person ought not to depart from light and walk in the light, then he should be very careful about the fellowship and the association that he has.
0: நான் எப்பவுமே சொல்வேன், you have to be friendly with everyone, but you have to be very cautious about your friendship. எல்லாரோடும் நட்புடன் பழக வேண்டும், ஆனால் நம்முடைய உற்ற நண்பர்களை குறித்து, ஸ்நேகங்களை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். யாரையும் நாம் விரோதிக்க கூடாது.
1: We should not hate anybody.
0: எல்லார் மேலும் நாம் அன்புடன் இருக்க வேண்டும்.
1: We should have the love for everyone.
0: ஆனால் யார் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆதிக்கம் செலுத்தும் நிலையிலே வருகிற நண்பர்களாய் வருகிறார்களோ அவர்கள்ட்ட நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
1: But we should be careful with the friends who come in a form to rule our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்கிறது.
1: Here there's a question.
0: எப்படி நாம வந்து துன்மார்க்கன் என்று ஒருவனை எப்படி தீர்மானிக்கிறது?
1: So how to identify or determine a person is wicked?
0: நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: இந்த துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் நீங்க படிப்பீர்களானால் தேவனை அறியாத அநேக மக்கள் கூட துன்மார்க்கத்தை வெறுக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்றதை நீங்க வேதத்தில் படிக்கலாம்.
1: If you read in the Bible, you can see many people who don't follow God are also people who forsake wickedness.
0: எத்தனையோ பேர் அப்படி நீங்க பார்க்க முடியும்.
1: You can see so many people like that.
0: கொர்னேலியு என்கிற மனுஷன் ஜீவனுள்ள தேவனை அவன் முழுவதுமாய் அறியல.
1: Cornelius in the Bible, he did not know our living God fully.
0: ஆனால் அவன் தேவன் அவனை குறித்து ரொம்ப பாராட்டினார்.
1: But God appreciated him.
0: அவனுடைய நற்கிரியைகள், அவனுடைய தான தர்மங்கள்லாம் தேவனுடைய சமூகத்துல வந்து எட்டி இருந்தது.
1: And his alms, his good works and good deeds reached the place of God.
0: சிலர் இருக்காங்க உண்மையான தேவனை அறிந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் தேவ பயத்தோடு வாழ்வார்கள்.
1: There would be people who have not known the true God, but they live with the fear of God.
0: அவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கு தெரிந்த ஒரு சன்மார்க்கத்துல வாழ்வாங்க.
1: So they will lead their life in the uprightness which they know.
0: நீங்கள் ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளிக்கூடத்துல, வேலை ஸ்தலத்துல நண்பர்களை தெரிந்தெடுக்கும் போது கூட எல்லாருமே விசுவாசிகளாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது.
1: So even when you choose a friend in your colleges, schools or institutions or in your workplaces, you cannot expect that everyone would be believers.
0: விசுவாசி தான் எனக்கு நண்பனா இருப்பான் அப்படினு சொல்லி நீங்க எதிர்பார்க்கணும்னா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க.
1: If you expect a believer should be your friend, then you cannot get friends in many places.
0: ஆனால் நீங்கள் உங்கள் இடங்கள் நீங்க தேடுவீங்களானா அவங்க கொஞ்சம் குறைவா இருப்பாங்க, ரொம்ப அரிதா இருப்பாங்க, ஆனா அவர்கள் நீதியோடு வாழ்வார்கள்.
1: But if you search in those places, they would be very little in number and very rare, but they will live a righteous life.
0: நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களோடு நாம் நட்போடு பழகுவது நல்லது.
1: I tell you, it is good to have friendship with such kind of people.
0: அப்படிப்பட்டவர்களோடு நாம் சம்பந்தம் வைத்திருப்பது நல்லது.
1: It is good to have connections and associations with them.
0: ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க.
1: But don't forget one thing.
0: நம்முடைய வாழ்க்கையில நெருங்கி வரும் உறவுகள், விசேஷமாக இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது இந்த கொரிந்தியர்ல நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றி அவர் பேசும்போது அவர் எதை பற்றி பேசுறாருன்னு கேட்டா நாம வந்து தேவனுடைய பிள்ளைகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டியதை பற்றி அவர் பேசுறாரு.
1: So also when we come to close relationships, especially in this scripture portion where he speaks about family relationship, he says we should be very careful in choosing people for our life.
0: நீங்க ரெண்டு விதமான நீதி இருக்குன்றது விளங்கிக் கொள்ளணும்.
1: So you have to understand there are two kinds of righteousness.
0: ஒன்னு மனுஷ நீதி, இன்னொன்னு தேவனுடைய நீதி.
1: So one is the righteousness of man, the other one is the righteousness of God.
0: இதை தான் நம்ம சன்மார்க்கர்கள் என்று சொல்வோம்.
1: So this is what we called as upright.
0: சன்மார்க்கர்கள் யார் என்று சொன்னால் தங்களுக்கு தெரிந்த, தங்கள் அறிந்த சட்டத்தின்படி அவங்க வந்து ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நடப்பாங்க.
1: So they are the people who walk very uprightly and perfectly in this world according to the laws that they know.
0: இப்படிப்பட்டவர்கள் நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க.
1: So you are surely met such kind of people.
0: நீங்க பாருங்க, நீங்க உங்க ஆபீஸ்ல உங்க அதிகாரிகள்ல கூட ரொம்ப நேர்மையா கிளீன் ஹேண்டோட, பண ஆசை இல்லாம, பொருள் ஆசை இல்லாம, லஞ்சம் வாங்காம, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப கிளீன் ஹேண்டோட இருக்கிற அநேகரை நீங்க பார்க்கலாம்.
1: So you can also identify such kind of officers or people in your officers where they will be very clean handed, very honest, who will not accept bribes.
0: இவர்கள் யாருன்னா சன்மார்க்கமா வாழ்றவங்க.
1: So they are the one who live an upright life.
0: அவங்க மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம, கர்த்தருக்கு பயந்து, அவங்க அறிந்த கடவுளுக்கு பயந்து உண்மையா இருப்பாங்க.
1: So they don't do anything against their conscience and they fear the Lord or God which they know.
0: அதே வேளையில தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை அக்கிரமம் செய்யறவனும் உட்கார்ந்திருப்பான்.
1: At the same time you can find people who claim themselves to be the Christians but do all wickedness.
0: மனுஷ நீதியின்படி மனுஷனுடைய கண்கள்ல மனிதனுக்கு முன்பாக தயவு பெறுகிறவர்களை நம்முடைய கண்கள் தேடணும்.
1: So our eyes should seek and identify people who receive this kind of mercy before the eyes of man who are righteous.
0: அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நண்பர்களா இருக்கணும்.
1: So such kind of people should be our friends.
0: நீங்கள் 101 சங்கீதத்தை வாசித்து பாருங்களேன்.
1: If you read Psalm 101.
0: ரொம்ப அருமையா அங்க சங்கீதக்காரன் சொல்வாரு.
1: Psalmist is very beautiful.
0: 6 வசனம் பாருங்க.
1: Verse 6.
0: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான்.
1: My eye shall be upon the faithful of the land that they may dwell with me. He that walketh in a perfect way, he shall serve me.
0: கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை.
1: He that walketh deceit shall not dwell within my house. He that telleth lies shall not tarry in my sight.
0: இவர் யாரை பத்தி பேசுறானா, தாம் வீட்ல எடுக்கிற வேலைக்காரர்களுக்கு அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, அவங்க உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் யாருன்னா, தனக்கு சேவை செய்யறவங்களை கூட அப்படிப்பட்ட கேட்டகரியில் அவர் சேர்த்தாரு.
1: So here he actually adds the servant maids and servant men who is working in a house to be added in that category who should be very faithful, who should not do any deceit.
0: இங்க பாருங்க, இந்த அந்த காலங்கள்ல வந்து சேவை செய்தவர்களை பொதுவா வந்து யூதர்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது.
1: So those days we cannot necessarily expect that all the servants would be Jews.
0: தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் தாவீதுக்கு சேவித்தாங்க என்று சொல்ல முடியாது.
1: You cannot say only people who are chosen by God are the one who served David then.
0: அந்நியர்கள் கூட வந்து சேவை செய்யறாங்க.
1: Even there were strangers and other people who served there.
0: தண்ணீர் மொழுகிறவர்களா இருந்தாங்க.
1: They were the one who fetched water.
0: வீட்டு காரியங்களை செய்தாங்க.
1: They were the one who did household works.
0: ஆனால் தாவீது சொல்றான், யாரா இருந்தாலும் சரி உண்மையானவர்கள் மேல்தான் என் கண்கள் இருக்கும், உத்தமர்கள் தான் என்னை சேவிப்பாங்க, பொய் சொல்றவன் கபடு பேசுறவன் என் கண் முன்னாலே இருக்க மாட்டான்னு
1: சொல்றாரு. So but David says no matter whoever it might be only my eyes will seek the faithful and the one who walks in the perfect he shall serve me and he that don't work deceit shall dwell in my house.
0: இவர்கள் எதற்கு உதவுவார்கள்?
1: So they will help for what?
0: எதற்காக இவங்க நமக்கு பயனுள்ளவர்களா இருப்பாங்க?
1: In what way they will be useful to us?
0: உலக வாழ்க்கையில நாம வந்து வாழ்வதற்கு, கபடற்றவர்களாய் வாழ்வதற்கு, உலகத்துல நற்சாட்சியோடு வாழ்வதற்கு, உலக ரீதியாக வெற்றி பெறுவதற்கு இவர்கள் ரொம்ப அவசியம்.
1: So we need such kind of people for us to be successful in this worldly manner, to live a worldly life in a righteous way.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆனா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை, உங்களுடைய சொந்த குடும்பத்தை கட்டணும் அப்படின்னும் போது நீங்க தேட வேண்டியது யாருன்னு கேட்டா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை.
1: But when you come to your own Christian life, when you find people for your family, then you have to see that light and darkness have no connection with each other.
0: உலகு நீதி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அது இருளா தான் இருக்கு.
1: No matter how much they might be perfect in this world, but it is always darkness in the sight of God.
0: உலக நீதி எவ்வளவு சுத்தமாக கண்களுக்கு தெரிந்தாலும் தேவனுக்கு முன்பாக அந்த மனுஷ நீதி ஒரு அழுக்கான கந்தை போல தான் இருக்கு.
1: No matter how righteous it might be in the sight of man, it is always just a dirty cloth before God.
0: ஆனா நீங்க வந்து சம்பந்தம் தேடுறேன் அப்படின்னு வரும்போது நீங்க வெறும் மனுஷ சன்மார்க்கத்தையும் மனுஷ நீதியை மாத்திரம் தேடிடாதீங்க. நீங்க தேவனுடைய வெளிச்சத்தை, தேவனுடைய நீதியை பெற்றவர்களை, தேவனுடைய வெளிச்சத்தை சுமக்கிறவர்களாகிய விசுவாசிகளை நீங்க தேடுங்க.
1: But when you come to the context of seeking alliances, don't just look at the righteousness in the worldly aspect alone, but seek for righteous people who are believers who walk in the light of God.
0: யாரை எதற்கு எங்கு பயன்படுத்த வேண்டும், யாரோடு எவ்வளவு நெருங்க வேண்டும் என்று நமக்கு தெரியணும்.
1: So we should know where, when and how to use people in what places and how close to acquaint with each other.
0: இதிலே ஒருவன் சமரசம் செய்து இதிலே ஒருவன் தவறு செய்யும் போது அதனுடைய பின் விளைவுகளை தன்னுடைய சந்ததி சந்ததியாக அவன் அனுபவிப்பான்.
1: So if a person compromises in this matter and if he just go along with that, then it means that he does a mistake for generation and generation.
0: அதனால தான் இந்த 15 16ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆழமா அதுக்கு போறாரு அதுக்குள்ள. ரெண்டு கொரிந்தியர் 6:15-16 இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாரு.
1: சோ இன் செகண்ட் கொரிந்தியன் 6:15-16 ஹி கோஸ் பிட் டீப்பர்.
0: அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது.
1: சோ ஹி சேஸ் வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் बिटवीन கிறிஸ்ட் அண்ட் தி பேலியாள்.
0: அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது.
1: ஹி சேஸ் வாட் பார்ட் ஹஸ் தி தட் பிலீவர் வித் an இன்ஃபிடல்.
0: தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது.
1: ஹி சேஸ் வாட் அக்ரிமென்ட் ஹஸ் தி டெம்பிள் ஆஃப் காட் வித் ஐடல்ஸ்.
0: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
1: For you are the temple of the living God, as God has said, I will dwell in them and walk in them, and I will be their God, and they shall be my people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be very careful in this.
0: சம்பந்தங்கள் கலக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: When you make alliances, you should be very careful.
0: வேதத்தை வாசிக்கும்போது எத்தனையோ பேர் உலக மனிதர்களுக்கு சேவை செய்திருக்காங்க. உலக மனிதர்கள் தங்களுக்கு சேவை செய்திருக்காங்க.
1: When you read the Bible, you can see many people who serve the worldly people and many worldly people who serve the Christian people.
0: ஆனால் அவங்க சம்பந்தம் வரும்போது தேவனுடைய ஜனங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போல.
1: But when they come to family relationships and alliances, they never went away from God.
0: ஏன்?
1: Why?
0: என்ன அதுல முக்கியம்?
1: What is important there?
0: ஏனென்றால் நான் சம்பந்தம் கொள்றது ஒரு தனிப்பட்ட நபரோடு அல்ல. சம்பந்தம் என்று வரும்போது, திருமணம் என்று வரும்போது, இதற்கு பின்பாக எந்த விதமான சந்ததி வரப்போகிறது அதன் மேல நான் கவனமா இருக்கிறேன்.
1: So when I come to marriage, it is not a relationship that I have with one single person, but I just focus upon the descendant or the generation that will follow that.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: Just think this.
0: ஒருவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லவர், ஆனா அவர் கிறிஸ்தவர் அல்ல, விசுவாசி அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சம்பந்தம் பண்ணும்போது.
1: So just because you like a person who is very good but he is not a Christian, therefore you make alliance with them.
0: உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராது.
1: You both will not have any problem.
0: நீங்க ஒருவேளை அவரை நீங்க பாராட்ட, அவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, காரியங்கள் சுமூகமா போயிட்டு இருக்கும்.
1: Maybe you can appreciate them and they will give you all the permission, they will give the liberty to do everything.
0: ஆனால் உங்கள் பிள்ளைகள் என்று வரும்போது,
1: but when you come to your children,
0: ஒரு தகப்பனுடைய ஆலோசனை, தாயினுடைய போதகம் என்று வரும்போது, ஒரு பக்கம் வேதத்திலிருந்து வரும், ஒரு பக்கம் வேதத்திலிருந்து வர வேண்டிய ஆலோசனை வராது.
1: So on one side the instruction of the father and the counsel of the mother, so one will come from the Bible, the other side it will not come from the Bible.
0: ஒரு பக்கம் வெளிச்சமா வரும், இன்னொரு பக்கம் இருளா வரும்.
1: On one side it will come as light, the other side it will come as darkness.
0: ஒரு பக்கம் தேவாலயமா இருக்கும், இன்னொரு பக்கம் விக்கிரகமா இருக்கும்.
1: On one side it will be temple of God, on the other side it will be idol.
0: பாதிக்கப்பட போவது யார் என்றால் சந்ததி.
1: So it is the generation that will be affected.
0: அதனால இந்த கவனமா நீங்க இருக்கணும்.
1: So you should be careful in this.
0: நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி சம்பந்தம் தேடும் போது நீங்க கேட்கணும், நான் திருமணம் செய்ய போகிற இந்த நபர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பாரா, ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக இருப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும்.
1: So whenever you find a groom or a bride for yourself or for your children, you should ask this question, whether that parent, that he, will he be a spiritual father or will he be a spiritual mother.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுல நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம்.
1: And it is very careful, we should be very careful in that.
0: அப்படி இல்லை என்றால் நாம் வந்து இருளிலே நடக்கிறவர்களாக மாறிடுவோம்.
1: If not, we become people who walk in darkness.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது வந்து நான் சொன்னேன், நீங்க இருள்ல நடக்காம வெளிச்சத்துல நடக்கணும்னா முதலாவது துன்மார்க்கத்தை கைவிடுங்க.
1: First I told you, in order to walk in light and not in darkness, we have to forsake wickedness.
0: இரண்டாவது பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள்.
1: Number 2, have fellowship with saints.
0: மூன்றாவது யோவான் 8:12 பாருங்க.
1: Number 3, John 8:12.
0: John 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான் என்று சொன்னார்.
1: Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that follows me shall not walk in darkness, but shall have the light of life.
0: ஜீவ ஒளியை அடைய வேண்டுமானால் வழி என்ன?
1: So what is the way to attain the light of life?
0: வேதம் சொல்கிறது, இயேசுவை பின்பற்றுங்கள்.
1: The Bible says, follow Jesus.
0: என்னை ஒருவன் பின்பற்றுவானானால் அவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஒளியிலே நடப்பான்.
1: He that follows me shall not walk in darkness, but shall have the light of life.
0: அவன் ஜீவ ஒளியை அடைவான்.
1: He will attain the light of life.
0: ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவானானால் அவனுக்குள்ளே இருள் இருக்காது.
1: If a person follows Jesus, there will not be darkness in him.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: யோவான் 10 அதிகாரத்தில் இதை இயேசு பல விதங்களில் விளக்குறாரு.
1: In John chapter 10, the Jesus explains it in many ways.
0: 27 வசனத்தில்
1: Verse 27.
0: என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று வாசிக்கிறோம்.
1: He says, my sheep hear my voice.
0: அவர்கள் ஒரு அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது என்று சொல்லி 5 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In verse 5 he says that they will not give heed to the voice of a stranger.
0: நாம தேவனுடைய வழிகளில் நம்ம வெளிச்சத்தில் நடக்கணும்னா இயேசுவை பின்பற்றணும்.
1: So if you want to walk in the light, we have to follow Jesus.
0: அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவர் சத்தம் கூப்பிடுகிற இடத்திற்கு நம்ம பின்னாலேயே போகணும்.
1: So we have to give ear to his voice and then follow the path which he shows.
0: சுருக்கமாக 3 காரியங்கள் இது கீழே நான் சொல்றேன்.
1: So I tell you 3 things in short under this.
0: இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால போகணும்னா அவருடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும்?
1: So in order to hear the voice of God and follow him, how can we hear his voice?
0: ஒருவேளை நாம சாமுவேல் பிள்ளையாண்டான போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன உடனே காதுகளிலே வந்து நேரடியாக பேசுகிற இயேசுவின் சத்தத்தை நாம கேட்கிற அனுபவம் நமக்கு இல்லாம இருக்கலாம்.
1: Maybe we may not have the experience of that small Samuel where he said, Lord, hear your servant, where he heard the voice of God directly in his ears.
0: அதே போல பவுல போல நேரடியாக இயேசுவின் சத்தத்தை தன் காதுகள் கேட்கும்படி பேச கேட்ட பவுலை போல நம்ம வாழ்க்கையில் அனுபவம் இல்லாம இருக்கலாம்.
1: Maybe also we may not have the experience of Paul who heard the voice of God directly into his ears.
0: அப்போ சில பேர் சோர்ந்து போயிடுறாங்க. என்கிட்ட இயேசு பேசவே இல்லை, நான் பேசணும்னு வருஷக்கணக்கா காத்திருக்கிறேன், இயேசு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க.
1: Some people get disappointed that they say, I wait for many years together that Jesus may speak with me, but he is not speaking to me.
0: ஆனால் இயேசு எப்படி பேசுவார்?
1: But how will Jesus speak?
0: அவருடைய வார்த்தை எப்படி வெளிப்படும்? அவருடைய சத்தத்தை கேட்டு எப்படி நம்ம வெளிச்சத்தில் நடக்க முடியும்?
1: So how can we hear his voice and follow in his way of light?
0: மூன்று விதமா அவர் பேசுவார்.
1: He speaks in 3 ways.
0: வேகமா குறித்து கொள்ளுங்க.
1: Note it down.
0: முதலாவது தம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார்.
1: Number 1, through his scriptures.
0: 2 தீமோத்தேயு 3:16 ல அதை வாசிக்கிறோம்.
1: We read in 2 Timothy 3:16.
0: 2 தீமோத்தேயு 3:16.
1: 2 Timothy 3:16.
0: அங்கே வேதம் சொல்கிறது.
1: The Bible says.
0: எல்லா வேத வாக்கியங்களும் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது.
1: All scripture is given by inspiration of God.
0: ஒரு தேவ மனுஷன் தேறினவனாக இருக்கும்படி எந்த நற்கிரியும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி அவைகள் நமக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு உபதேசத்திற்கு தேவன் அதை நமக்கு தந்திருக்கிறார்.
1: And the Lord has given and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction, righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works.
0: வேத வசனத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு கருவியா வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept this word of God and the scriptures as a tool to speak to us.
0: நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியும்.
1: Only when you read the word of God you can hear his voice.
0: என்ன அவர் பேசினாரு அப்படின்றத எழுதப்பட்டிருக்கிறது.
1: So whatever he has spoken is written here.
0: இதில் எழுதப்பட்டதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது.
1: So whatever is written in the scriptures is given by the inspiration of God.
0: எப்ப சீர்பட வேண்டுமோ அதை சீர்படுத்தும்.
1: So it will reprove us when we need to be reproved.
0: எங்க போதன வேண்டுமோ அதை போதிக்கும்.
1: So wherever we need that instruction it will instruct
0: us.
1: நீங்கள்
0: அங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்.
1: And he said unto them, if they hear not Moses and the prophets, neither will they be persuaded though one rose from the dead.
0: இரண்டாவது இயேசு எப்படி நம்மோடு பேசுவார்?
1: Number 2, how Jesus will speak to us?
0: தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுவார்.
1: Through his servants.
0: தம்முடைய ஊழியர்களை கொண்டு அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியும்.
1: So we can hear his voice through his servants.
0: அதனால தான் இங்க பாருங்க அந்த ஐசுவரியவான் லாசருவை வந்து தன்னிடத்துல சாரி அவனுக்கு இருக்கிற 5 சகோதரர் இடத்துக்கு பூமியில அனுப்புனா அவங்க சத்தத்தை கேட்பாங்க, அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு ஆபிரகாம் கிட்ட கெஞ்சும் போது.
1: That's why when this rich man pleaded Abraham to send Lazarus to his 5 brothers that they may also know, repent and not come to this hell.
0: அங்க இருந்து சத்தம் வருது, அங்க மோசே இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கட்டும்.
1: So there came a voice from heaven saying that there are Moses and other prophets there, let them hear to their voice and obey.
0: தேவன் தம்முடைய ஊழியர்களை எழுப்பி தம்முடைய சிங்காசனத்திலிருந்து பேசுறாரு.
1: The Lord raises his servants and speaks his word right from his throne.
0: அவர்களுடைய வாயோடு இருந்து கர்த்தர் பேசுறாரு.
1: The Lord is with their mouth and the Lord speaks through them.
0: நான் உண்மையா சொல்ல முடிய அந்த அனுபவத்தை பலமுறை என் வாழ்க்கையில அனுபவித்திருக்கேன்.
1: I tell you, I have experienced that experience many times in my life.
0: நான் வீட்டுல ஆயத்தம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆவியானவர் சொல்றதான் நான் எழுதி ஆயத்தம் பண்ணி குறிப்புகளை எடுத்து வந்து பேசுறேன்.
1: So I sit in the presence of God, I take notes from God, whatever the Holy Spirit speaks to me, I just take that notes and come and preach here.
0: ஆனால் எத்தனையோ முறை என்னால் சொல்ல முடியும், நான் வந்து பேசின அநேக காரியங்கள் நான் முன்னால சிந்தனை பண்ணதும் கிடையாது, அது என்னுடைய நோட்ஸ்ல இருந்ததும் கிடையாது.
1: I can tell you many times the things which I spoke, it was not present in my mind as well, and also it is not in my notes as well.
0: எத்தனையோ ஊழியர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு.
1: Many pastors and servants of God have this
0: experience. அந்த நேரம் வெளிப்பட்ட வார்த்தையை ஏன் பேசணும், இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோம், நமக்கே தெரியாது.
1: We will not know why we uttered this word, why did we speak about this.
0: ஆனா அநேகரும் சொல்வாங்க, பாஸ்டர் that word was for me, அந்த வார்த்தை எனக்குனே ஆண்டவர் பேசினாரு.
1: But many will say, pastor, that word was for me.
0: சில வேளை சொல்வாங்க, இதுதான் நான் காலைல பேசிட்டு வந்தேன், இதுதான் இதுக்கு ராத்திரி பேசிட்டு இருந்தேன், கரெக்டா எனக்கு அந்த பதில கர்த்தர் கொடுத்தாரு.
1: So many will say, this is what I was discussing last night, this is what I told this morning, but correctly the Lord gave me the answer.
0: இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்
1: தம்முடைய
0: தேவ ஊழியர்களை கொண்டு தேவன் பேசுகிறார்.
1: The Lord who searches our hearts, he will speak to us through his servants.
0: அப்போ அதன் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம்.
1: So we can hear his voice through that.
0: மூன்றாவது கடைசியா எப்படி நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம வெளிச்சத்துல நடக்கலாம்?
1: So third and the last way, how can we hear his voice and walk in the light?
0: 1 John 2:27.
1: 1 John 2:27.
0: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
1: But the anointing which you have received of him abideth in you, and he need not that any man teach you, but as the same anointing teaches you of all things, and is truth, and is no lie, and even if as it has taught you, he shall abide in him.
0: இயேசுவின் சத்தத்தை எவ்விதமாய் கேட்பது?
1: How to hear the voice of Jesus?
0: முதலாவது அவருடைய வசனத்தினாலே.
1: First through his scriptures.
0: இரண்டாவது எப்படி தேவனுடைய வசனத்தை வார்த்தை சத்தத்தை கேட்பது?
1: Number 2, how to hear the voice of God?
0: அவருடைய ஊழியர்கள் மூலமாக.
1: Number 2, through his servants.
0: மூன்றாவது இயேசுவின் சத்தத்தை எவ்வாறு கேட்க முடியும்?
1: So number 3, how can we hear the voice of Jesus?
0: அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய போதனையினாலே.
1: Through the teaching of his Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்.
1: The Holy Spirit will speak.
0: அவருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார்.
1: His Spirit will lead us into all truth.
0: இயேசு சொன்னார், நான் போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்.
1: Jesus said, I leave, but I leave a comforter with you.
0: ஆனால் நான் எதையெல்லாம் உங்களுக்கு போதித்தேனோ அதையெல்லாம் அந்த ஆவியானவர் நினைப்பூட்டுவா.
1: So whatever I've taught you, that Holy Spirit will remind you.
0: எல்லாத்தையும் அவர் ஞாபகப்படுத்துவார்.
1: He will remind you everything.
0: எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார்.
1: He will teach you everything.
0: நான் சொல்லுவேன், அவருடைய சத்தத்தை நம்ம தொடர்ந்து கேட்போமானால்,
1: I tell you, if you continually hear his voice,
0: நான் நிச்சயமாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின்னால செல்வோம்.
1: We will surely hear his voice and follow him.
0: அவரை நாம் சத்தம் கேட்டு பின் செல்வோமானால் இருளிலே நடக்கவே மாட்டோம், நாம வெளிச்சத்துல நடப்போம்.
1: If we hear his voice and follow him, we will not walk in darkness, but we will walk in light.
0: வெளிச்சம் நமக்கு தேவை.
1: We need light.
0: வேதமே வெளிச்சம்.
1: The word of God is a light.
0: போதகம் சத்தியம்.
1: The commandment is the law.
0: நான் சொல்வேன், ஆண்டவரே இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா எங்களை வைத்துக் கொள்ளும்.
1: I tell you, Lord, please keep us as people who walk in the light.
0: துன்மார்க்கத்தை விட்டு விலக கிருபை தாரும்.
1: Give us grace to forsake wickedness.
0: பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் பாராட்ட கிருபை தாரும்.
1: Give us grace to have fellowship with saints.
0: இயேசுவே அவருடைய சத்தம் கேட்டு பின்பற்ற கிருபை தாரும்.
1: Give us grace to follow Jesus by hearing his voice.
0: ஜெபமனோமா.
1: Shall we pray?
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our merciful and gracious Father, we praise you.
0: எங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீர் வரவழைத்திருக்கிறீர்.
1: Lord, you brought us out of this darkness into a marvelous light. Lord,
0: எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருளிலே மூழ்கி விடாதபடி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: Lord, we pray that you make us as children of light who walk in light, that our light may not be totally drowned in darkness, Lord.
0: ஆண்டவரே, அதற்காக நாங்கள் செய்ய வேண்டியவைகளை எங்களோடு போதித்திருக்கிறீர்கள்.
1: Lord, and you have also taught us what we are supposed to do to walk in light, Lord.
0: ஆண்டவரே, வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்மை கடைசி மட்டும் பின்பற்றி வர கிருபை தாரும்.
1: Give us grace to Lord, listen to your voice. Lord, listen to your word, obey it and follow you until the end, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.
1: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு நகை வியாபாரியின் மறைவிற்கு பிறகு அவருடைய குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது. ஒரு நாள் அந்த நகை வியாபாரியினுடைய மனைவி தன்னுடைய மகனை அழைத்து ஒரு நீல கல் பதித்த நெக்லஸை அவனுடைய கையிலே கொடுத்து, இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்கு செல், அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் மகனே என்று அனுப்பினாள். மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனுடைய மாமாவின் கடையை அடைந்தான். அவனுடைய மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக பார்த்தார். அவனிடம் இப்படி கூறினார், என் அன்பு மருமகனே, இப்போது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து இதனை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று அம்மாவிடம் கூறு என்று கூறி அனுப்பினார். மேலும், நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றும் கூறினார். எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போகத் தொடங்கினான். அங்கே கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான். ஒரு நாள் அவனுடைய மாமா, மருமகனே, அந்த நெக்லஸை உன் அம்மாவிடம் இருந்து இப்போது வாங்கி வா, அதாவது மார்க்கெட் நிலைமை இப்போது நன்றாக இருக்கிறது, உனக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் என்று அவனிடம் கூறி அனுப்பி வைத்தார். அவன் அம்மாவிடம் சென்று நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதனை பரிசோதித்தான். அது ஒரு போலி என்பதை அப்போது அவன் கண்டுபிடித்தான். அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் அப்போது தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியமடைய தொடங்கினான். நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்கு திரும்பினான். நெக்லஸை கொண்டு வரவில்லையா? மாமா கேட்டார். மாமா, இது போலியானது, ஆனால் இதை என்னிடம் ஏன் மறைத்தீர்கள் என்று அவன் கேட்டான். அதற்கு மாமா, நீ முதன் முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்தபோது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீ நினைத்துக் கொள்ளக்கூடும். ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய். இன்று நீயாகவே இதை பற்றிய அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருக்கிறாய். அந்த நேரத்தில் உண்மையை கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இழையை அறுந்து விடாமல் காப்பது மேலானது என்றும் முக்கியமானது என்றும் எனக்கு தோன்றியது. தவறான புரிதல்களால் நம்முடைய உறவு முறைக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது, பிறகு முறிவிற்கு இழுத்துச் செல்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் தனியாக நின்று வீழ்ச்சியும் அடைகிறது. நம்முடைய உறவின் இலைகளை அறுந்து விடாதவாறு பாதுகாத்து வாழ்வோம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி இருப்போமா?

வேதம் சொல்லுகிறது, நீ கழுகுகிற போல கர்த்தர் உனக்கு புது பலனை தந்து சட்டைகளை அடித்து உன்னை உயர எழும்பல் செய்வான்.

ஆராதிக்கிற இயேசு சுவாசிக்கிற காற்றை போல அவரை பார்க்க முடியாது. ஆனா அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இயேசுனோட கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்களா?

பிள்ளைகளை அவர் இல்லாம ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நம்மளால போக முடியாது. ஏன்னா சுவாசிக்கிற காற்றுவே இயேசுவா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நடத்துகிறான்.

பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் தாமதமாய் கொண்டிருக்கிறதா? Everything in life getting late. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெயிட் பண்றது நல்லது. Your wait is worth it. நீ என் காத்திருக்கிறது நல்லது. பிரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னோட கூட சேர்ந்த பாடலை பாடுறீங்களா? கர்த்தர் ஆராதிக்கிறீங்களா?

அவருக்கு இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது. அது மூடை விழ விளங்கும், அதை சாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். Something in your life is getting late. உன் வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதமாகுதுனா பெரிதாய் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா?

உறவினர்கள் இதில் யார் எல்லாம் நேசித்தீர்களோ எல்லாரும் உங்களை விட்டுடும் போற நிலம் என்று கூறுகிறார். ஆண்டவர் எல்லா இழந்த யோபுவை பார்த்து ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருகிறேன் சொல்லி இழந்தவர்களை காட்டும் ரெட்டிப்பான பலனை கத்தர் கொடுத்தார். இந்த பாடலை கேட்கிற உங்களுக்கு நேரம் இசைக்கிறேன், இழந்து போன எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ரெட்டிப்பானதாய் ஒரு ஆசீர்வாதம் தர போகிறான்.

நெகேமியாவின் புஸ்தகம் 6 அதிகாரம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதா பேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனாகிய பேதுருவை பார்த்து, நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுருவனுடைய பதிலாக இந்த பாடல் அமைகிறது. கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள், அநேகருக்குள்ள ஒரு வாஞ்சை, நான் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம் செய்யணும், உண்மையான ஜீவியம் செய்யணும், ஆண்டவர் என்னை அளவற்ற விதமாய் நேசிக்கணும். நிறைய எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, அந்த நாள் முடிகிற வேளையில சிலர் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நான் இந்த நாளை ஆரம்பிச்சேன், ஆனால் கடைசியில் என்னால் முடியல பிரதர், நிறைய ஸ்பாவங்கள் எனக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது, எப்படியாகிலும் நான் கோபப்பட்டுறேன், எரிச்சல் அடைஞ்சறேன், சண்டை போட்டுறேன், தவறான எண்ணங்கள் வந்துடுது, என்னால் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியம் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் பாரம் நிறைய பேருக்குள் உண்டு. ரோமர் 8:8 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்குமானால் தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை நம்மால் செய்ய முடியாது. மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் வெளிப்படுமானால் நம்மால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை செய்ய முடியாது. நம் ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, ஆவிக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:8 முதல் பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லுவார். ஒரு மனுஷனுடைய சிந்தை அவனுக்கு சரியா இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கும். கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம். நாம ஜெபிக்கணும்னு நினைப்போம், நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நினைப்போம், பயப்படும்னு நினைப்போம், ஆனா சரீரத்துல அது ஒத்துழைக்காது. சரீரம் வேறு விதமா சிந்திக்கும், மாம்சம் ஆவி வேறு விதமாய் சிந்திக்கும். அப்ப மாம்சத்துக்குரிய காரியங்களை தூக்கி எறியும் போது, ஆவிக்குரிய காரியங்களை செயல்படும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்கள், ரோமர் 8:5-7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தையே அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம என்ன யோசிக்கிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாம ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நாமே அடையாளமிட முடியும். அப்ப நம்முடைய சிந்தை தெளிவாயிருந்தால், மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தையோடு இருந்தால், நிச்சயம் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்போம். எப்பவும் கர்த்தர் கூட இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மாம்சம் என்ன செய்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை அநேக நேரங்களிலே இழக்க வைக்கிறது. அதனால ஒரு மனுஷனுடைய சிந்தை மிக முக்கியம். ஏன்னா என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாரையும் பார்த்து சொல்லவே முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, மனுஷனுடைய சிந்தையை பார்க்கிறவர். அவர்கள் சிந்தையை அறிந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ததே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சகோதர சகோதரி, உங்க சிந்தனையில நீங்க கவனமா இருங்க. எப்பவும் உங்க சிந்தனையில வேத வசனத்தை அதிகமா நினைத்து கொண்டே இருங்கள். வேத வசனத்தை மாத்திரமல்ல, ஜெபத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடாதிருங்க. நீங்கள் அசுத்தமான சிந்தனைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டுவிடும். உங்கள் நாவிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அவிசுவாசமான காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா மாறிடுவோம், ஆவிக்குரிய காரியங்களை இழந்து விடுவோம்.
அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவர்களை, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தது போல கர்த்தரும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். சகோதரா சகோதரி, உங்கள் சிந்தனையை எப்போவும் தேவ வசனத்தினாலே நிரப்புங்க. ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்களேன், நிச்சயமா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல சொல்ல கன்ஃபஸ் பண்ண கன்ஃபஸ் பண்ண நம்முடைய சிந்தனையிலிருந்து ஆவையிலிருந்து சரீரம் முழுவதும் ஒரு விசுவாச எழும். கர்த்தர் கண்டிப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நமக்கு வேற என்ன வராது? வேற ஏதாவது ஒரு சந்தேகமோ அவிசுவாசமோ மாம்ச எண்ணங்களோ வரும்போது சரீரமும் கரைப்பட்டுவிடும், வாழ்க்கையும் கரைப்பட்டுவிடும். இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கலாம். நீ வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. நம்முடைய மாம்சத்துக்கு தேவையான உலக காரியங்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் அதை பார்த்து நம்முடைய ஆவியை கெட்டு போக வைக்காதபடிக்கு பரிசுத்த வேதத்தின் மேல் நம்முடைய கவனம் செலுத்துவோம். வசனம் நம்முடைய உணவாயிருக்கட்டும், வசனம் நம்முடைய பார்வையாயிருக்கட்டும், வசனம் நம்முடைய சிந்தையாயிருக்கட்டும். நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்வோம், நிச்சயமாய் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் ஆவிக்குரிய சிந்தனையோடு எப்போதும் வசனத்தை குறித்து ஜெபத்தை குறித்து எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்துகிற சிந்தனையோடு இருந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் மனதார ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே கத்தருடன் என்ற தலைப்பிலும், ரெண்டு நாளாகமும் 17:3-5 ஜீவ வார்த்தையுடாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கத்தர் ஜோசேபாத்தோடு இருந்தார், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கத்தருடன் என்ற தலைப்பு. இன்றைக்கு அநேகர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நோக்கி ஓடுகிறார்கள். இவர்கள் எவ்வளவு வேகமாக ஓடி விரட்டினாலும் இவர்களுக்கு எட்டாத தூரத்தில் அது ஓடிவிடுகிறது. ஜோசபாத் ஆசிர்வாதத்தை தேடி ஓடவில்லை, ஆனாலும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரை தேடி வந்தன. அதனுடைய ரகசியம் என்ன? வேதம் ஒரே வரியில் அதை விளக்குகிறது. கத்தர் ஜோசபாத்தோடு இருந்தார் என்பதே அந்த வரி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் கத்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கத்தர் உங்களோடு கூட இருக்கும் போது கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். தீர்க்கதரிசியாகிய அசரியா சொன்னார், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்படியாக 2:15 காணலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலமே எழுந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை தியானித்து அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்நாளெல்லாம் அவரை துக்கப்படுத்தாத படிக்கு, அவர் உங்களை விட்டு விலகி விடாதபடி, சிறந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பது போல அவரை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய மேன்மை அவனுடைய செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ படிப்பினாலோ அல்லது ஞானத்தினாலோ ஏற்படுவது இல்லை. அவனுடைய மேன்மை கர்த்தர் அவனோடு கூட இருப்பதில் தான் இருக்கிறது. கத்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் மேலும் மேலும் விருத்தி அடைந்தான். கத்தர் நோவாவோடு கூட இருந்தார், ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். கத்தர் ஏனோக்கோடு கூட இருந்தார், ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது எந்த விரோதியும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பொல்லாத மனுஷனும் உங்களுக்கு விரோதமாய் சீர முடியாது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் என்றல்லவாய் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் ஜோசேபாத்தோடு இருந்தார், எத்தனை பெரிய சாட்சி இது. உலகம் உங்களை பார்க்கும் போது உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காணட்டும். கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களோடு இருக்கிறதை காணட்டும். ஆவியின் வரங்களும் வலிமைகளும் உங்களோடு இருக்கிறதை காணட்டும். அன்று உயிர்த்தெழுந்த இயேசு சீசர்களோடு இருந்ததை உலகம் கண்டது. சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6 நாங்கள் காணலாம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக நீங்கள் 24 மணி நேரங்களின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் பலனடைய பயனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவு செய்வாராக. ஆமென்.

0: தேவனை அங்கீகரிப்பது என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 3 and verse 6.
2: என்னோடு கூட தயவு கூர்ந்து வேதத்தை ஆறாம் வசனத்தை வேதித்திருப்புங்கள்.
1: In all your ways acknowledge him and he shall direct your paths.
2: உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: In all your ways acknowledge him and he will direct your paths.
2: உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
1: Our God is a God who is wonderful and willing to lead us and direct us.
2: நம்மளுடைய தேவன் மிகவும் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். நம்மை வழிநடத்தும்படியாக அவர் சித்தம் கொண்ட தேவனுமாய் இருக்கிறார்.
1: He is a God who helps us to walk through life with ease and also with great experiences along the way.
2: நம்மளுடைய தேவன் நம்மை வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், கஷ்ட நஷ்டங்களின் மத்தியிலும் ஒரு அனுபவங்களின் ஊடாகவும் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார்.
1: The Bible says the steps of a good man are ordered by the Lord.
2: வேதம் சொல்கிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று.
1: But it's so surprising to me because the God who made heaven and earth will be so humble enough to come and guide small, simple, silly people like us.
2: பாருங்கள், இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரத்தையும் படைத்த பெரிய சிருஷ்டியான தேவன் ஒரு சாதாரண அற்பமான ஒரு மனிதனை நடத்துவதற்காக அவர் இறங்கி வந்து கனிவுடன் நடத்துகிறவராய் இருக்கிறார்.
1: In Psalm 103 verse 14 to 16.
2: சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 14 முதல் 16 வசனங்கள் முடிய.
1: The Bible says for he knows our frame, he remembers that we are dust.
2: வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 14 வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார்.
1: As for man, his days are like grass. As a flower of the field, so he flourishes.
2: மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான்.
1: For the wind passes over it and it is gone, and its place remembers it no more.
2: காற்று அதின் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது.
1: Here the Bible talks about the frailty of man's life.
2: இங்கே ஒரு மாயமான ஒரு அற்பமான ஒரு மனிதனின் வாழ்க்கை நிலையை குறித்து வேதம் இங்கே விளக்குகிறது.
1: Man's life is so weak that even a wind can take him off and make him forget in the history of life.
2: பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஸ்திரத்தன்மை இல்லாத எவ்வளவு ஒரு பலவீனமான காரியமாய் காணப்படும் சொன்னால், ஒரு சாதாரண ஒரு காற்று வீசின உடனே காணாமல் போகிற ஒரு புல்லை போல் காணப்படுகிறது.
1: But even for a life that is so frail and weak, the eternal God is willing to guide our steps.
2: இப்படி ஒரு அற்பமாய் புல்லை போல பலவீனமாய் காணப்பட்ட மனிதனுடைய ஜீவியம் இருந்தாலும் இந்த அற்பமான ஜீவியத்தை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He wants to guide our steps.
2: அவர் நம்மளுடைய வழிகளை நடைகளை வழிகாட்டி நடத்த விரும்புகிறார்.
1: Who will God guide?
2: யாருக்கு இந்த ஆலோசனை வழிகாட்டுதல் கிடைக்கும்?
1: The verse talks about three things.
2: இந்த வசனம் மூன்று காரியங்களை பேசுகிறது.
1: Number 1,
2: முதலாவது,
1: the Bible says if you trust the Lord with all your heart.
2: வேதம் சொல்கிறது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவன் மீது சார்ந்து நம்பிக்கை கொள்ளும் பொழுது.
1: Number 2, if you stop leaning on your own understanding.
2: இரண்டாவது, உங்கள் சுய புத்தியை சார்வதை தவிர்த்து விடும் பொழுது.
1: Number 3, when you acknowledge God in all your ways.
2: மூன்றாவதாக, உங்களுடைய வழிகளெல்லாம் தேவனை நீங்கள் அங்கீகரித்து ஒப்புக்கொள்ளும் பொழுது.
1: Today I want to take up the third word.
2: இன்றைய நாளிலும் கூட இந்த மூன்றாவது பகுதியை எடுத்து நான் பேச விரும்புகிறேன்.
1: The moment we acknowledge God in all our ways, he takes over the movement of our life, he takes over our future, he takes over our life paths.
2: அந்த தேவனை நாம் வழிகளெல்லாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது அல்லது அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளது வாழ்க்கையை கையாளுகிறார், நம்மளது எதிர்காலத்தை கையாளுகிறார், எல்லா சூழ்நிலையும் கையாளுகிறார்.
1: If you want to understand the word acknowledgement,
2: இந்த அங்கீகரித்தல் அல்லது ஒப்புக்கொள்ளுதல் இந்த பதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
1: if you see a book that is published,
2: உதாரணமாக ஒரு புத்தகத்தை பிரசுரம் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால்,
1: either in the first page or the first few pages or the last few pages
2: அந்த பிரசுரிக்கப்படுகிற புத்தகத்தின் முதல் பகுதியிலோ அல்லது புத்தகத்தின் கடைசி பகுதியிலோ
1: they will have a section called acknowledgments
2: ஒரு பகுதி இருக்கும் அங்கீகரிப்பு அல்லது ஒப்புக்கொள்ளுதல் என்ற ஒரு பகுதி இருக்கும்
1: what is that part
2: அந்த பகுதி என்ன
1: there they mention the names of people who helped the author in publishing or writing that book
2: அந்த புத்தகத்தை எழுதியவருக்கு இயக்கியவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் புத்தகத்தை கொண்டு வர துணை புரிந்தார்களோ அவர்கள் பெயரெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும்
1: so and so did the correction of the book
2: இந்த புத்தகத்தை திருத்தம் செய்தவர்கள் இவர்கள்
1: proof reading
2: இதை சரிபார்த்தவர்கள் இவர்கள்
1: and people who printed that book
2: இதை அச்சிடப்பட்ட உதவி செய்தவர்கள் இவர்கள்
1: people who designed the book
2: இதை வடிவமைத்தவர்கள் இவர்கள்
1: and from where they took the particular statements and where you have borrowed statements so they put those people and they say mention those people and they say these are the people who wrote this statement from this book it was taken so we acknowledge their you know influence on this book
2: அந்த புத்தகத்தை எழுதி எழுத்தாளர் எல்லாவற்றையும் தன் சுயத்திலே எழுதாமல் ஒரு சில குறிப்புகளை வேறு ஒரு புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி எடுத்திருப்பார் அந்த புத்தகத்தை எழுதிய வேறு ஒரு புத்தகத்தை எழுதிய நபரின் பெயர்களையும் இங்க நன்றி அறிதலோடு குறிப்பிட்டிருப்பார்
1: so what the author wants to say is
2: குறிப்பாக எழுத்தாளர் என்ன சொல்ல விரும்புகிறார்
1: even though I have written this book
2: நான் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாலும்
1: I have still borrowed certain ideas from others
2: ஒரு சில காரியங்களை எழுத்து கடனாக வேறு ஒரு இடத்திலிருந்து குறிப்பாக வாங்கியிருக்கிறேன்
1: somebody has helped me in proof reading this book
2: சில பேர் இந்த புத்தகத்தை சரி பார்ப்பதில் உதவி செய்திருக்கிறார்கள்
1: so many people's work has come in and the culmination of many people's work is the book
2: அதனால் இந்த புத்தகத்தை தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் உருவாக்கவில்லை பல பேரோட கூட்டு முயற்சியினால் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது
1: in the same way
2: அதே போல
1: the bible says
2: வேதம் சொல்கிறது
1: in all your ways
2: உங்களுடைய எல்லா வழிகளிலும்
1: you acknowledge him
2: நீங்கள் தேவனை அங்கீகரியுங்கள் அல்லது ஒப்புக்கொள்ளுங்கள்
1: don't act behave or speak as if you are your own making and you did everything yourself
2: நீங்கள் ஒருபோதும் நானாகவே இதை செய்தேன் தன்னிச்சையாக இது நடந்தது என்று உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளாதிருங்கள்
1: but acknowledge god in all your ways
2: நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நடையிலும் தேவனையே முன்னிறுத்தி ஒப்புக்கொள்ளுங்கள்
1: jesus said
2: இயேசு சொன்னார்
1: you can do nothing without me
2: என்னாலே அன்றி உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தார்
1: without the tree the branch they cannot give fruit of themselves
2: maragal illamal kilaigalal tannechiyaga kanigalai kudukka mudiyad endru sollirundar
1: he said I am the vine
2: naane andha draatcha chedi endru sollirundar
1: you are the branches
2: neengal adirukkira kilaigal endru sollirundar
1: until you abide in me you will give fruit
2: ennile neengal nilaithirundal oliya ungalal kani kudukka mudiyadu
1: so the bible says in everything acknowledge him
2: adhal vedam solla ella kaaryathilum devani neengal angigariyungal
1: if you look at the way god created everything in the world
2: paarunga ulagathile devan ellavatrum srishtitha vidhathai neengal paarkum bolude
1: the lord made it sure that everything that was created declared the glory of god
2: devan srishtitha ella srishtippum thannudaiya magimai velippaduthum padiyagave thittamai srishtithirundar
1: in psalm 19:1-3
2: சங்கீதங்களின் புத்தகம் 19 சங்கீதம் 1-3 முடிய படிப்போம் என்று
1: சொன்னார் let's read first two verses
2: முதல் ரெண்டு வசனங்களை படியுங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 19:1-2 வசனங்களை படிக்கும் பொழுது
1: the heavens declare the glory of god and the firmament shows his handiwork
2: வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது
1: day unto day utter speech and night unto night reveals knowledge
2: pagalukku pagal vaarthaigalai poligirathu iravukku iravu arivai therivikkirathu
1: look at this
2: idai paarungal
1: it says everything you see
2: inigal paarkira ella kaaryamum
1: every created being
2: ovvoru srishtigalum
1: it shows the grandeur and the glory of the creator
2: idu devanudaiya magimeyana the srishtippaye velippaduthukirathu
1: you can identify an intelligent design in all of that
2: devan seidha indha srishtippila nerthiyana butti kurumey neengal paarkka mudiyum
1: a small ant shows how god can do miniature things so wonderfully
2: ore erumbai neengal paarkumbodhu ippadi oru chinna jeevaraasiye kuda devanal srishtikka mudiyum endru neengal unandu kollalam
1: you will be wondering where the heart is within this small tiny ant
2: neengal aacharyapadalam indha sitrambukku எங்கே அந்த சின்ன இருதயம் இருக்கிறது என்று
1: everything so beautifully created
2: ஆனால் அதையும் அழகாக நேர்த்தியாக தேவன் சிருஷ்டித்து இருக்கிறார்
1: but there is only one problem with this
2: ஆனால் இதிலே ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது
1: what is that
2: அது என்ன
1: in verse 3 it says
2: 3rd வசனம் சொல்கிறது
1: there is no speech nor language where their voice is not heard
2: அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
1: You look at all the creation,
2: இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் பாருங்கள்.
1: The big, bold, beautiful, whatever they are,
2: பெரிது கம்பீரம் விஸ்தாரமான எல்லாவற்றையும் பாருங்கள்.
1: They can show off beautiful colors, but they cannot speak.
2: அவர்கள் நல்ல ஒரு வர்ண ஜாலத்தை கூட வெளிப்படுத்துற சிருஷ்டியா இருக்கலாம், ஆனால் அவைகளால் பேச முடியாது.
1: Some months ago,
2: சில மாதங்களுக்கு முன்பதாக,
1: there was a small cat that was roaming around our house for some time.
2: எங்கள் வீட்டை சுற்றி ஒரு சின்ன பூனை ஒன்று சுற்றி திரிந்திருந்தது.
1: Of late, every time we opened the door, it will run inside.
2: ஒவ்வொரு முறையும் நாங்கள் வீட்டின் கதவை திறக்கும் போது உள்ளே ஓடி வந்துவிடும்.
1: And first it was a nuisance.
2: முதலாவது எங்களுக்கு அது ஒரு தொல்லை கொடுக்கும் பிரச்சனையாக கஷ்டமாக இருந்தது.
1: And then because it would meow very beautifully, make that sound in the morning, it would make us become very very gracious.
2: கடைசியில பிற்பாடு போக போக அது காலை வேலை எழுப்புகிறதான அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டு அதுல நாங்கள் பழகி அதில் பரிச்சயம் ஆகிவிட்டோம், விருப்பப்பட்டு விட்டோம்.
1: And then every day my wife would go and serve milk every day.
2: அதனால் ஒவ்வொரு நாளும் என் மனைவி அவர்கள் போய் அந்த பூனைக்கு பால் வார்ப்பார்கள்.
1: And it would be so loving.
2: அது மிகவும் ஒரு நேசிக்கப்படத்தக்கதாய் மாறிவிட்டது.
1: One day it so happened that when the door was opened,
2: ஒரு நாள் இப்படி நடந்தது, கதவு திறந்திருக்கும் பொழுது,
1: the cat ran inside,
2: பூனை உள்ளே ஓடியது,
1: but it not run here and thither,
2: ஆனால் அங்குமங்குமாக பழக்கம் போல ஓடவில்லை.
1: My wife said, I cannot even walk, it's just sitting in between my legs.
2: என் மனைவிமார்கள் சொல்ல, என் கால்களின் ஊடாக அது இருப்பதனால் என்ன நடக்க கூட முடியவில்லை.
1: So I came inside.
2: அதல நானும் வந்தேன்.
1: I asked her to move away.
2: அந்த பூனைக்கு சற்று தள்ளுபடி சென்றேன்.
1: And then immediately it came and began to sit between my legs.
2: உடனடியாக அந்த பூனை இப்போது என் கால்களின் ஊடாக வந்து அமர்ந்து கொண்டது.
1: I never happened like this before.
2: இதற்கு முன்பதாக இப்படி இந்த பூனை இப்படி சுபாவத்தை வெளிப்படுத்தியது கிடையாது.
1: We didn't understand what it was trying to communicate.
2: எங்களால் அது என்ன சொல்ல விரும்புகிறதுன்னு புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: Even though we tried to forcibly take the cat and leave outside,
2: ஒருவேளை நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பூனையை கொண்டு போய் வெளியே போட விருப்பப்பட்டாலும்,
1: it will run inside and sit between our legs.
2: மறுபடியும் வந்து எங்கள் காலின் ஊடாக அமர்ந்து கொள்ளும்.
1: That evening,
2: அந்த மாலையிலே, அன்று நாள் மாலையிலே,
1: it delivered 3 kittens, small ones.
2: அது 3 குட்டிகளை ஈன்றெடுத்தது.
1: So what it was telling from the morning was,
2: அதனால் காலை முதல் அது என்ன சொல்ல விரும்பினதென்றால்,
1: you are a good pastor's family.
2: நீங்கள் நல்ல ஒரு போதகர் குடும்பம்.
1: And therefore be gracious to me.
2: அதனால் என்னிடத்தில் நீங்கள் கிருபையா இருக்கிறீர்கள், இருந்தீர்கள்.
1: Take care of my delivery.
2: இப்பொழுது என்னோட பிரசவத்தையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: And interestingly though it was a wedding day.
2: அது மிகவும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான காரியம், அது என்னோட திருமண நாளா இருந்தது.
1: It gave birth to 3 kittens.
2: அன்றைய தினத்தில் 3 குட்டிகளை அது ஈன்றெடுத்தது.
1: See these wonderful creatures, but they don't speak.
2: பாருங்கள், அவ்வளவு அழகான ஞானமான சிருஷ்டிகள், ஆனால் அவைகளால் பேச முடியாது.
1: But God has not created us like that.
2: ஆனால் தேவன் அவரே நம்மை அப்படி சிருஷ்டிக்கவில்லை.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Even without speaking, all these creatures declare the wonderful glory of God.
2: பேசாமல் வாய் தரவாமல் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியா இருந்தாலும் அவைகள் மௌனமா இருந்தும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
1: But what about us?
2: ஆனால் பேசுகிற நம்மை குறித்து என்ன?
1: 1 Peter 2:9.
2: 1 பேதுரு 2:9.
1: The Bible says, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.
2: 1 பேதுரு புத்தகம் 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: Who are we?
2: நாம் யார்?
1: Why are we created?
2: நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்?
1: What is our purpose?
2: அதன் நோக்கம் என்ன?
1: What is our function?
2: நம்மளுடைய செயல்பாடு என்ன?
1: I proclaim the name of God.
2: நான் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுவேன் அல்லது சொல்லுவேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will declare the praises of God.
2: நான் தேவனுடைய மகிமையை குறித்து பறைசாற்றுவேன், பிரகடனப்படுத்துவேன்.
1: That is why the Bible says acknowledge him.
2: அதனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை அங்கீகரியுங்கள்.
1: Acknowledge him.
2: அவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
1: Speak about him.
2: அவரை குறித்து பேசுங்கள்.
1: Declare his wonderful works.
2: அவருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபம் பண்ணுங்கள்.
1: You see, one day the whole earth is going to bow down before Jesus and confess his name.
2: பாருங்கள், ஒரு நாள் வர போகிறது, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபித்து அறிக்கை செய்ய போகிறார்கள்.
1: Philippians chapter 2 verse 9 to 11 says that.
2: பிலிப்பியரின் புத்தகம் 2:9-11 இப்படி ஆய் சொல்லுகிறது.
1: Every tongue will confess that Jesus Christ is Lord.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகும். பிதாவாகிய தேவனுக்கு தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார்.
1: But though the whole world will confess ultimately that Jesus is Lord someday,
2: ஒரே சமயத்தில் சனப்பொழுதிலே முழு உலகத்தாரும் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபித்தாலும்,
1: the Lord wants us as his people saved by his grace to constantly declare his praises in our life.
2: ஆனால் இந்த முழு உலகத்தார் மத்தியிலும் ஏற்கனவே இரட்சிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நம்மை தேவன் சதா காலமும் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: See, when we declare God's praises,
2: பாருங்கள், நாம் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது,
1: when we declare his wonderful works,
2: அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது,
1: when we acknowledge his power in our life,
2: அவருடைய வல்லமை அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் அங்கீகரித்து ஒப்புக்கொள்ளும் பொழுது,
1: what will God do?
2: தேவன் என்ன செய்கிறார்?
1: Bible says,
2: வேதம் சொல்கிறது,
1: if you acknowledge me in all your ways,
2: உங்களுடைய வழிகளெல்லாம் என்னை அங்கீகரித்து நீங்கள் நினைத்துக் கொள்ளும் பொழுது,
1: I will direct your paths,
2: உங்களுடைய வழிகளை நான் செவ்விப்படுத்துவேன்.
1: What does it mean?
2: அப்படின்றால் என்ன?
1: God will get involved in our life,
2: தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே தலையிடுவார் என்று அர்த்தம்.
1: The Lord will lead our life,
2: தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துவார் என்று அர்த்தம்.
1: Whatever problems, confusions in our life, he will set it right,
2: எந்தபடியான பிரச்சனைகள் குளறுபடிகள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவனே அதை தலையிட்டு சீர்படுத்துவார்.
1: He will guide our steps into pathways of success and prosperity.
2: நம்மளுடைய அடிச்சுவடுகளை நம்மளுடைய படிகளை தேவன் லட்சியத்தை வெற்றியை நோக்கி வழிநடத்துகிறாரா என வழிநடத்துவார்.
1: I believe it is God's pleasure to see us acknowledging him in everything.
2: தேவனுடைய விருப்பம் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அங்கீகரித்து அவரை குறித்து நாம் பிரஸ்தாபிக்க வேண்டும்.
1: In Luke 12 and verse 8 and 9.
2: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 8 9 வசனங்கள்,
1: Jesus said, whoever confesses me before men, him the Son of Man will also confess before the angels of God.
2: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 8 வசனம், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறோம், எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார்.
1: If we confess his name, he will also confess our name before his angels.
2: நீங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அவரும் உங்களுடைய நாமத்தை தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார்.
1: So many of us think this is a very easy exercise.
2: ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் இது ரொம்ப லகுவான சுலபமான காரியம் என்று நினைக்கிறார்கள்.
1: But if you read the Bible, this is not as easy as it seems.
2: ஆனால் இப்படி அறிக்கை பண்ணுதல் என்பது லகுவாக காணப்பட்டாலும் வேதத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல.
1: It is a challenging experience.
2: இது மிகவும் சவாலான காரியம்.
1: Why?
2: ஏன்?
1: If you read John chapter 13 and verse 33,
2: யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 33 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது,
1: Jesus looked at his disciples and said, I will be with you just a little while longer, you will seek me, but where I go you cannot come.
2: யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 33 வசனம், விவாதமாய் இயேசு சொன்னார், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன்.
1: When Jesus said this,
2: இயேசுவே இதை சொல்லும் பொழுது,
1: immediately Simon Peter interjected and told Jesus,
2: உடனடியாக சீமன் பேதுரு குறுக்கிட்டு சொன்னான்,
1: Lord Jesus, where are you going?
2: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்?
1: Jesus said, you cannot follow where I am going.
2: இயேசு சொன்னார், நான் போகிற இடத்தை நீ பின்பற்றி வர இயலாது.
1: Verse 37,
2: 37th வசனம்,
1: Peter said to him,
2: பேதுரு சொல்கிறார்,
1: Lord, why can I not follow you now?
2: பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்மை பின்னே ஏன் வரக்கூடாது?
1: I will lay down my life for your sake.
2: உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான்.
1: He was so devoted to Jesus.
2: பாருங்கள், இப்படி ஒரு பக்தி மார்க்கமா இயேசுவினிடத்தில் அவன் இருந்தான்.
1: He was so determined to follow Jesus.
2: இயேசுவை பின்பற்றுவதே உறுதியா தீர்மானமா இருந்தான்.
1: But Jesus responded to him so beautifully.
2: ஆனால் இயேசு அவனுக்கு மறு உத்தரவு மிகவும் அழகாக கொடுத்திருந்தார்.
1: John 13:38.
2: யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 38 வசனம்.
1: Jesus answered him.
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: Will you lay down your life for my sake?
2: எனக்காக உன் ஜீவனையே கொடுப்பாயோ?
1: Most assuredly I say to you, the rooster shall not crow till you have denied me 3 times.
2: சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
1: What was Jesus saying?
2: இயேசு என்ன சொல்கிறார்?
1: Dying for me, following me, let it stay aside for some time.
2: என்னை பின்பற்றி வருவேன், எனக்காக உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்.
1: Let's see if you are able to pass the test where you will be able to withhold and withstand the temptation of denying me in my name.
2: அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்னோட நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுக்கான பரீட்சையில் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்க்கலாம்.
1: Before the rooster could crow,
2: சேவல் கூவுறதற்கு முன்பே,
1: he denied Jesus 3 times.
2: இயேசுவை 3 முறை மறுதலித்து விட்டான்.
1: The man who declared that you are the son of the living God,
2: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினவன்,
1: The man was not able to say, I was with Jesus.
2: அவனால் நான் இயேசுவுடனே இருந்தேன் என்பதை அவனால் சொல்ல முடியவில்லை.
1: Even a young maid shook his faith.
2: ஒரு சின்ன ஒரு வேலைக்காரி அவள் பேதுருவின் விசுவாசத்தை அசைத்து விட்டாள்.
1: Before her he denied, I don't know this man.
2: ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பதாக இயேசுவை எனக்கு தெரியாது என்று அறிக்கை பண்ணி தோல்வி கண்டான்.
1: My dear brothers and sisters,
2: அன்பான சகோதர சகோதரிகளே,
1: acknowledging God in our everyday life, in the society we live in, in the workplaces where we live in the places where we study, is going to be a challenging experience.
2: பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில், படிக்கிற இடத்தில், அல்லது வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணுதல், அங்கீகரித்தல் என்பது அவ்வளவு சாதாரண காரியமாக இருக்க போவது கிடையாது.
1: But the Bible says,
2: வேதம் சொல்லுகிறது,
1: if you acknowledge him in all your ways,
2: உன்னுடைய நடைகள் எல்லாம் நீ அவரை அங்கீகரித்து நினைத்துக் கொள்ளும் பொழுது,
1: the Lord will ensure that he will direct our paths.
2: Devan un valigalai chevaipaduthi nadathugiravara irukkar.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: This morning our prayer should be,
2: indrai kaalaiyil nammude jabam eppadiya irukka
1: vendum?
2: Lord, Andavare,
1: in all the ways of my life,
2: enude jeevan vaalkiyil irukka jeeva kaalathil ella valigalum seri,
1: I will acknowledge you, Lord.
2: Ummai naan angeekarithi nenaippen.
1: I will acknowledge your greatness.
2: Ummudaiya magathuvathai naan angeekarippen.
1: I will acknowledge your goodness.
2: Ummudaiya nanmaigalai naan angeekarippen.
1: I will acknowledge your grace.
2: Ungalude thudiyai naan angeekarippen.
1: I will acknowledge your generosity to me.
2: உங்களுடைய உதாரத்துவத்தை நான் அங்கீகரிப்பேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: In everything,
2: எல்லாவற்றிலும்,
1: I will acknowledge you, Lord.
2: உம்மை நான் அங்கீகரிப்பேன் ஆண்டவரே.
1: How many of you can say that this morning?
2: எத்தனை பேர் இந்த காலையில இதை சொல்ல முடியும்?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உமக்கே மகிமை தருவேன் ஆண்டவரே. Hallelujah. எல்லா கணம் புகழ்ச்சி மகிமை உமக்கே நான் தருவேன். உம்முடைய நாமத்தை எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். Hallelujah. Praise be to God.
2: என் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: This morning the Lord brought to my memory three men of God in the Bible, or three groups of people in three situations, how they stood firm and acknowledged God in the ways of their life.
2: இன்றைய காலையிலும் கூட தேவன் எனக்கு மூன்று விதமான நபர்களை, அல்லது மூன்று குழுக்களை, எப்படி அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே, சூழ்நிலைகளிலே, வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளிலே தேவனை அவர் அங்கீகரித்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணினார்கள் என்று காண்பிக்க விரும்புகிறேன்.
1: And how God was so faithful to bless them and direct their steps.
2: இப்படி அவர்கள் அங்கீகரித்து நிமித்தமாக தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்து அவருடைய வழிகளை எப்படி நடத்தினார் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன்.
1: Number 1.
2: முதலாவது,
1: Turn with me to 1 Samuel chapter 17 and verse 37.
2: என்னோடு கூட 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 37 வசனத்திற்கு வாருங்கள்.
1: The Bible says, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine.
2: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான்.
1: The Lord who delivered me.
2: என்னை தப்புவித்த கர்த்தர்.
1: Praise be to God.
2: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Thought number 1.
2: முதலாவது சிந்தை,
1: David acknowledged God in the face of a fearsome giant.
2: பாருங்கள், இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஒரு கொடூரமான ராட்சசருக்கு மத்தியிலே, பயமுறுத்துகிற ராட்சசருக்கு மத்தியிலே தேவனை தாவீது முன்னிறுத்தி அங்கே அங்கீகரிக்கிறான்.
1: Let me repeat.
2: நான் மறுபடியும் சொல்கிறேன்.
1: David acknowledged God when he stood before a fearsome giant.
2: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசனுக்கு முன்பாக தாவீது நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் தாவீது தேவனை அங்கீகரித்தான்.
1: A fearsome giant.
2: ஒரு பயமுறுத்துகிற ஒரு ராட்சசன்.
1: This is a very very important season that the Lord took David through.
2: இது தாவீதை மிகவும் முக்கியமாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு கட்டமான ஒரு சம்பவம்.
1: Here is a big confusion, a big crisis in the government of Israel.
2: இஸ்ரவேல் அரசாங்கத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், அல்லது மிகப்பெரிய ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது.
1: The giant Goliath from the Philistines would come up and stand for 40 days. He would be calling a challenge to ask one person, one representative from the Israelite army to come and fight with him solo.
2: பெலிஸ்தியர் தேசத்திலிருந்து இந்த கோலியாத் என்கிறதான ராட்சசன் 40 நாளும் தினமும் வந்து, ஒருவனும் இல்லையா இஸ்ரவேலிலே, ஒரு ஆண்மகனும் இல்லையா, என்னோட யுத்தம் பண்ண என்று சவால் விடுத்துக் கொண்டிருந்தான்.
1: I think that was a time when the king and all his advisors would be running here and thither trying to find one person who was capable enough to go and fight this giant alone.
2: Na nanikiren inda sambhavathai avan sonna bolude Goliath sonna bolude Israel muluvadum rajaakkalum adhigarilum angu mingum alaindhu oruvan kuda illaya ivan edirthu endru theedi aalgale theedi kondirundirpaarga.
1: I think they would have tried to look for

0: சேனையின் தலைவனாய் இருக்கிறவர்கள் கூட இந்த கோலியாத் எதிர்த்து நான் போவேன் என்று அவர்கள் சொல்ல முடியவில்லை.
1: The king was not having the boldness or courage to stand up and say, I will go and represent my country and I will fight this giant.
0: ராஜாவுக்கு கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று நான் நாட்டுக்கு பிரதிநிதியா நிற்பேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு இல்லை.
1: When everyone was frozen in fear,
0: எல்லாரும் பயத்தினால் உறைந்து போயிருக்கும் பொழுது,
1: one young boy comes to the scene.
0: ஒரு இளம் வாலிபன் இந்த சம்பவத்திற்குள்ளாக வருகிறான்.
1: He says, I will go and fight.
0: அவன் சொல்கிறான், நான் போய் யுத்தத்தில் நிற்பேன்.
1: So the interview is going on.
0: இப்பொழுது அவனை நேர்முக காணல் நடந்து கொண்டிருக்கிறது.
1: How do you think you can go and fight this giant?
0: எப்படி நீ அவனை போய் எதிர்த்து நிற்க முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்கிறார்.
1: You are a shepherd boy.
0: நீ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இடையன்.
1: You are young.
0: நீ இளம் வயது உள்ளவனா இருக்கிறாய்.
1: And you don't have any training.
0: உனக்கு அதற்கான யுத்த பயிற்சியும் கிடையாது.
1: You don't have any weapons.
0: உன்னிடத்தில் ஆயுதமும் கிடையாது.
1: You have not witnessed a war.
0: நீ இதுக்கு முன்பதாக யுத்தத்தை கண்டதும் கிடையாது.
1: But look at the other side.
0: ஆனால் அந்த பக்கம் பார்.
1: Oh, he is a man of great stature.
0: அவன் மிகவும் ஆஜானுபாகு உள்ள ஒரு தோற்றத்தை உடையவன்.
1: He is a warrior from his youth.
0: அவனுடைய இளம் வயதிலிருந்து அவன் யுத்தத்திலே பயிற்சி பெற்றவன்.
1: And he is very bold and courageous.
0: அவன் மிகவும் தைரியசாலியுமாய் இருக்கிறான்.
1: He has got big weapons.
0: அவனிடத்தில் ஒரு பெரிய ஆயுதமும் இருக்கிறது.
1: And he has so much of experience in war.
0: அவனுக்கு யுத்தத்தில் अनेक அனுபவங்களும் உண்டு.
1: You cannot stand before him.
0: அவனுக்கு முன்பு அவனால் நிற்க முடியாது.
1: So Saul is telling him.
0: இப்பொழுது சவுல் சொல்கிறான், இப்படி சொல்கிறான்,
1: why don't you wear my clothes, my armor and take up my weapons and go and fight?
0: அதனால் சரி யுத்தத்திற்கு போவதென்று முடிவாகி விட்டது என்று சொன்னால், ஏன் என்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போய் நீ யுத்தத்திற்கு போக கூடாது?
1: And the Bible says when the clothes were put on David,
0: இப்பொழுது அந்த ஆயுதத்தின் வஸ்திரங்கள், அந்த யுத்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்ட பொழுது,
1: the Bible says David walked to and fro and said, I am not used to this.
0: அந்த வஸ்திரத்தை, யுத்த வஸ்திரத்தை தரித்து அங்கும் இங்குமாக நடந்து பார்க்கும்போது அவன் சொன்னான், எனக்கு இது பரிச்சயம் இல்லை.
1: I would say the dress rehearsal, the trial run, it failed.
0: இதற்கு யுத்தத்திற்கு முன்பதாக முன்னாக பாட்ட வெள்ளோட்டம் தோல்வியில் முடிந்தது.
1: All hope is lost.
0: எல்லா நம்பிக்கையும் முற்றும் அற்று போயிற்று.
1: At this moment,
0: இந்த பொழுதிலே
1: David made a very big declaration.
0: தாவீது ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு அறிக்கையை சொன்னான்.
1: The Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of the Philistine.
0: என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: What was he saying?
0: அவன் என்ன சொல்கிறான்?
1: King,
0: ராஜா,
1: I have nothing much to talk about me.
0: என்னை குறித்து நான் சுயவிவரம் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது.
1: I don't have big accolades behind my back.
0: என்னை குறித்து தன பெரிய காரியங்களோ பெரிய பெரிய காரியங்கள் தார்பரியங்களோ கிடையாது.
1: I don't have big achievements that I have done so I can show you in previous wars.
0: என்னுடைய கடந்த காலங்களில் யுத்தத்திலே நான் செய்த சாதனைகளோ அதை யுத்தத்தை சந்தித்த காரியங்களும் கிடையாது.
1: I don't have a certificate in my hands.
0: என்னிடத்தில் அதை குறித்து சான்றுகளும் கிடையாது.
1: I don't have any training experience.
0: அதை குறித்து நான் பயிற்சி எடுத்ததும் கிடையாது.
1: I have not been educated in the army.
0: நான் யுத்தத்திலே நான் தேற்றுவிக்கப்பட்டனோ பயிற்றுவிக்கப்பட்டனோ கிடையாது.
1: I have no worldly credentials.
0: உலக பிரகாரமான எந்த தாளந்துகளும் கிடையாது.
1: I am so empty handed.
0: நான் வெறுமையாய் நிற்கிறேன்.
1: I am just a shepherd boy.
0: நான் சாதாரண ஒரு ஆட்டு இளையன்.
1: But if there is one thing I can boast about.
0: ஆனால் ஒரே ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்.
1: I could say,
0: நான் சொல்ல முடியும்,
1: that the Lord delivered me in my past.
0: தேவன் என் கடந்த வாழ்க்கையில் என்னை தப்புவித்தவரா இருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: David spoke about the Lord at that confusing and most critical time of his life.
0: குழப்பமான மிகவும் நெருக்கடியான தன்னுடைய ஜீவ காலத்தில் அவன் வந்தபொழுது தாவீது சரியாக தன்னை குறித்தல்ல தேவனை முன்னிறுத்தி அங்கீகரித்து பேசி,
1: he acknowledged the power of God that was available in the midst of a crisis.
0: இந்த குழப்பமான இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வல்லமையை அங்கீகரித்து உணர்ந்து பேசுகிறான்.
1: David was saying, I cannot do it, but God can do it.
0: தாவீது சொல்கிறான், என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும் என்று சொல்கிறான்.
1: I am weak, but he is strong.
0: நான் பலவீனனாய் இருக்கிறேன், ஆனால் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் பலமுள்ளவராய் இருக்கிறார் என்று
1: சொல்கிறான். I am a failure, but God is wonderful.
0: நான் தோல்வி கண்டவனாய் இருந்தாலும் என்னை சிருஷ்டித்த தேவன் ஆச்சரியமுள்ளவராய் இருக்கிறார்.
1: I am uneducated, but God is able.
0: நான் படிக்காதவனாய் இருந்தாலும் என்னை மாற்ற கூடியவராய் அவர் இருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How was he able to confidently put that forth?
0: எப்படி அவனால் இவ்வளவு ஒரு தீர்க்கமான நம்பிக்கையோடு சொல்ல முடிகிறது?
1: All he did was he just spoke about his own testimony.
0: அவன் சொன்னதெல்லாம் தன்னை குறித்த சாட்சி, தேவன் செய்த காரியங்களையே சொன்னான்.
1: He remembered the great works of God in his own life.
0: தன்னுடைய கடந்த காலத்தில் தேவன் வல்லமையாய் தன்னுடைய ஜீவிதத்தில் செய்த காரியங்களை ஞாபகப்படுத்தி சொன்னான்.
1: Dear children of God,
0: அன்பான

0: பிள்ளைகளே,
1: there can be so many people who can contend with you and they can argue with you about your theology and your faith.
0: உங்களுடைய விசுவாசத்தை குறித்தும் உங்களுடைய நம்பிக்கைகளை குறித்தும் அநேகர் உங்களோட தர்க்கித்து தர்க்கமும் பண்ணலாம்.
1: I have heard so many young people who come to me and say, Pastor, please teach me how to share the gospel with my friends.
0: அநேக வாலிப பிள்ளைகள் இடத்துல வந்து கேட்பார்கள், பாஸ்டர், எனக்கு எப்படியாவது என்னோட நண்பர் இடத்துல எப்படி சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்று தாருங்கள் என்று.
1: Is there any training program, Pastor?
0: அதற்காக பயிற்சி எடுக்கிறதான வகுப்புகள் இருக்கிறதா?
1: Is there any evangelistic tool? Please give me. I want to go and share the gospel.
0: அதற்கான ஒரு சுவிசேஷ சுற்றுல ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: I am willing to get trained to preach.
0: நான் பிரசங்கிப்பதற்கு நான் பயிற்சி பெற விரும்புகிறேன் என்று சொல்வார்.
1: I tell you,
0: நான் சொல்லுகிறேன்,
1: sometimes the theology that you know in your brains can fail you.
0: ஒருவேளை உங்களுடைய மூளையில் இருக்கிறதன இறையியல் அறிவு கூட தோல்வியை கண்டுவிடும்.
1: Some of the 7-point arguments that you try to place can fail.
0: ஏழு குறிப்புகளை வரிசையாக பேசுகிற அந்த தர்க்கங்கள் கூட தோற்று போய்விடும்.
1: Some of you would have tried sharing the gospel with your friends either in your school or in your office.
0: ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ இல்ல பள்ளியில் படிக்கிற இடத்திலோ சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்திருக்கலாம்.
1: The moment you introduce Jesus,
0: நீங்கள் இயேசுவை சொன்ன பொழுதிலே,
1: they will ask you a question.
0: அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள்.
1: Are you worshiping 3 gods or 1 god?
0: அவர்கள் உடனடியாக ஒரு கேள்வி கேட்பார்கள். நீங்க 3 கடவுளை ஆராதிக்கிறீர்கள் அல்லது 1 கடவுளை ஆராதிக்கிறீர்களா?
1: You are lost for an answer.
0: நீங்கள் திக்குமுக்காடுவீர்கள்.
1: You say, yes, we are only worshiping 1 god.
0: நாம் சொல்லுவோம், ஆம், நாம் ஒரு கடவுளை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம்.
1: So what about Father, Son, Holy Spirit? Where are they?
0: அப்படி என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று இருக்குது, அப்படி என்றால் என்ன?
1: You try to give so many explanations.
0: அதற்கு ஏதோ ஒரு விடையை சொல்லும்படியாக நீங்கள் சுத்தி சுத்தி பேச முடியும்.
1: And then they ask a question.
0: உடனே அடுத்த கேள்வி கேட்பார்கள்.
1: How can you prove that Jesus was born of a virgin?
0: ஒரு கன்னியின் வயிற்றில் தான் இயேசு பிறந்தார் என்று எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்?
1: How can you prove that Jesus rose again from the dead?
0: இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபிக்க முடியும்?
1: Some of us, we don't know anything, but we'll still join the argument and keep talking and fighting.
0: நம்மளுக்கு இதை குறித்த தானே அடிப்படை அறிவு கூட சில பேர் இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு தர்க்கத்தில் பேச வேண்டும், பேசி பேச்சு வளர்த்து கொண்டிருப்போம்.
1: So many times we even lose good friendship by just arguing with our close friends.
0: இப்படி நெருக்கமான நண்பர்களோடு இப்படி தர்க்கித்து கடைசியில் அந்த நட்பை கூட நம்ம விட்டுவிடும் சூழ்நிலை வந்துவிடும்.
1: Sometime I've seen this attempt where you try to bring up a nice idea, a nice video, and you post it to someone and you think that this is going to work.
0: சில நேரத்தில் எப்படி சொல்லிட்டு எழுத்தின்படி நீங்கள் சொல்லாவிட்டாலும் காட்சி வடிவிலோ வேற ஒரு தொகுப்பையோ அவர்களுக்கு காட்டி புகுத்தி இதன் மூலமாக நிச்சயமாக அவர்
1: மாறிவிடுவார்.
0: இந்த காணொலியை மட்டும் அவர்கள் பார்த்து விட்டால் அவர்கள்
1: மாறிவிடுவார்கள் நினைப்போம்.
0: அவன் கேட்ட எல்லா கேள்விக்கான விடையும் இது முழுவதுமாக இதில் இருக்குது நினைப்போம்.
1: பட் ஆஃப்டர் தி வீடியோ இஸ் போஸ்டட்,
0: ஆனால் அந்த காணொலி நீங்கள் பதிவேற்றம் செய்த பிறகு,
1: they ask you one single question,
0: மறுபடியாக ஒரே ஒரு கேள்வி கேட்பார்கள்.
1: And you don't know which video to post the next.
0: அடுத்தபடியாக அடுத்தது என்ன வீடியோ, என்ன காணொலியை போடுவது என்று திகைப்பீர்கள்.
1: I don't know how many of you have gone into this situation.
0: இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரியாது.
1: I tell you,
0: நான் சொல்லுகிறேன்,
1: your theological explanations can fail.
0: உங்களுடைய இறையியல் கூற்று அல்லது அறிவு தோற்று போய்விடும்.
1: Maybe you may not be able to win a very very complicated argument.
0: இப்படி ஒரு குழப்படியான சிக்கலான தர்க்கங்களை உங்களால் உங்களுடைய இறையியல் அறிவினால் மேற்கொள்ள முடியாமல் போகலாம்.
1: When you open your mouth and talk about Jesus, we know it's a foreign religion, come from west.
0: இயேசுவை குறித்து நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே அது வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு கடவுளின் கொள்கை என்று சொல்லிவிடுவார்கள்.
1: You may get stuck in the tracks.
0: உடனடியாக வாய் பேச முடியாம நின்று போய் விடுவீர்கள்.
1: But there is one thing about which nobody can argue with you.
0: ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேசும்போது ஒருவராலும் எதிர்த்தோ தர்க்கமோ பண்ணவே முடியாது.
1: You know what is that?
0: அது என்ன தெரியுங்களா?
1: It is your own personal testimony.
0: உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் சாட்சி.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: What the Lord did for you, you share that truthfully, and I tell you, nobody will be able to contend your testimony.
0: நீங்கள் உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த தனிப்பட்ட ஜீவியத்தில் செய்த அற்புதங்களின் சாட்சிகளை நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ஒருவனாலும் அதை எதிர்த்து பேச முடியாது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The Lord healed me.
0: தேவனை சுகப்படுத்தினார்.
1: The Lord saved me.
0: கர்த்தரனை ரட்சித்தார்.
1: The Lord protected me.
0: தேவனை பாதுகாத்தார்.
1: The Lord lifted me.
0: தேவனை உயர்த்தினார்.
1: The Lord gave me an admission.
0: தேவன் எனக்கு ஒரு இடத்திலே ஒரு நுழைவு கிடைக்க பண்ணினார்.
1: The Lord gave me a child.
0: தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார்.
1: The Lord did this miracle for me.
0: தேவன் இந்த அற்புதத்தை எனக்கு செய்தார்.
1: Nobody can argue with that.
0: இதை சொல்லும் பொழுது யாராலும் எதிர்த்து மறுப்பு தெரிவிக்க முடியாது.
1: There is a beautiful story in the Gospel of John chapter 9.
0: யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு கதை, ஒரு சம்பவம் இருக்கிறது.
1: There is the miracle of Jesus where he healed a man who was born blind.
0: யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதத்தை அங்கே காண்கிறோம். ஒரு பிறவி குருடனாய் இருக்கிறவனை இயேசு அங்கே சுகப்படுத்துகிறார்.
1: After the healing was done,
0: அந்த சுகம் கிடைத்த உடனே
1: people began to question him.
0: அவனை அநேகர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள்.
1: People who had seen him on the roadside, they asked him, "Hey, is he the same man or he looks like him?"
0: வலியரகே இருந்து சுகப்பெற்ற அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இவன்தான் ஒரு காலத்தில் குருடனா இருந்தவனா இல்லது இவனை போல இருக்கிற வேறு ஒருவனா?
1: And they found out that that is the man, same man who was born blind but healed by Jesus.
0: பிறகு தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், இதே மனிதன் தான், பிறவி குருடன், இதே சரியான மனிதன் தான், இயேசுவினால் இவன் சுகத்தை பெற்றிருக்கிறான்.
1: So they take him to the Pharisees.
0: இப்பொழுது பரிசேயனிடத்தில் அவனை கொண்டு போனார்கள்.
1: The Pharisees asked him, "Hey, did really Jesus heal you?"
0: பரிசேயன் ஆச்சரியமாய் கேட்டார்கள், உண்மையாகவே இயேசுதான் உன்னை சுகப்படுத்தினாரா?
1: Do you know he is a sinner?
0: அவ தெரியுமா ஒரு பெரிய பாவி.
1: Because he healed you on the Sabbath day.
0: என்ன சொல்ல ஓய்வு நாளிலே உன்னை சுகப்படுத்தி இருக்கிறார்.
1: What do you think about him?
0: இத பத்தி நீ அவரை பத்தி என்ன
1: நினைக்கிற? He said, "I think he is a prophet."
0: அவன் சொன்னா, நான் நினைக்கிறேன் அவர் ஒரு தீர்க்கதரிசி.
1: No prophet. He is not a prophet.
0: தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது அவர்.
1: He is a sinner.
0: அவர் ஒரு பாவி.
1: Again they call their parents.
0: மறுபடியும் இப்பொழுது நம்பிக்கை படாமல் அவருடைய பெற்றோரை அழைக்கிறார்கள்.
1: Did Jesus really heal him?
0: உண்மையாக உங்கள் மகனை இயேசுதான் சுகப்படுத்தினாரா?
1: They said he is of age. You asked him.
0: அவனுக்கு நல்ல ஒரு புத்தி அறிவு உள்ள ஒரு வயதில் இருக்கிறான், நீங்கள் அவனையே கேட்டுக்கொள்ளுங்கள்.
1: They come to him again.
0: மறுபடியும் அந்த நபரிடத்தில் சுகம் பெற்ற நபரிடத்தில் வந்தார்கள்.
1: Glory to God. The man who healed you is a sinner.
0: தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உன் வாயினாலே சொல்லு, உன்னை சுகப்படுத்தின ஒரு பாவி என்று சொல்.
1: Verse 25.
0: 25ஆம் வசனம் சொல்கிறது.
1: The man finally said.
0: அவன் முடிவாக ஒன்றை சொன்னான்.
1: Whether he was a sinner or not, I don't know.
0: அவர் பாவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது.
1: But one thing I know.
0: ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும்.
1: I was once blind. But now I am seeing.
0: ஒரு காலத்துல பெரிய குருடனா இருந்தேன், இப்ப நான் பாக்குறேன்.
1: What was that?
0: இது என்னது?
1: I don't want to get into your argument whether it is right to heal on the Sabbath day or not. I don't want to get into all the theological arguments.
0: உங்களுடைய நியாய பிரமாணத்தின் கோட்பாடுகள்படி ஓய்வு நாளிலே சுகத்தை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது என்ற இறையல் தர்க்கங்களை நான் பண்ண விரும்பல. அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது.
1: I don't want to be a judge whether he is a prophet, sinner or anybody.
0: அவர் தீர்க்கதரிசியோ பாவியோ என்று நான் நியாயந்திருக்கிற ஒரு நியாயாதிபதியும் கிடையாது.
1: I don't want to get into that argument.
0: இப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கு நான் என்னை தலைசாக்க விரும்பவில்லை.
1: I just want to say one thing.
0: உன்னே ஒன்றுதான் எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன்.
1: I was blind. Now I am seeing.
0: நான் குருடனாய் இருந்தேன், இப்போது நான் பார்க்கிறேன்.
1: How many of you can say the Lord had done something for me?
0: எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் எனக்கு காரியங்களை செய்திருக்கிறார்?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Don't go around arguing with people.
0: ஜனங்களோடு சென்று தர்க்கங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை.
1: Don't get into fights.
0: அவர்களோடு ஒரு சண்டையில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை.
1: Without knowing any scripture, don't start into get into a dialogue.
0: எந்த ஒரு வேத வசனம் அறிவு இல்லாமல் சட்டென்ற அந்த தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம்.
1: Go and share what the Lord has done for you.
0: தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளுங்க.
1: That is what David did.
0: இதை தான் தாவீது செய்தான்.
1: He didn't know much about the Bible.
0: வேதத்தை குறித்து கூட அவனுக்கு அதிகமாக தெரியாது.
1: He did not memorize many verses from the law.
0: அநேக சட்டதிட்டங்கள் அந்த சட்ட நியாயப்பிரமாணத்தின் வசனங்களையும் அவன் மனப்பாடம் பண்ணினது கிடையாது.
1: All he told to the king was only one thing.
0: ராஜாவினிடத்தில் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான்.
1: Dear king.
0: ராஜாவே.
1: The Lord saved me.
0: தேவன் என்னை ரட்சித்தார்.
1: From the paw of the lion and from the paw of the bear.
0: சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தேவன் என்னை தப்புவித்தார்.
1: He will also deliver me from the hand of this Philistine.
0: ஆதலால் அப்படி தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When he made this statement.
0: இந்த அறிக்கையை அவன் சொன்ன பொழுது
1: the great king gave him permission to go and fight.
0: பெரிய ராஜா அப்படியே போய் யுத்தத்தை நடத்தும்படியாக அவன் ஒப்புதல் கொடுக்கிறான்.
1: He sent him as a representative of an entire nation.
0: அந்த முழு தேசத்தின் ஒரு பிரதிநிதித்துவவாதியாக தாவீதை சவுல் அனுப்புகிறான்.
1: His despise was cancelled right there.
0: அவனுடைய புறக்கணிப்புகள் அங்கே முடிந்து போய் விட்டது.
1: He said, "You go, God will be with you."
0: நீ போ, தேவன் உன்னோடு இருப்பார்.
1: God will be with you.
0: தேவன் உன்னோடு இருப்பார்.
1: That took him into a pathway to become the next king of the land of Israel.
0: இப்படி போன தாவீது தான் அடுத்த படியாக அவனை ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு வழிவகை செய்தது.
1: God directed his paths right there.
0: தேவன் அவனுடைய வழியை சவுப்படுத்தி நடத்தினார்.
1: He was not born in a king's family.
0: அவன் ஒரு ராஜ பரம்பரையிலும் பிறக்கவில்லை.
1: He was not a warrior by birth.
0: அவன் பிறப்பிலே ஒரு யுத்த வீரனும் அல்ல.
1: Just a young shepherd boy.
0: ஒரு இளமையான இளம் ஆட்டு இடையன்.
1: But God orchestrated a new way for him and took him into a future he could not even imagine.
0: ஆனால் தேவன் அந்த ஆட்டு இடையனை அழகாக ஒருங்கிணைப்படுத்தி வர்ணித்து அவனை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனை உயர்த்தி வைத்தார்.
1: The pathway that God took him through was nothing but the direction of God.
0: அவனை தேவன் வழிநடத்தின வழி என்று சொல்வது ஒன்றுமில்லை, அது தேவனே அவன் கூட இருந்த ஆலோசனை காட்டின வழிகள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How did God direct the steps of David?
0: தாவீதுடைய வழிகளை நடைகளை தேவன் எப்படி வழிகாட்டினார்?
1: He acknowledged God.
0: அவன் தேவனை அங்கீகரித்தான்.
1: You see, so many times your testimony can take you to places you don't even imagine.
0: பாருங்கள், சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையின் சாட்சியே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு போய்விடும்.
1: When you lift up his name,
0: அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது,
1: When you acknowledge his wonders,
0: அவருடைய அதிசயங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: What will God do?
0: தேவன் என்ன செய்வார்?
1: If you look at the life of David,
0: தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள்.
1: When David declared what the Lord had done for him,
0: தாவீது தேவன் தனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அறிக்கை பண்ணும் பொழுது,
1: On the other side, the Philistine was also declaring what he will do.
0: அந்த பக்கத்தில் பார்க்கும் பெலிஸ்தர்களும் சொல்றார்கள், அவர் என்ன பண்ணுவ அவர்களும் அறிக்கை செய்கிறார்கள்.
1: They say the Philistine looked at David and said, by this evening I will chop your body into pieces and I will feed them to the birds of the air.
0: அவர்கள் பெலிஸ்தர்களும் சொல்ல, இன்று மாலைக்குள்ளாக உன் உடம்பை துண்டு துண்டாக போட்டு வானத்தில் இருக்கிற பறவைகளை இரையாக போடுவோம் என்று.
1: But whose word stood?
0: ஆனால் யாருடைய வார்த்தை நின்றது?
1: The word of David stood.
0: தாவீது சொன்ன வார்த்தை மாத்திரமே நின்றது.
1: Hallelujah. The Lord did not commit David to the wish of the Philistine.
0: தேவன் தாவீது இப்படி உயர்த்தின நிமித்தமாக அந்த பெலிஸ்தருடைய சித்தத்திற்கு தாவீதை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை.
1: There was a hedge of protection around him.
0: அவனை குறித்ததான ஒரு பரிபூர்ண பாதுகாப்பு இருந்தது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Their God did not give David in the hands of the Philistine.
0: தாவீதை பெலிஸ்தரின் கைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை.
1: God protected him.
0: தேவன் அவனை பாதுகாத்தார்.
1: What is the word?
0: வார்த்தை என்ன?
1: When you acknowledge God even before fearsome giants.
0: ஒரு பயப்படத்தக்க ஒரு உருவத்திற்கு முன்பதாக கூட நீங்கள் தேவனை அங்கீகரித்து தைரியமாய் பேசும் பொழுது,
1: The Lord will bless you with his protection.
0: தேவன் உங்களை பாதுகாப்பின் ஆசீர்வதித்தினால் மூடுவார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The person, the thing, the situation before you can be staring at your face like a big giant.
0: ஒருவேளை உங்களுக்கு முன்பாக நிற்கிற நபரோ அந்த சூழ்நிலையோ ஒரு பெரிய மலை போன்ற ராட்சச சுபாவமாய் காணப்படலாம்.
1: It can be too huge to handle.
0: அது உங்களால் கையாள முடியாத மிகப்பெரிய காரியமா இருக்கலாம்.
1: Your experience don't match.
0: உங்கள் அனுபவத்தால் அதை ஈடுகடுத்த முடியாது.
1: The education cannot match.
0: உங்கள் கல்வி அறிவினால் அதை ஈடுகடுக்க முடியாது.
1: All your armor cannot match.
0: உங்கள் இருக்கிற எல்லா ஆயுதங்கள் கூட அதற்கு ஈடாகாது.
1: But before that,
0: ஆனால் அதற்கு முன்பதாக,
1: before that mountain,
0: அந்த மலைக்கு முன்பதாக,
1: before that giant,
0: அந்த ராட்சசனுக்கு முன்பதாக,
1: before that formidable person,
0: அந்த தவிர்க்க முடியாத பெரிய நபருக்கு முன்பதாக,
1: all you have to do is,
0: எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால்,
1: acknowledge the power of God.
0: தேவனுடைய வல்லமை அங்கீகரியுங்கள்.
1: Acknowledge the power of God.
0: தேவனுடைய வல்லமை அங்கீகரியுங்கள்.
1: Acknowledge the greatness of God.
0: தேவனுடைய மகத்துவத்தை அங்கீகரியுங்கள்.
1: He who is in me is greater than he that is in the world.
0: அவன் உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் என்னில் இருக்கிற பெரியவர்.
1: I can do all things through Christ who strengthens me.
0: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றினால் செய்ய முடியும்.
1: He gives me victory in all places in Christ Jesus.
0: எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக ஜெயம் கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When you declare his greatness,
0: இப்படி அவருடைய மகத்துவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது,
1: when you acknowledge his greatness,
0: அவருடைய மகத்துவங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது,
1: the Lord will put a hedge of protection around you.
0: தேவன் உங்களை சுத்தி ஒரு பலத்த பாதுகாப்பை போடுவார்.
1: People are challenging against you.
0: ஒருவேளை ஜனங்கள் உங்களுக்கு சவால் விடலாம்.
1: But the Lord will protect you.
0: ஆனால் தேவன் உங்களை பாதுகாப்பார்.
1: No weapon formed against you will prosper.
0: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போய்விடும்.
1: No tongue that is raised before you will stand.
0: நியாயத்திலே உனக்கு முன்பாக குற்றம் செய்ய எந்த நாவும் முன்பாக நிற்காது.
1: The Lord will protect you.
0: தேவனே உன்னை பாதுகாப்பார்.
1: How many of you believe that this morning?
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: How many of you believe that this morning?
0: எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீர்கள்?
1: Oh, the name of the Lord is a strong and mighty tower.
0: ஓ, எனக்கு தேவனுடைய நாமம் ஒரு பலத்த கோட்டையும் துருகுமா இருக்கிறது.
1: The righteous will run into it and they'll be safe.
0: நீதிமானதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பார்.
1: Whenever you declare the name of God,
0: எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களோ,
1: He guides you in a new path.
0: அவர் உங்களை ஒரு புதுவிதமான வழியில் நடத்துகிறார்.
1: Even though you walk through the valley of the shadow of death,
0: நீங்கள் ஒருவேளை மரண இருளில் பள்ளத்தாக்கின் வழியில் நடந்தாலும் சரி,
1: even though there is threats coming against you,
0: அந்த வழியிலே உங்களுக்கு பயமுறுத்துற காரியங்கள் வந்தாலும் சரி,
1: don't be afraid,
0: பயப்படாதீர்கள்.
1: No harm will befall you.
0: எந்த பாதையும் உங்களை அணுகாது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You will not be afraid of evil.
0: நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம்.
1: Because the Lord will be your shield.
0: ஏனென்று சொன்னால் கர்த்தரே உங்களுக்கு ஏடகமாய் நிழலாய் இருப்பார்.
1: When will the Lord direct your steps?
0: எப்பொழுது தேவன் உங்களை வழி நடத்துவார்?
1: A new way.
0: புது வழியில நடத்துவார்.
1: A way of protection.
0: ஒரு பாதுகாப்பான வழியில நடத்துவார்.
1: When will that happen?
0: அது எப்போது நடக்கும்?
2: பாகம் இரண்டினை மற்றொரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

சிந்திப்போம், செயல்படுவோம். நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆட்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மதிப்பீடுகளை எளிதா மாத்திக்கிடுறோம். சில உதாரணங்கள் மூலமா சொன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னா அது பெரிய தொகையா நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு அதே 100 ரூபாய ரொம்ப அலட்சியமா டிப்ஸா வச்சுக்கிட்டு வர நம்மால முடியும். வேலை செய்யற இடத்துல அதிகமா வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சோர்வா தளர்வா உணர்வோம். வீட்டுல அம்மாவுக்கோ அல்லது நம்முடைய துணைக்கோ உதவி செய்யறது பெரிய சுமையா தெரியும். ஆனா ஜிம்முக்கு போய் பல மணி நேரம் செலவழிக்கிறது ஒரு பொருட்டா தெரியாது. தொடர்ந்து 3 நிமிஷம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுனா அது அதிக நேரம் மாதிரி தோணுது. ஆனா 3 மணி நேரம் திரைப்படம் பாக்குறது அதிக நேரமா தெரியல. தோழர் தோழியரோட மணிக்கணக்கா பேசுறோம். அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல. நடைபாதையில பட்டினியோட உட்கார்ந்திருக்கும் 2 ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட போட மாட்டோம். ஆனா அவங்கள படம் வரைஞ்சி ஓவியமா வித்தா 1000 கணக்கில் வாங்க நாம தயாரா இருக்கோம். கடைசியா ஒண்ணு, அற்பமான நகைச்சுவைகளை மத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அனுப்புவோம். ஆனா இந்த வீடியோவை அனுப்புறதுக்கு முன்னால அனுப்பலாமா வேண்டாமான்னு மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளவு நாளும் நாம இப்படி இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் புது சிருஷ்டிகளா வாழுவோம். தேவ மனிதர் பவுல் தெள்ள தெளிவா சொல்றாரு, கேளுங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.

பண்றோம், என்னை மாற்றினது என் சுயம் வெறுத்து உன் சித்தம் செய்வேன். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்கப்பா, என் சுயத்தை வெறுத்து உன்னுடைய சித்தத்தை செய்வேன். என் ஆராதனை வேளையில் அர்ப்பணிப்போம், ஆராதிப்போம். அவர் நல்லவர்,

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. எல்லையற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர், அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்துக்கொண்டு நேசித்தவரை, ஓ இந்த வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு இணையே இந்த உலகத்தில் ஒரு அன்பு இல்லை அப்பா. புழுதியில் இன்று எங்களை கூப்பினவர் நீர், எங்கள் பாவத்தை கழுவினவர் நீர், பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தவர் நீர். ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா.

நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, எங்களை நேசித்தவரே, புழுதியில் நின்று உயர்த்தினவரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ மாத்திரமே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே.

அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே கழுகினை போல் எங்களை சுமந்து காக்கிற நல்ல தெய்வமே நீரங்கள் யெகோவா ஈரே உம்மை நாங்கள் உயர்த்தி

நீர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியினாலே ஜெயித்தவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. நீர் எங்களே யெகோவா ஈரே. உம்மை

0: நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, அனைத்தையும் மருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சகலத்தையும் பார்த்துக் கொள்கிறவரே, உம்முடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்துக் கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டி கட்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லவராகிய தேவனை இந்த வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் அனைத்தையும் மருளுகிறவர், எனக்கென எல்லாவற்றையும் தருகிறவரே. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்கு என்று எல்லாவற்றையும் தருகிறவர். நாங்களுமே ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
1: உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன்.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன், எல்லா மகிமைக்கு பாத்திரர், பிதாவாம் தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எங்கள் மகத்துவமுள்ள ராஜனே, எங்கள் மாறாத கண்மலையே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை பரிசு

கைகளை தட்டி ஒரு விசை கூட, உன்னத தேவனே, மகத்துவம் உள்ள ராஜனே, சர்வ வல்லவரே, மாறாத தெய்வமே, எங்களை கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.

0: நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே,
1: சகல கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3:30. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். எனக்கு அன்பார்ந்த தேவப்பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள். நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள் கடினமானதாய், போராட்டம் நிறைந்ததாய், யாருமே உதவி செய்ய முடியாததாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை இருக்கிறதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற நாளாய், அவற்றை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற நாளாய் இருக்க போகிறது. தானியேலின் புஸ்தகம் 2:49 ராஜாவிடம் தானியேல் வேண்டிக் கொண்டபடி அவன் நண்பர்களை பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படியான பதவியில் வைத்தார் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் கர்த்தர் ஒரு சிபாரிசை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து சிபாரிசின் மூலம் உங்களுக்கு அழைப்பு வரும் நாளாய் இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்கப் போகிறார். தானியேலின் புஸ்தகம் 3:19 வாசிக்கும் போது, தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் போட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். 30 பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான் என்று வாசிக்கின்றோம். நீங்களும் நினைக்கலாம், இப்பொழுது இருக்கிற போராட்டம் பிரச்சனைகள் 7 மடங்கு அக்னி சூளையைப் போல் இருக்கிறதே என்று. கவலைப்படாதீர்கள், அவைகள் எல்லாவற்றையும் தேவ மேன்மைக்கு என்று ஏற்படுத்தப்பட்டவைகள். சத்துரு விதைக்கும் தீமைகளை தேவன் நன்மையாக மாறச் செய்து தேசங்களில் பேசும்படி உங்களை உயர்த்தப் போகிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:13 கூறப்பட்டுள்ளது போல, முச்செடிக்கு பதிலாக தேவதாறு முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று. யோசேப்புக்கு விரோதமாக தீமை செய்ய நினைத்தார்கள் அவன் கூட பிறந்த சகோதரர்கள், ஆனால் தேவனோ அவற்றை நன்மையாக மாற்றினார். தானியேலின் புஸ்தகம் 3:1 தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தி வைக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்காதபடியால் தானியேலின் நண்பர்களுக்கு நின்ற துயரமானது மிகவும் கொடூரம். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது, ஆனால் தேவனோ 7 மடங்கு அவர்களை உயர்த்தினார். தானியேல் 3:22 கடைசி பகுதியில், சூளைக்கு தானியேலின் நண்பர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது அக்னி சூளை என்று வாசிக்கின்றோம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் 7 மடங்கு வீரியம் கொண்டு எழும்பி வந்தாலும் அவற்றின் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார். தானியேல் 3:25 அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று உள்ளது. ராஜா தேவனை கண்டுகொண்டான் என்றும் வாசிக்கின்றோம். 28 தங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று உள்ளது. இன்றைக்கும் நீங்களும் போராட்டங்கள் பிரச்சனைகள் 7 மடங்கு பெரிதாய் காணப்பட்டாலும் தேவனை சார்ந்து அவர் சமூகத்தில் பலிபீடத்தில் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நன்றி பலிகளோடும் அவரையே விசுவாசியுங்கள். உங்களை மேன்மையான பாதையில் நடத்தி உங்கள் போராட்டம் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரிக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கும் பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமீன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. பிலடெல்பியா என்ற பட்டணம் கிரேக்க கலாச்சாரத்தின் உறைவிடம். உலகம் முழுவதிலும் இருந்த பட்டணங்களுக்குள் இந்த பட்டணம் மிகவும் செல்வச் செழிப்பாகவும் அதிகாரம் நிறைந்த பட்டணமாகவும் காணப்பட்டது. ஆனால் கிபி 17 இந்த புகழ்வாய்ந்த பட்டணத்தை வலிமை மிகுந்த ஒரு பூகம்பம் வந்து தாக்கியது. மிகவும் புகழ்பெற்ற கட்டடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாய் போனது. இந்த பூகம்பத்தை தொடர்ந்து 1 மாத காலம் அளவும் பூமி அதிர்ந்து கொண்டே இருந்தபடியால் மக்கள் பயந்து போய் வெளியே வந்து தற்காலிக கூடாரங்களை அமைத்து அதிலே குடியிருந்தார்கள். அவர்களை பயம் சூழ்ந்தது. காரணம், கொள்ளையர்கள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு அடிக்கடி வந்தனர். அவர்கள் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் இழந்ததால் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். அதன் பின்பு பட்டணம் ஓரளவுக்கு மீண்டும் சரி செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில்தான் அங்கிருந்த ஒரு சிறிய சபையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கடிதத்தை எழுதினார். இயேசுவானவர் பிலடெல்பியா சபையை குறித்து தனக்கு வெளிப்படுத்தினதை அவர்களுக்கு கடிதமாக எழுதினார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்களுக்கு எழுதி அனுப்பினார். பிரியமானவர்களே, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளில் மனிதர்களின் முழு கவனமும் தங்கள் இழப்புகளின் மேலும் தங்களுக்கு எதிராயிருந்த சூழ்நிலைகளின் மேலும் தான் இருக்கும். நமக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் சர்வவல்ல தேவனை நாம் மறந்து விடுகிறோம். எனவே பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாம் தேவனுடைய வசனங்களை கை கொண்டால் தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார். அந்த வாசலின் வழியாக இயேசு கிறிஸ்துவோடு செல்ல நாம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தேவனோடு இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி செல்வார். திறந்த வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிப்போம். உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபுவின் வாழ்விலும் துன்பமும் இழப்பும் அடுத்தடுத்து வந்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அவர் தேவன் மேல் தான் வைத்திருந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை. யோபுவின் கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் அவரோடு கூடவே இருந்தார். தேவன் அவருக்கு புதிய வாசலை திறந்தார். அவர் இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தும் இயேசுவானவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நமக்கு தேவன் திறந்த வாசலை தருகிறார். அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து நாம் அதை தியானிப்போமாக.
1: சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்பாலே இங்கே நாம் பார்க்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பாலே இன்றைக்கி ஜெப மெத்தடில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனால் பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதுனால தான் இந்த வேதத்திலே தெளிவாக அதை குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கி முதல் பொருத்தனை செய்து ஜெபித்தது வேதத்தில் யார் அப்படின்னாக்கா, ஆதியாகம் புத்தகம் 28-22 பார்த்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு தான் முத பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்லுக்கு, கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அதனாலே இன்றைக்கி பொருத்தனை பண்ணி கொள்வது என்பது மிக சிறந்த ஒரு ஜப முறையாக இருக்கும். ஏன்னா நான் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். இன்றைக்கி யாக்கோபு பாருங்கள், கோலும் தடியுமாய் போனவனை இரு பரிவாரத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதித்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் அனைவரும் அறிந்தது தான். அந்த கோலும் தடியுமாய் போனவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், ஆண்டவரே இந்த தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த தசம பாகத்தை குறித்து அவன் பொருத்தனை பண்ணதுனால, அதே போல் தசம பாகத்தை அவன் கொடுத்ததுனால அவன் இரு பரிவாரத்தோடு அவன் பெரிய செல்வ சீமானாக வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த பொருத்தனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நாம் எப்படியாக ஜெபிக்கிறோம், இன்றைக்கி ஒரு அதுதான் இங்கே அண்ணா

அண்ணால்கிட்ட பார்க்கிறது ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அண்ணால் பிள்ளை இல்லாதபடிக்கு அவமானப்பட்டு பயங்கரமாக கூனி குறுகும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீர் என்றால் அவனை நான் உனக்குன்னே ஒப்பு கொடுக்குறேன், அவன் தலையில் சவன் கத்தி படாமல் அவனை ஒரு நஸ்ரேனாக உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுக்குறான். அன்பாவில் இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி தங்கள் பிள்ளைகள் இப்படி கிரிட்டிக்கலான பொசிஷன் வரும்போது, உடம்பு சரியில்லாத இருக்கும்போது, அவர்கள் பிரசவத்தில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது, அல்லது அந்த குழந்தை பிறந்து காம்ப்ளிகேட்டடாக ஆகும்போது அநேக பெற்றோர்கள் இன்றைக்கி பொருத்தனை பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் மற்றவர்களும் சரி, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் உனக்கு கொடுக்குறேன், இவனை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்லாம் பொருத்தனை பண்ணி ஜெபித்த பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு. ஆனால் வளர்ந்து வாலிபனாக மாறும்பொழுது அவளுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அதையெல்லாம் மறந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வேலைக்கு போகும்போது தான் அவனுக்கு எதுவுமே வாய்க்காமல் போகுது. அன்பாவில் இன்றைக்கி அந்த காரியத்தில் நிறையா பெற்றோர்கள் தவறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் மேலே அந்த பொருத்தனையின் அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அதை பற்றி கேரே பண்ணாமல், பெற்றோர்களும் கேர் பண்ணாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தோடு போயிடுறாங்க. அன்பாவில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி ஆயுள் கைதியாக ஜெயிலில் இருந்தாவில், அப்போ நான் சொன்ன ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணு, ஆண்டவர் நிச்சயமாக உன்னை வெளியில் கொண்டு வந்தால் நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வேன்னு பொருத்தனை பண்ணு, ஆண்டவருக்கென்று சாட்சியாய் உலகம் முழுவதும் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுப்பா, நானும் எங்களுடைய சபையாரும் உனக்காக ஜெபிக்கிறோனுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி அந்த சிறை கைதியிட்ட சொல்லிட்டு வந்தேன். வந்து ஜெபித்தோம், சின்சியராக ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவர் அழகாக அற்புதமாக ஜெபத்தை கேட்டு அழகாக அந்த தம்பியை விடுதலை செய்தார். அப்போ விடுதலை செஞ்ச உடனே சொன்னேன், தம்பி இனிமேல் நீ நம்ம பண்ருட்டியில் வந்து சபையில் சாட்சி சொல்லு, இன்னும் அநேக இடத்துல போய் சாட்சி சொல்லு, ஆண்டவருக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நினை செய்ய அர்ப்பணி, ஆண்டவருக்கென்று நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவனும் சரி அங்கிள் நானும் அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனால் அவன் ஒரு நாள் கூட பண்ருட்டியில் வந்து சாட்சி சொன்னதே இல்லை. ஆனால் அவ்வளோ மக்கள் கண்ணீரோடு அவனுக்காக விடுதலைக்காக அழுது ஜோம் பண்ண பிறகு அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சிது. ஆனால் அவன் வந்து திரும்ப அவன் என்ன செய்யலை, சாட்சி சொல்லலை, அவன் திரும்ப ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து திரும்பி 6 மாதம் அங்கே சாப்பாடு பிடிக்கல அது பிடிக்கலன்னு திரும்பி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாப்புல, வேலைக்கு போயிட்டாப்புல, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாப்புல, அப்புறம் அப்படி ஊழியத்தை மறந்துட்டாப்புல. ஆனால் கடைசியில் பாருங்கள், திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் நடந்தது. அப்புறம் ஹைகோர்ட்டு தீர்ப்பு செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால திரும்ப அவனை போய் என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அன்பாவில் இது என்ன, ஏன் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அவன் கொஞ்சம் யோசித்து பார்த்தானாக்கா, அந்த பொருத்தனையை சரியான முறையில் நிறைவேற்றாதபடிக்கு அவன் செய்ததுனால். அதனால தான் நீதிமொழிகளை சொல்கிறார், நீ பொருத்தனை பண்ணால் நிறைவேற்று, இல்லைன்னா அது உனக்கு பாவமாக முடியும் கன்னியாக முடியும்னு சொல்லப்படுகிறது. அன்பாவில் இன்றைக்கி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல தப்பு கிடையாது, ஆனால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் போகிறது தான் தப்பு. ஓ, அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதில் உள்ள முருகிறார், அதில் வந்து ஒரு வெற்றியை தரார். இன்றைக்கி இந்த இந்த அன்னாள் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், அதே போல் அவளுக்கு அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்த உடனே அவள் என்ன செஞ்சா, பால் மறக்க அடித்த உடனே ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாள். அவள் செய்தது அதுதான், சாமுவேல் என்ற பிள்ளையை என்ன செஞ்சாள், அவள் தாரவாத்து கொடுத்தா. அதனால்தான் அவர் அவளுக்கு வேறு பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அப்போ பொருத்தனையை நிறைவேற்றினாள் அவள். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பொருத்தனையை நிறைவேற்றாமல் போகிறார்கள். இன்றைக்கி இதை படிக்கும்போது எனக்கு யோவான் யோனாவின் புத்தகம் தான் எனக்கு ஞாபகம் வந்து. யோனாவினுடைய புத்தகத்தில் 2:8-9 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை நம்பிலாம் பொருத்தனை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பொய்யான காரியத்துக்கிட்ட போயெல்லாம் பொருத்தனை பண்ணி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு, ஆனால் மெய் தெய்வத்துக்கிட்ட பொருத்தனை பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரலை. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன்,
நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அன்பாலே அந்த யோனா அந்த மீனின் வயிற்றில் போய் சாக போகிற நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், என்னை விசாரத்தில் கொண்டு வந்து விடு, நான் நெருக்கத்தில் நோக்கி உன்னை கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அளினார், பாதாளம் என் வயிற்றில், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி அவன் சொல்கிறான் பார். அப்போ அந்த யோனாவினுடைய அந்த பாதாளத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து கதறும் பொழுது ஒரு பொருத்தனையோடு கதறினான். நான் அப்போ பொருத்தனையோடு அங்கே ஜெபிச்சதுனால அந்த இக்கட்டிலேருந்து அந்த ஆபத்திலேருந்து அவனுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், விடுதலையை கொடுத்து அவனை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். அந்த மீன் வந்து தரையில் கக்கிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான். நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்க, அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பாலே இந்த பொருத்தனையை குறித்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சங்கீதத்தில் பாருங்கன்னா சங்கீதம் 132:5 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 132:5 சங்கீதம் 132:5 என்ன சொல்லுது, 132:1-5 வரைக்கும் படிக்கலாம். தாவீது அவனுடைய சகல உபத்திரத்தை நிறைத்தருளும், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தை நிறைத்தருளும், அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலில் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். தாவீது ஒரு பொருத்தனை பண்ணுறான், ஆண்டவருக்கென்று ஒரு கூடாரத்தை நான் கட்டுற வரைக்கும் என் கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதில்லை, என் கட்டில் நான் படுக்கிறது இல்லைன்னு. அதனால இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமா இன்னைக்கு? ஆண்டவர் அதுதான் அந்த பொருத்தனையை பார்க்குறார். அவன் நமக்காக டெடிக்கேட் பண்ணுறான்னா நம்மளை ஒப்பு. பொருத்தனை என்பது என்னங்க? பொருத்தனை என்பது அர்ப்பணிப்பு. பொருத்தனை என்பது என்னன்னாக்கா விட்டு கொடுப்பது, அதாவது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறது தான் பொருத்தனை. நமக்கு நம்மகிட்ட இருக்கிறத ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்கிறது, அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக செய்கிறோமா? இன்றைக்கி நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்கிறாரு, அப்போ பதில் தருகிறாரு. ஆனால் அந்த பொருத்தனை பண்ணின பிறகு அதை சில பேர் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். அன்பாலே அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இதுதான் இங்கே யோபுவும் சொல்கிறாரு, இது தாவீதும் அதான் சொல்கிறாரு, அடுத்தது யார், யோனாவும் அதான் சொல்கிறாரு. என் பொருத்தனையை நிறைவேற்றும் வரையும், வல்லவருக்கு பொருத்தனை நிறைவேற்றும் அளவுக்கு நான் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். நான் கட்டில் படுப்பதில்லை, நான் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று. அன்பாலே இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? கடவுளுக்காக நான் இதை செய்யணும், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணணும், நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், என் கடன் பிரச்சனை அடைஞ்சதுன்னா ஆண்டவரே என் வருமானத்தில் என் குடும்பத்துக்கு போக மீதியெல்லாம் உனக்கே தரேன். இன்றைக்கி நிறையா பேர் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்கார் பொருத்தனை பண்ண சாட்சி எனக்கு அந்த காலத்தில் நான் கேட்டேன். ஒருத்தர் 2000 ரூபா இருந்தால் அவருடைய குடும்பம் நடக்கும், ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். ஆனால் அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் ரொம்பவும் மிகவும் வறுமையில் பாடினாராம். எத்தனை நான் வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரருடைய மிஷினரியுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் நடந்தது. அவர் 2000 கூட கிடைக்கல, வருது 1000 அந்த மாதிரி பற்றாக்குறையாக கிடைச்சிது. அப்போ மாதம் அவருக்கு 2000 ரூபா தேவை, வீட்டு வாடகை, அவருடைய சாப்பாடு, அவருடைய தேவைகள்லாம் 2000 ரூபா தேவை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணாராம், என்ன ஆண்டவரே எனக்கு ஒரு 2000 ரூபா கூட கொடுக்க முடியாத ஒரு கையாலாவது தேவனா நீனு, அந்தளவுக்கு நீ வந்து சீப்பாக போயிட்டீங்களா, நீங்கள் அந்த சராசரத்துக்கும் படைத்தவர், நீ எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யவானுள்ள தேவன், ஆனால் உனக்கு எனக்கு உன் பிள்ளையாக்கி நான் உன் ஊழியத்தை செய்கிற எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கறது கூட உன்னால் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொருத்தனை வச்சாராம். நீ 2000 ரூபா எனக்கு கொடுத்தீங்கன்னா 2000க்கு மேலே நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் உனக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு நான் செலவு பண்ணுறான் வர அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாராம். அன்பாலே அந்த மாதம் கரெக்டாக 2000 ரூபா அவர் கொடுத்தார், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அடுத்த மாதம் 2100 ரூபா கொடுத்தார், 2000 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு 100 ரூபாவை ஆண்டுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 2500 கொடுத்தாரு, அதே போல் 2000 ரூபா மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு 500 ரூபா ஊழியத்துக்கு பயன்படுத்தார். அடுத்த மாதம் 4000 ரூபா கொடுத்தார், 2000 மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு மீதி 2000 ஆண்டு ஊழியத்து பண்ணார்.
ஆனால் இருக்கிற இப்படி செய்யும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் தான். 20,000, 40,000, 1,00,000 அண்டர் கொடுத்தாராம். அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த 2,000 மட்டும்தான் எடுத்துக்கிட்டாராம் அவருடைய செலவுக்கு, மீதி எல்லாம் ஆண்டவருக்கு என்று ஊழியத்துக்கு கொடுத்தாராம். அன்பால் இன்றைக்கி அந்த காரியத்தை கேட்ட உடனே எனக்கு நான் ஒரு பொருத்தனப்பேன், ஆண்டவரே என் கடன் பிரச்சனை அடைஞ்சு என்னை நல்லா நீ ஆசீர்வச்சனா, நான் வந்து 2,000, 3,000 கமிட் பண்ணல, என்னுடைய செலவுக்கு போக, என் குடும்ப செலவு ஒரு மாதம் ஏறும் இறங்கும், திடீர்னு ஒரு செலவு வரும், அதனால் என் குடும்ப செலவுக்கு போக மீதி என்னுடைய பணத்தை உன்னுடைய ஊழியத்துக்குன்னே நான் செலவு பண்ணுறேன்னு. அன்பானிலே அந்த பொருத்தனை ஆண்டவர் கேட்டார், அதே போல் நிறைவேற்றினேன். என்னுடைய செலவுக்கு போக மீதி இருக்கிற கணத்தில் அள்ளி ஆண்டவருக்குன்னு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் உட்கார வச்சு என்னை சோறு போடுறேன். 12 வருஷமாக ஒத்த வருமானம் இல்லை, ஒரு பைசா இல்லை, ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஒரு வருடத்தில் நான் கையேந்தாதபடிக்கு வெக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உட்கார வச்சு எனக்கு சோறு போடுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுதான். அந்த அன்பாவிலே அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல பெரிய மகத்துவம் இருக்குது. ஆனால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு மகனாக மகளாக நம்ம மாறுவோம். பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணிவிட்டு பொருத்தனை நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டுடைய கோபாக்கணிக்கோ ஆண்டுடைய காரியத்துக்கோ அவருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு அந்த பொருத்தனை நிறைவேற்ற நம்ம அன்னாலை போல நம்ம தீவிரிப்போம். அன்னால் பால் மறந்த உடனே அதை பார்க்கும்போதே எனக்கு பரிதாபமாக இருக்கும். அந்த காட்சி நினைச்சாலே அழுக வரும் எனக்கு. அன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து பால் மரக்கடித்த அன்னைக்கே வந்து அவள் பல்லை கடிச்சிட்டு தான் இருதயத்தை கல்லாக்கிட்டு என்ன செஞ்சா அந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைய பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று பார்க்குறோம். அதுதான் அவள் பிளஸ்ஸிங் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் பிளஸ் பண்ண அவரை. அந்த சாமுவேலையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணார், அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அதில். ஆனால் இது தெரியாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கவே தெரியாமல் இருக்கிறோம். அம்மாவிலே பொருத்தனை பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கி வேதத்தில் அநேகர் பொருத்தனை பண்ணி ஜெபித்து வெற்றியை பார்த்துருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஆண்டவரே ஜெப மெத்தடில் ஒரு மெத்தட் ஆண்டவரே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற மெத்தட் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறீர். அது வேதத்திலே அங்கீகரித்திருக்கிறீர். அநேகர் ஆண்டவரே வேதத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சதுனால ஆண்டவரே எவ்வளோ வெற்றியை பார்த்துருக்குறாங்க. அதே போல் பொருத்தனை பண்ணி நாங்கள் நிறைவேற்றினால் அது ஆண்டவரே எங்களுக்கு அது பாவமாகவும் கன்னியாகவும் முடிகிறது என்ற எச்சரிப்பையும் கொடுத்துருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆண்டவரே சகோதர சகோதரிகள் நினைவு கூர்ந்து தங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாக உதவி செய்யும். தங்கள் ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை வியாதிப்பட்டிருக்கும் போது ஐயோ ஆண்டவரே இந்த பிள்ளை பிழைச்சா உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் வயது ஆக ஆக ஆண்டவரே அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாக வற்புறுத்துகிற குடும்பத்தை பார்த்துரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி பொருத்தனை பண்ணி ஒரு பையன் இன்றைக்கி எங்கள் பண்ருட்டிலே பைத்தியக்காரனாக சுற்றி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அவங்க கொடுக்காததுனால ஆண்டவரே எங்களை மன்னிங்க சுவாமி, அந்த பெற்றோரை மன்னிங்க. தகப்பனே ஆண்டவரே பொருத்தனை பண்ணவங்க ஆண்டவரே ஆண்டவருக்கென்று சின்சியராக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாய் மாற்றுங்கப்பா. அப்படியாய் செய்ய போகிறீங்க. நன்றி ஆண்டவரே, இந்த பொருத்தனையின் மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க என்பதை நானும் நாங்களும் அறிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து கிருபை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே கிருபையின் மூலமாகத்தான் நிறைவேறுகிறது. கிரியைகள் சார்ந்ததல்ல, கிருபையை சார்ந்தது. ஆனால் அந்த கிருபையை குறித்து இன்றைக்கு மிக அதிகமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மிக அதிகமான தவறாக வியாக்கியானப்படுதலும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் பேர் தங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து கிரியை பிரசங்கிகள், அதை லா ப்ரீச்சர்ஸ். நாங்கள் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ், அவங்க லா ப்ரீச்சர்ஸ். அப்போ இந்த கிருபை குறித்து இவங்க வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யதார்த்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு கிருபை குறித்து அளவுக்கு அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் கிருபையை, கிருபையின் அடிப்படையை புரிஞ்சிக்கல, அந்த கிருபையை அவங்க அனுபவிக்கலை. இன்றைக்கு கிருபையை அனுபவிக்காதவர்களால் கிருபை பிரசங்கிக்கப்படுகிறபடினாலே கிருபையை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபை என்பது கர்த்தர் என்னுடைய எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் கேட்பாங்க, இதுதான் அர்த்தமா? நம்ம பழைய காலத்து மாதிரி கிடையாது, இது கிருபையின் காலம். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால நாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், தப்பு தவறுகள்லாம் கூட இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இது என்ன கிருபை? என்னுடைய நல்ல கிரியைகளை சார்ந்தல்ல ஆண்டவர் கிருபை. நான் அவருடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்ததுனால இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு இட்ஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங். கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் இனி தேவனுக்கு முன்பாக ஒரு உயர்தரகமான வாழ்க்கையை வாழ தேவையில்லை, சாதாரணமாக முடிஞ்சளவு வாழ்ந்தா போதும் அப்படி நினைக்கிற தவறு. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுக்கிற ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது மட்டுமின்றி அந்த தகுதியை பெற்றவன் தகுதிக்கேற்றபடி செயல்படுவதற்கும் அவன் உதவி செய்கிறது. இதைத்தான் வந்து பிலிப்பியர் 4:13 பார்க்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கும் பொழுது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. அப்போ கிருபை என்பது வெறும் தகுதியை தருகிறது மட்டுமல்ல, அந்த தகுதிக்கேற்றபடி செயல்பட வைக்கிறது. அதனால் இது கிருபையின் காலம், நான் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் வந்து பிரயாசப்பட வேண்டிய தேவை கிடையாது. நல்ல நீதி, பொறுமை, தாழ்மை, உண்மை, அது இது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் பெரிய மேட்டராக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் கிருபை வழங்குகிறார், அது எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவ்விதமாக நினைக்கக்கூடாது. குறைவுகள் இருந்த ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், ஆனால் அந்த குறைவுகளை உணர்ந்து நிறைவாக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், சேர்ப்பார். அதே நேரத்தில் நாம் குறைவுகளோடு சாதாரண நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நம்மை சாட்சியாக வாழ அழைத்திருக்கிறார், உலகத்தின் ஒளியாக இருக்க அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கேற்றபடி நான் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபையை நான் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை பயன்படுத்தவில்லை என்ற அர்த்தம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு சாதாரணமாக வாழ்கிறோம், அப்படி ஒன்றும் பெருசாக அதாவது இப்படித்தான் வாழ அப்படித்தான் வாழ வேண்டும், நிறைய போதைகள்லாம் இருக்கிறது. நீ உண்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பரிசுத்தமான இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் நீ குறைவாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு விட்டாயா, அப்போது அதுக்கு பிறகு உனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எதை நீ இழக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ சாதாரணமாக இருந்தாலும் நீ ஒன்றை இழக்க மாட்டாய். அதுக்கு சிலர் சொல்ல நியாயம் என்னன்னு சொன்னால், நீ பாவியாக இருக்கிற வேலையில் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதனால் அதுக்கு பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டாட, பாவி பாவம் பண்ணிட்டியா, அதனால் ரட்சிப்பை எடுத்துருவேன்னு அவர் எடுத்துக்க மாட்டார், ரட்சிப்பு போகாது. ஏன்னா பாவியாக இருக்கிற வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டும் உனக்கு கிடையாது, ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. அதனால் அப்போத்தானே உன்னை தேர்ந்து கொண்டார், அதனால் இப்போ நீ பாவம் செஞ்சிட்டதுனால நீ உன்னை இழக்க போகிறதில்ல. இது ஒரு தவறான வாதம். உதாரணமாக ஒரு பைக்கு கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன அழைப்பு கொடுக்குற, நீ பைலட்டாக வாங்கிறார், ஃப்ளைட் ஓட்டவா அப்படிங்கிறார். இவருக்கு பைக்கை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அப்போ பைக்கே ஒழுங்காக ஓட்ட தெரியாத காலத்தில் இவர் பைலட் ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர் பைலட் ஆன பிறகு இவர் ஃப்ளைட்டை சரியாக ஓட்டலை, இவருக்கு ஃப்ளைட் ஓட்டவே தெரியலை. இப்போது இவரை அழைத்தவர் வந்து சந்தோஷப்படுவாரா? இவர் பைக்கு கூட ஓட்ட தெரியாத அந்த தகுதி இன்மையினாலும் இவரை பைலட்டாக வச்சு தேர்ந்து கொண்டோம்.
அதனால் இப்போ அவர் வந்து அந்த சரியாக ஃப்ளைட்டை ஓட்டலைங்கிறத ஒரு தகுதி குறை எடுத்துக்க வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? ஃப்ளை அதாவது பைக்கை ஓட்ட தெரியாதவனாக இருந்தது வேற மேட்ரு, ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பைலட்டாக மாட்டினா வெறும் பைலட்டுங்கிற போர்டில் இருக்கிறதில்ல, நேமில் இருக்கிறதில்ல, நீ உன்னை பைலட் ஆக்கணும், உன்னை ஃப்ளைட்டை ஓட்ட வைக்கணும், நீ ஃப்ளைட்டை திறமையை ஓட்டணும். அப்போ அதுபோல் பாவியாக இருக்கிற பொழுது எதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டோம்னா கிருபையை பயன்படுத்தி பரிசுத்தவானாக மாறுறதுக்கு. அப்போஸ்தலன் நடவடிக்கை 1 அத்தியாயத்தினுடைய 8 என்ன பார்க்குறோம், பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். மறுபடியும் பாவியாக இருக்கிறதா? இல்லை, சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறேன். பாவியாக இருந்தீங்க, பாவியாக இருக்கிறவங்கள உங்களை தேர்ந்து கொள்வது எந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடையாது, எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. ஆனால் ஐ ஹவ் சோசன் யூ, ஆனால் சோஸ் தெரிந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, எஸ் கிவன் அஸ் த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்தாவின் மூலம் நாம் பலப்படுகிறோம், பலப்பட்டு சாட்சியாக இருக்கிறோம். எனவே நாம் தேவனால் அழைக்கப்பட்ட பிறகு பாவியாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, தப்பு இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, இதனால் ஒன்றும் இழக்கப் போகுதுன்னு சொன்னால், பைக் ஓட்ட தெரியாமல் இருந்த வேளுதானே உன்னை பைலட்டாக தேர்ந்தெடுத்தார், அதனால் நீ ஃப்ளைட்டு ஓட்ட தெரியலங்கிறதுக்காக அவர் என்ன சொல்ல போகிறார், இவ்விதமாக நம்ம ஒரு வார்த்தை முன்னேற்றோம் சொன்னால் அது ஒரு ஃபூலிஷ் டாக். எனவே இன்றைக்கு கிருபையை குறித்த தவறான போதனைகள் கிருபை பிரசங்கள் தான் அதிகமாக இருக்கு. கிருபை குறித்து ஒரு தப்பிதமான புரிந்து கொள்ளுதல்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள். மூன்றாவதாக கூட ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, இப்போது வந்து ஆவிக்குரியவர்கள ஸ்பிரிச்சுவல் பீப்புள்கிட்ட வந்து கிரியைகளை பற்றி பேசலாமா, அதாவது நீ இந்த நிருபங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க, ஆவிக்குரியவர்களாக இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு நிறைய காரியங்களும் பவுல் பேதுரு யோவான் போனவங்கள சொல்கிறத நம்ம எல்லா நிருபங்களையும் பார்க்குறோம். அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்போ பவுல் எழுதுகிற பொழுது தீர்த்து எழுதுகிற பொழுது நீ நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும், நீ நற்கிரிகளை என்ன செய்ய மாதிரியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நற்கிரிகள் செய்ய பழகட்டும், நற்கிரிகள் செய்யல முன்மாதிரியாக இருக்கட்டும், இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரியை செய்ய சொல்லத்தானே செய்கிறாங்க. அன்பாயிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது இதெல்லாம் கிரியை கிரியை இதெல்லாம் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் இல்லை, கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் செய்யணும். சபைகளில் வந்து நாம் எப்படி வாழணுங்கிறத சொல்லத்தவனா தான் கிரியைகள். ஆனால் அந்த கிரியைகள் மாம்சத்திலிருந்து ஏற்படக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கிருபையிலிருந்து உருவாகணும், கிருபையை சார்ந்து கிரியைகள் செய்யணும். அதனால் நம்ம இப்போ வந்து இப்போ பழைய ஏற்பாடு தான் கிரியைகள், இதை செய்வாய் அதை செய்வாய் அப்படி செய்வாய் இப்படி செய்வாய், புதிய ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது, நாம் அப்படியே வர வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆறு நடத்த வேண்டியது, நல்லா வந்து டான்ஸ் பண்ண வேண்டியது, விசில் அடிக்க வேண்டியது, அவ்வளோ அவ்வளோ போதும். இல்லைங்க, வாழ்க்கை முறையை பற்றி பாஸ்டர்கள் சுவிசேஷர்கள் பேசணும், அது கிரியைகள் தான், தே ஆர் டீட்ஸ், தே ஆர் ஒர்க்ஸ். ஆனால் அந்த கிரியைகளை மனிதன் சுயம் சார்ந்து மாம்சம் சார்ந்து செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ஐக்கியத்தின் மூலமாக தேவாவின் பலத்தின் மூலமாக கிருபையை சார்ந்து செய்யணும். ஏன்னா அந்த கிருபையை சார்ந்து செயல்படுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆக இப்போல்லாம் கிரியை தேவை கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது நீங்கள் இவ்விதமாக வாழ வேண்டும் அவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிறீங்க. இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் மட்டுமல்ல கிரியைகள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு யாக்கோபு 2:20 நம்ம படிக்கிறோம். அப்படின்னு நடத்தோம்னா நம்ம கிருபையை பெற்றால் அந்த கிருபையை பெற்றதற்கு அடையாளமாக சான்றாக நாம் கிரியை செய்யணும். அப்போ அந்த கிரியைகளை இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும்னு சொல்லணும். சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதிகமாக தேவ ஐக்கியத்தை சொல்லணும், தேவ கிருபை சொல்லணும், தேவ ஆவியினால் நடத்தப்பட சொல்லணும். வெறுமனே அவங்கள வந்து மோசை பிரசங்கித்த மாதிரி பிரசங்கக்கூடாது, நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்த முயற்சியிலேயே அவ்விதமாக செயல்படுவதற்கு அவங்கள தூண்டக்கூடாது. மற்றபடி புதிய பாட்டிலும் கிரியைகள் பிரசங்கப்பட வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல மாம்சீக கிரியை இல்லை, தேவன் அளித்த கிருபை சார்ந்து, தேவன் அளித்த ஐக்கியத்தை சார்ந்து, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை சார்ந்து, அந்த மாதிரி சார்ந்த கிரியைகள் அவசியம். இன்னும் ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம், அந்த கிருபை சார்ந்து நிறைய பேரத்தில் ஒரு தவறான ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் அடிக்கடி எழும்புகிற ஒரு வாதம்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது ஒருத்தர் வந்து வாழ்கிற பொழுது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழலை, அவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு, தேவனை உடையவன் சொல்கிறாரு, அப்படி சொல்லுகிற ஒருத்தர் அப்படி ஒன்றும் பரிசுத்தமாகவோ ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்த மாதிரி இல்லை, இப்போ இவர் பரலோகம் போவாரா? அதுக்கு சிலர் சொல்லுகிற பதில்னா அவர் ரட்சிக்கப்பட்டால் போயிடுவார்.
இப்போ அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் இங்கே வாழ்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய கிரியைகளோடு ஆவிக்குரிய செயல்படும் வாழலே, எப்படி பரலோகத்துக்கு போவார்ன்னு கேட்டால், இல்லை அவர் ரட்சிக்கப்பட்டாரில் போயிடுவார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்தார செய்யலையே அதன் அடிப்படையில் அவர் போயிடுவார். உண்மைதான், பரலோகம் போகிறதுக்கு நம்முடைய கிரியைகளை சார்ந்த செயல்பாடல்ல. பரலோகத்துக்கு போகிற வேலை நீ என்ன கிரி செய்யிருக்க, என்ன கிரி செய்யிருக்க, என்ன கிரி செய்திருக்கிற அது கேட்கப்பட மாட்டாது. அதனால் எவ்வளவு கிரியைகள் செய்தாலும் அந்த கிரியின் அடிப்படையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதினா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போது குமாரனுக்குள்ள தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் கொலோசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய 2-3 வசனங்களை வாசிக்கணும். நம்முடைய ஜீவன் அவர்கள் மறைந்திருக்கு. பரலோகம் போகிறதுக்கு என்ன வேணுங்க? பரலோகத்தில் போய் நீ அதை செய்தே, இதை செய்தே, அப்படி செய்தே, இப்படி செய்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. பரலோகத்தில் போனால் என்ன, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட போகணும். நான் சாகிற வேலை, நான் ஜட்ஜ்மெண்ட்டைக்கு முன்னாடி போகிற வேலை, கிறிஸ்து என்னோட இருந்தால் நான் பரலோகம் போவேன். அப்போ கிறிஸ்து தான் என்னுடைய தகுதி. ஆனால் இவர் வாழ்கிற வேலை ஒன்றும் ரட்சிப்பு கேட்ட வாழ்க்கையை வாழல, ஒரு பரிசுத்தம் வாழலை. ஆனால் கர்த்தர் தன்னோட இருக்கிறதா சொல்கிறாரு, இவர் பரலோகம் போவாரா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் கிருபை தாங்க, அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார்னா அப்படி போயிடுவார், என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணால் போயிடுவார். இல்லைங்க, கிறிஸ்து அவரோட இருந்தால் தான் அவர் போவார். கிறிஸ்து அவரோட இருந்தால் அவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 Cor 5:5 சொல்லுவோம், ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து அவனுக்குள்ள நற்கிரிகளை ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்ற வேலை இவன் கிறிஸ்துவோடு இருந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நற்கிரிகளை உடையவனாக இருந்துதான். இவங்க என்ன பண்ணுறான்னா, கிருபை கிருபை கிருபை அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஆண்டவரை பற்றி சந்தோஷமாக ஃபீல் பண்ணால் சரிதான். நமக்கு அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்முடைய தகுதியெல்லாம் கிடையாது, அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுற. நம்முடைய பரிபூர்ணம் கிடையாது, நம்முடைய பரிசுத்தம் கிடையாது, நம்முடைய உண்மை கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆனால் அவருடையவைகள் எல்லாம் என் வழியாக வெளிப்பட வேண்டுமே, அதான சாட்சி வாழ்க்கை. அப்பொழுதான உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். அப்போ என்னிடத்துல நற்கிரியைகளை தொடங்கின அவர் என்னுடன் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் மறிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை அதற்கேற்றபடி தான் இருக்கும். எனவே கிருபை என்பது ஏதோ முற்காலத்தை மாதிரி கிடையாது. ஆண்டவர் இப்போ வந்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, எப்படி சாதாரணமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கிருபை என்பது நம்மை தகுதிப்படுத்துகிறது. தகுதிப்படுத்துவது மட்டுமல்ல, தகுதிப்படுத்தி நம்மை அதற்கேற்ற விதம் வாழ வைக்கிறது. பைக் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கிருபை பெற்றுக்கிறோம் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு. ஆனால் ஃப்ளைட்டு ஓட்டணும் எப்படி? அதற்கு தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு தான் அவன் பரிசுத்தாய் கொடுக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கிருபை என்பது ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. நாம் கிருபை பெற்றால் முன்னரை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகம் நாம் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ முடியும். எனவே கிருபை என்பது நம்மிடத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் போகிறதில்ல, அவர் அதிகமாக நம்மிடத்தில் இதுவாக மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள். பிதாவை மகிமைப்படுத்தவன் ஆண்டவர் சின்ன வசனத்தை யோவான் 15:8 வாசிக்கிறீங்க. எனவே நமக்கு அறகுறை கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிறது. எனவே கிருபையை குறித்த தவறான போதனைகளும் தவறான வியாக்கியங்களும் மறிந்து போன அந்த காலகட்டத்திலே இந்த கிருபை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஜப்பான் நாட்டு பேரரசர் ஒருவர் தன் நாட்டில் இருந்த சிறந்த ஓவியர் ஒருவரிடம் ஒரு பறவையின் படத்தை வரைந்து தர சொன்னார். அநேக மாதங்கள் கடந்தன, வருடங்களும் பல உருண்டன. ஆனால் அந்த ஓவியர் படம் வரைந்து தரவே இல்லை. ஏன் என்ற காரணத்தையும் அவர் சொல்லவில்லை. பொறுமையை இழந்த அரசன் அந்த ஓவியருடைய வீட்டிற்கே போய்விட்டார். ஓவியரிடம் சென்று காலதாமதத்துக்கான காரணத்தை கேட்டார். ஓவியர் இதுவரை தான் ஏன் வரையவில்லை என்ற காரணத்தை சொல்லிக் கொண்டிராமல் தான் வரைய பயன்படுத்தும் சட்டத்தை எடுத்து வைத்து புதிய கேன்வாஸ் துணியை அதிலே விரித்து வைத்து படம் வரைய ஆரம்பித்தார். 1 மணி நேரத்திற்குள்ளாக மிக மிக நேர்த்தியான பறவையின் படம் ஒன்றை வரைந்து கொடுத்து விட்டார். அதை பார்த்த அரசன், இவ்வளவு சீக்கிரத்தில் உனக்கு படம் வரைய தெரிகிறதல்லவா, பின்பு ஏன் இத்தனை வருடங்கள் நீ வரைந்து கொடுக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த ஓவியர் எதுவுமே பேசாமல் பெரிய பெரிய பெட்டிகளை கொண்டு வந்து அரசன் முன்பு போட்டார். அதில் பறவையின் இறகுகள், சிறகுகள், தலை, வால், கால் போன்றவற்றை வரைந்து வரைந்து பழகின பேப்பர்கள் நிறைந்து காணப்பட்டன. இவ்வளவு நேர்த்தியான படத்தை சொற்ப நேரத்தில் வரைய எனக்கு இத்தனை ஆராய்ச்சிகளும் பயிற்சிகளும் தேவைப்பட்டன என்று பின்பு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு செயலையும் நாம் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு பயிற்சி மிகவும் அவசியம். இந்த கடைசி கால ஊழியத்தில் தேவன் நம்மையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் தேவனுக்காக நாம் செய்யும் கிரியைகள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடம், நீ பிரசங்கம் செய்வதில் தேறினவனாக மாற வேண்டும், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாகவும் இருக்க நீ ஜாக்கிரதையாயிரு என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இன்று இளைஞர்களும் தங்களை தேவ ஊழியத்திற்காக தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக அதிகமான மக்களால் பேசப்படும் மொழிகளை கற்றுக்கொள்ளுதல், மொழிபெயர்த்தல், கம்ப்யூட்டர் போன்றவற்றில் நாம் பயிற்சி எடுத்து திறமைகளை வளர்த்து கொண்டோமானால் தேவன் நமக்கு திறந்த வாசலை தரும்போது நாம் சிறப்பாக ஊழியம் செய்ய அது பேருதவியாக இருக்கும். ஆகவே நம் காலத்தை வீணாக்காமல் ஜெபத்தோடு நம்மை தயார்படுத்துவோம். திறந்த வாசலை தேவன் சீக்கிரம் தருவார்.